நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. மங்கள இசை.

நாளொரு குறள். அன்பு எனும் ஆர்வம் உடைமை, அது எனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் பொருளானது அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும்.

மீண்டும் ஒரு முறை குரல். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச்சிறப்பு. அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் வரும் இக்குறளின் பொருளானது அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. நேர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க, வழங்குபவர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். ஆறு 15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், கால்நடைகளுக்கு தாது உப்பின் அவசியம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை, வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமை, வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி, இளம் தம்பதியினரிடையே வெளிப்படைத்தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

காலை 7:25 நலமாய் வாழ. ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின்

8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். பத்து இரண்டுக்கு கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர். இடுப்பு வலி, மூட்டு வலி மற்றும் பாதநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். மாலை 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7 மற்றும் 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும், காலை 6:45 மாநில செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிறப்புகள் 2:00, இரவு 9:00, 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச் கௌ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:45 வரையிலும் தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி. 9:00 அரங்கிசை. பி முத்துக்குமார் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின். பி வி ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம். சென்னை அஞ்சல். காலை 10:02 கேட்டாலி இனிக்கும். முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு குழந்தை வளர்ப்பில் கவனிக்க வேண்டியவை. 12:00 வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்ரகாளியம்மன் சித்திரம். எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை. உஷாராஜ் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம். சட்டம் அறிவோம். பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள்.

பிற்பகல் 3:30 சங்கீத சாரல், விஜய் சிவா அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு ஒளிச்சித்திரம், புது புது அர்த்தங்கள் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் கே பாலச்சந்தர். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, மஞ்சள் என்ற தலைப்பில் பாடல் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 முதல் 6:50 வரை மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம், கரும்பில் கலை நிர்வாகம் குறித்து கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலைய உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் ஜெயச்சந்திரன் அவர்களின் உரை, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை ஜீரோ ஹில் எனும் ரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் சிதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓபன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓபன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=mc² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓபன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ எம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓபன்ஹைமர் ஓலமிட்டார். 2nd உலகப் போரின் விளைவாக

0: அணுக்கதிர் வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹெய்மர் அணுக்குண்டையும் அணுக்கதிர் வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்கு மூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹெய்மரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம், என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். ஓப்பன்ஹெய்மருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன். மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹெய்மர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல் வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹெய்மர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரமும் தீரா இடும்பை தரும் எனும் 3 குறட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பக்தி மனம் வீசும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மகாநதி சோபனா பாடியது.

நேரம் 6:21. எஃப்எம் ரெயின்போவின் தேவீகராகம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஜோதி மற்றும் தம்ரீஸ் குரல்கள் ஒலிக்க கேட்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 பக்தி மனம் வீசும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாகூர் ஈயம் ஹனிஃபா பாடியது.

நேரம் 6:30. தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக்க வரும் பாடல் பி. சுஷீலா பாடியது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 5ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. கால்நடைக்கு உழவர்களுக்கான செய்திகள். கால்நடைகளுக்கு தாதுப்பின் அவசியம் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.
1: என்னத்தான் செய்யறது தெரியல. நானும் இந்த மாடுகளுக்கு 4-5 முறை தீவனமும் வைக்கிறேன், தண்ணி காட்டுறேன், உள்ளும் அறுத்து போடுறேன். ஆனா உடம்பு இலைக்கு மாடுது, பாக்குறதுக்கு நல்லா போஷாக தான் இருக்குது, பால் உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு, கண்ணும் ஈன மாட்டுது. என்னதான் ஒண்ணும் புரியல, யாருகிட்ட சொல்றது, என்ன
2: படுது?
1: காத்துமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
2: என்னப்பா மாட்டு கொட்டைகளை என்ன பண்ணிட்டு இருக்கிற? வீட்டுக்கு போனா நீ அங்க இல்ல இங்க இருக்காங்க.
1: நல்ல நேரத்துல வந்தப்பா, என்ன செய்யறது? நானும் மாட்டுக்கிட்ட புலம்பினுக்குறான்.
2: என்னப்பா என்ன பிரச்சனை?
1: சரியா பாலும் கறங்க மாட்டேங்குதுப்பா, கண்ணு போட்டு 1.5 வருஷம் ஆகுது, அடுத்த செனை பிடிக்கலப்பா. இன்னும்
2: கர்த்தமுத்து, எனக்கு என்னமோ நீ தீவனம் மத்ததுல ஒன்னும் குறை வைக்கல.
1: ஆமா,
2: ஆனா தாது உப்புல வந்து ஏதோ பற்றாக்குறை இருக்கும்னு தோணுதுப்பா.
1: அட போப்பா காத்தமுத்த, நான் ஒருவேளை பட்னியாக இருந்தாலும் என் மாடுகளுக்கு போஷாக எல்லா சத்தான உணவும் குடுக்கறப்பா. உண்ணாக்கு வைக்கிறேன், தவிடு காட்டுறேன், பருத்தி கொட்டை அரைச்சு குடுக்கறேன், கலப்பு தீவனம், அடர் தீவனம் எல்லாமே குடுக்கறேன்பா என் மாடுகளுக்கு.
2: எப்பா நீ எல்லாம் குடு, ஆனா தாது உப்பு பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொன்னேன்.
1: என்ன தாது உப்பு பற்றாக்குறையா? அது என்னப்பா, நான் தான் எல்லாமே குடுக்குறேன்.
2: எப்பா நீ எல்லாம் குடுத்தாலும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குப்பா.
1: அப்படியா?
2: நான் ஒண்ணு சொல்றேன் கேளு.
1: சரியா,
2: இப்ப நாம குடுக்கற தீவனம் இருக்குல்ல,
1: ஆமா,
2: அதுல 6 விதமான சத்துக்கள் இருக்கு.
1: ஓஹோ.
2: மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, அப்புறம் வந்து தாது உப்புக்கள், உயிர் சத்து, நார்ச்சத்து. 6 ஆயிப்போச்சா?
1: ஆமா.

0: இதுல வைக்கோல் தட்டு இப்படி உலர் தீவனம் குடுக்கறோம் இல்லையா, அப்புறம் வந்து தீவன சோளம் கம்பு நேப்பியர் புல்லு இதெல்லாம் குடுக்கறோம் இல்லையா, அப்புறம் தவிடு பொட்டு இப்படி தானிய கழிவுகளும் குடுக்கறோம்.
1: ஆமா,
0: இது எல்லாத்துலயும் போதுமான அளவு மாவு சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, அப்புறம் வந்து கொழுப்பு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. ஆனா தாது உப்பு பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்குப்பா.
1: அப்படியா சொல்ற?
0: ஆமாப்பா, ஓரளவு பசும் புல்லுல இருந்து இந்த தாது உப்பு கிடைக்கும். ஆனா நம்ம பகுதி மண்ணுக்கு தகுந்த மாதிரிதான் தாது உப்பும் வந்து அந்த பசும் புல்லுல இருக்கும்.
1: அது வேறயா?
0: ஆமாப்பா, அதனால பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் கேளு, தாது உப்பு பற்றாக்குறை இருந்துச்சுன்னா உடல் வளர்ச்சி, ஹார்மோன் வளர்ச்சி, இனப்பெருக்கம், அப்புறம் நோய் எதிர்ப்பாற்றல், பால் உற்பத்தி திறன், இது எல்லாத்திலயும் மாற்றம் வரும்பா. ஏன்னா நீ என்ன சொல்ற, மாடு இலைக்கல நல்லா இருக்குங்கிற, ஆனா பால் குறையுது, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அடுத்த செனை பிடிக்கல.
1: ஆமாம்பா,
0: அப்ப தாது உப்பு பற்றாக்குறை இருக்கிற வாய்ப்பு இருக்குப்பா.
1: ஓ, இருந்தாலும் இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஆமாப்பா, இதே மாதிரி செம்மறி ஆடா இருக்கட்டும், வெள்ளாடா இருக்கட்டும், வெண்பன்றியா இருக்கட்டும், எல்லா கால்நடைகளுக்கும் இந்த தாது உப்பு ரொம்ப முக்கியம்.
1: காதுமுத்தா, காதுமுத்தா, அந்த தாது உப்பு கலவை எப்படி கொடுக்கணும், அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: எப்ப சொல்றேன்ப்பா, இந்த தாது உப்பு கலவைய வந்து பவுடரா கிடைக்குது,
1: ஓஹோ,
0: அல்லது வட்ட வடிவ கட்டியா கிடைக்குது.
1: இது எங்க கிடைக்குது காதுமுத்தா?
0: ஒண்ணுலப்பா, கடலூர்ல இந்த VUTRC உனக்கு தெரியுமே?
1: ஆமா,
0: கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம்.
1: ஆமா,
0: அதே மாதிரி விழுப்புரத்துல இருக்கா?
1: ஆமா,
0: அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல இந்த தாது உப்பு கட்டியோ அல்லது தாது உப்பு கலவை பவுடராவோ குடுக்கறாங்கப்பா.
1: ஓஹோ,
0: 1 கிலோ இந்த தாது உப்பு கலவை அல்லது தாது உப்பு கட்டி இதனோட விலை வந்து 60 ரூபாப்பா.
1: கம்மியா தான் இருக்குது.
0: ஆமாப்பா, இது போக அரசு கால்நடை மருத்துவமனையிலயும் கிடைக்குது, தனியாரும் விக்கிறாங்கப்பா.
1: இல்லையா?
0: சரியா?
1: ஏன் காத முத்து, இதெல்லாம் முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப சொல்றப்பா நீ.
0: எப்பா, உன் மாட்டுக்கு ஒரு குறைன்னு தெரியும் போது தானே பழம் அதை குடுக்க வேண்டியிருக்கே.
1: அது கரெக்ட் தான்.
0: ஆமாப்பா, இளம் கன்றா இருந்தா 1 நாளைக்கு 5 கிராம், கிடேரினா 15 கிராம், கறவை மாடா இருக்கும் போது 40 கிராம், பால் வற்றிய மாடா இருந்தா 1.25 கிராம், சென மாட்டுக்கு 40 கிராம், அப்புறம் காளை மற்றும் எருதுக்கு 25 கிராம், வெள்ளாடு செம்மறி ஆடு இதுக்கெல்லாம் தினமும் 1.5 கிராம்.
1: காதுமுத்தா, இந்த ஆடு மாடுகளுக்கு 5 கிராம், 10 கிராம், 40 கிராம் குடுக்கலாம்னு சொல்ற, இது எப்படிப்பா குடுக்கறது? அப்படியே கொடுத்தா தின்னுமா, இல்ல இதுல எதனா கலந்து கொடுக்கணுமா? அதனுடைய வழிமுறைகளை சொல்லுப்பா.
0: எப்பா, அடர் தீவனத்தோட கலந்து கொடுக்கலாம். அடர் தீவனம் கொடுக்கும் வழக்கம் இல்ல அப்படின்னா தாது உப்பு கலவைய தண்ணீர்ல கலந்தும் கொடுக்கலாம்.
1: ஓஹோ,
0: ரைட்டா?
1: சரி,
0: இதெல்லாம் போக ஒரு கம்பியில வந்து இந்த வட்ட வடிவ தாது உப்பு கலவை கட்டி
1: சொன்னா,
0: அத நீ வந்து மாட்டு கொட்டையில தொங்க விட்டினாவ, மாடுக்கு எப்பப்பெல்லாம் தேவைன்னு நினைக்குதோ அதுவே போய் நாக்கால நக்கி தனக்கு தேவையான அந்த உப்பை சாப்பிட்டுக்கும்பா.
1: ஓ, நம்ம இந்த கம்பு கட்டெல்லாம் நக்கி நக்கி சாப்பிடுறோம், அது மாதிரி?
0: அதே மாதிரிதான்ப்பா. அதனால அந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரியான சத்துக்கள் உடம்புக்கு ரொம்ப முக்கியங்கிறத மாட்டுக்கும் தெரியும்பா, தானாவே அது தேடி வந்து அந்த உப்பு கட்டிய நாவாலிய நக்கி நக்கி சாப்பிடும்பா.
1: தாது உப்பு கலவை கொடுக்கணும்னு நம்ம ஊர்ல பாதி பேருக்கு தெரியாதுப்பா. இத
0: நிச்சயமா கால்நடை மருத்துவர்கள் சொல்லிட்டு தான்ப்பா இருக்காங்க, நாம தான்ப்பா அதை சரியான முறையில கடைபிடிக்கிறது இல்ல. எருவ மாடுன்னு வச்சீங்களா, 3 ஆண்டுல வந்து 2 கன்றுகளை போடணும். ஆட்டு பண்ணையில ஒவ்வொரு ஆடும் வந்து 2 வருஷத்துக்கு 3 தடவை குட்டி போடணும். வெண்பன்றினா ஒவ்வொரு வருஷமும் 2 முறை குட்டி போடணும். இதெல்லாம் வந்து கட்டாயம் நடந்தாதான் ஆடு மாடு வெண்பன்றி இதெல்லாம் வளர்க்கறவங்களுக்கு லாபம்ப்பா. அதனால நம்ம இதுல கவனம் செலுத்தணும்ப்பா. வெறுமனே மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து இது மட்டும் போதாது. தாது உப்புகளும் அது கூட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்களும் ரொம்ப முக்கியம்ப்பா.
1: ஏன் அது முத்தா, தாது உப்பு கலவை, தாது உப்பு கலவை கொடுன்னு சொல்ற, அதுல என்னதான் சத்து இருக்குது? அப்படியே
0: நல்ல கேள்வி கேட்ட கருத்தமுத்து. தாது உப்பு கலவையில கால்சியம் சத்து இருக்குது, பாஸ்பரஸ், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, கந்தகம், இரும்பு, தாமிரம், கோபால்ட், அயோடின், துத்தநாகம்.

0: செலினியம், மாலிப்டினம் இது போன்ற பல சத்துக்கள் வந்து மாடு ஆடு கோழி மென்பன்று இதுக்கெல்லாம் தேவையானது பாதலா இதெல்லாம் அடங்கியிருக்குதுப்பா அந்த தாது உப்பு கலவையில.
1: அதுமுதா எல்லா சத்துக்களும் இதுல சொல்லிட்டுமா?
0: ஆமாப்பா, கொஞ்சம் கொஞ்சம் தான்ப்பா தேவை. இந்த கொஞ்சம் கொஞ்சம் தேவைய நம்ம நிறைவு செஞ்சோம்னாவே நம்ம ஆடு மாடு எல்லாம் நல்லா பால் கறக்கும், காலத்துல செண பிடிக்கும், நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: ஆமாப்பா, வருமானம் தான் நமக்கு முக்கியம்.
0: சரி, நான் சொல்லும் போது என்ன சொன்னேன், ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு இப்ப கறவை மாடா இருந்தா தாது உப்பு கலவு எவ்வளவு தேவைன்னு சொன்னேன்,
1: 40 கிராம்.
0: அப்ப 40 கிராம் ஒரு நாளைக்குன்னா ஒரு மாசத்துக்கு 1200 கிராம் இல்லையா?
1: ஆமா.
0: அப்ப நம்ம 1 கிலோ 60 ரூபான்னா இப்ப இந்த செலவு பாக்கும்போது எவ்வளவு ஆகுது? 70 ரூபா கிட்டத்தட்ட இல்லையா? மாசம் 70 ரூபா நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம மாடும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ஆடு கோழி நம்ம பன்றி வளர்க்கறோம்னா அது எல்லாமே நல்ல ஆரோக்கியமா இருக்கும். காலத்துல அதுங்க நமக்கு பணம் தரும், நாம நல்ல வசதியா வாழலாம்.
1: அதான்ப்பா நீ சொல்ற ரொம்ப கரெக்ட். அதுமுதல் ஆடு மாடு பன்றிகளுக்கு இந்த தாது உப்பு கலவை எவ்வளவு முக்கியம்னு நீ சொன்ன பிறகுதான்ப்பா தெரிய வருது எனக்கு. அதுமுதல் இந்த தாது உப்பு கலவை வாங்கறதுக்கு நான் இன்னைக்கு கடலூர்ல இருக்கிற தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துக்கு போறேன்பா.
0: சரி சரி, எங்க இருக்குன்னு தெரியுமில்ல அந்த செம்மண்டலம்?
1: அதான் கடலூர்.
0: அந்த இடத்துல இருக்குதுதான்
1: ட்ரைனிங் எல்லாம் போய்க்கிறேன்.
0: சரி சரி சரி சரி, அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஐடியா எல்லாம் கொடுப்பாங்கப்பா.
1: சரி சரி
0: சரி, கருத்த முத்து நான் கிளம்பட்டுமா?
1: கருத்த முத்து, நீ வர்றதுக்கு முன்னாடி இந்த மாடுகள் கூட நானே பெணாத்திக்கிட்டு இருந்தமா, இப்ப நீ வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா.
0: அதுக்குதான்ப்பா பல செய்திகளை நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன செய்திகள் எல்லாம் கேட்டுதானே ஏற்கனவே 5 ஏக்கர் வச்சிருந்தா பெண்ணும் 2 ஏக்கர் வாங்க போறியாம்ல?
1: யாரு சொன்னது பாக்க?
0: எப்படியே செய்தி வந்துருதுப்பா.
1: சரி சரி சரி
0: சரி, நான் கிளம்பட்டுமா?
1: சரி, காத்து பாத்து போயிட்டு வா.
2: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் கால்நடைகளுக்கு தாது உப்பின் அவசியம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சிமாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றனர்.

0: தாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும் இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்றுப் பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார்

0: குமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் இரண்டு பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்பிற்கு 180 எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகோத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4 மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். தனிநபர் நிலைத்தன்மை. வாசிப்பவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
3: பயோமிமிக்ரி நம்ம சர்க்குலாரிட்டிக்குள்ள மூவ் பண்ணக்குள்ள நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி வந்து இயற்கை வந்து ஒரு செயல்பாடை செய்யுது. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். மாதுளம் பழம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதுளம் பழத்தினுடைய அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதை பேக் பண்ணியிருக்கோம். மேலே அழகான ஒரு கவர் இருக்கும். அதுக்குள்ள சின்ன சின்ன அறைகளை வச்சு அந்த உள்ள இருக்கிற விதைகளை நீங்கள் அழுத்துனீங்கன்னா உடனே டேமேஜ் ஆகிடும். அப்படிப்பட்ட பொருளை கூட மிக அழகாக ரொம்ப ரொம்ப குறைந்த பொருட்களை வைத்து ரொம்ப துல்லியமாக அது பேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க. நம்ம பேக்கிங்காக எக்கச்சக்கமான பொருட்களை நம்ம வந்து வீணாக்குறோம். அதுக்கு பேர் மெட்டீரியல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, 1 அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 அரிசியை நாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக எவ்வளோ பொருட்களை பயன்படுத்துகிறோம், அதாவது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்லை துணிப்பையாக இருக்கலாம், அந்த பொருளினுடைய எடை, அந்த பொதியினுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது தான் மெட்டீரியல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பயோமிமிக்ரியை நான் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, பழங்களை வந்து அந்த ஒரு சின்ன மரம் தான், அது கரடுமுரடான ஒரு மரம் ஒரு அழகான ஒரு பூவை கொடுக்குது. அதே பூ வந்து ஒரு அழகான ஒரு கனியை கொடுக்குது. அந்த கனியை ரொம்ப அழகாக பேக் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணுது. இன்னும் பலாப்பழத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பறவை வந்து ஒரு விதையை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதை எப்படி இருக்குன்னா, ஒரு சதனால மூடி இருக்கும். அப்ப மரம் என்ன பண்ணுது, ஒரு பறவைக்கு ஒரு பொருளை கொடுக்குது, நீ இந்த பழத்தை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுது. உடனே பறவை என்ன பண்ணுது, அந்த பழத்தை

0: சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பழத்தை செரிச்சு, அதனால் எதை செரிக்க முடியாதுன்னா அந்த விதையை செரிக்க முடியாது. உடனே என்ன பண்ணும், பறவை கொஞ்சம் தூரம் பறந்து போய் அந்த விதையை வேற ஒரு இடத்துல எச்சமாக போட்டுரும். அந்த எச்சத்தை கூட எப்படி போடும் பார்த்துருக்கீங்களா, அது ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் அந்த எச்சம். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எது கொடுக்குது, மரமே தன்னுடைய பழத்தின் மூலமாக பறவைக்கு கொடுத்து பறவை அந்த பழத்தை உண்டு அதனுடைய எச்சத்தின் மூலமாக அந்த விதையை விதைக்குது. இவ்வளோதாங்க சர்க்குலாரிட்டி. நீயும் பயன்பட்டுக்கோ, எனக்கும் ஏதாவது செஞ்சுட்டு போ. நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்னா, அந்த பழத்தை நம்மளே சாப்பிட்ருவோம், அந்த விதையை முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது தூக்கி போட்டுருவோம், அது வளரவே கூடாத ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவோம். இந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து முன்னெடுக்கிறோம். அதுக்கு பேர் தான் சர்க்குலாரிட்டின்னு சொல்கிறோம், அதுக்கு தான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறோம். ஒரு பறவை ஆஸ்திரேலியாவில் இருந்து புதுச்சேரிக்கு வருதுன்னா அது எவ்வளோ சாப்பிட்ருக்கணும், அதனுடைய எனர்ஜி எவ்வளோ தூரம் இருக்கணும், அது எவ்வளோ உணவை அது உட்கொண்டு ஆஸ்திரேலியாவிலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குச்சுன்னா, ஒரு கண்டத்தை தாண்டி இன்னொரு கண்டத்துக்கு வருதுன்னா அதுக்கு எவ்வளோ சக்தி தேவைப்படும். இப்போது நம்ம நிறைய உணவு உண்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் பறக்க முடியாது. அப்போது எந்த அளவுக்கு உணவை நம்ம மிதமாக உட்கொள்ள வேண்டும், அந்த உட்கொண்ட உணவை எவ்வளோ அழகாக நம்ம வந்து சமமாக பயன்படுத்தி புதுச்சேரி வரைக்கும் நம்ம பறந்து வரணும் அப்படிங்கிற கணிப்பு அந்த பறவைக்கிட்ட இருக்குது. இந்த புரிதல் நமக்கு இருந்ததுன்னா எப்படி உணவை உட்கொள்ள வேண்டும், எப்படி வந்து ஒரு பொருளை நம்ம பயன்படுத்த வேண்டும், அந்த பயன்படுத்திய பொருளை எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து சர்க்குலாரிட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும், இந்த புரிதல்கள் எல்லாமே ஒரு பறவையை பார்த்தா நமக்கு கிடச்சிடும், ஒரு பழத்தை பார்த்தா நமக்கு கிடச்சிடும், ஒரு சாதாரண ஒரு விலங்கினுடைய செயல்பாடு நம்ம பார்த்தோன்னா நமக்கு இயல்பாக தெரிஞ்சிடும். ஸோ இவைகளை வைத்து தான் நம்ம வந்து திட்டமிடணும். அதற்கான நோக்கங்கள் தான் நம்மக்கிட்ட இன்னும் தெளிவாக வரல. அதற்கான நோக்கங்கள் வருகிற பொழுது நமக்கான தீர்வுகள் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு பொதுவாக ஒரு டேபோன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லாமே பிளாஸ்டிக்கு தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருப்போம், பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பிளாஸ்டிக்கை தவிர்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மெட்டீரியல் எஃபிஷியன்சியினுடைய அடிப்படையில் இன்னும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு எடுத்துகிட்டு வரீங்கன்னா மூன்று எல்லையை அதை பார்க்கணும். ஒன்று வந்து அது டெக்னோ எக்கனாமிக்கல் ஃபீஸிபிலிட்டி, அதாவது டெக்னாலஜியும் பொருளாதாரமும் தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் அதற்கு சாத்தியங்கள் உண்டா அப்படிங்கிறத முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, அது வந்து நம்ம கொடுக்குற சொல்யூஷன் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். மூணாவது சோஷியோ கல்ச்சுரல், அதாவது மக்களால் அதை அடாப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை. வாசித்தவர் டாக்டர் எஸ் சுடலை அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றும் நாளையும் இத்தாலிய பிரதமர் பிரதிநிதிகள் நிலையில் பிரதமர் திரு மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. மத்திய வேளாண் அமைச்சகம் விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் முக்கிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டப்பட்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு விழா நடைபெறும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இ-KYC பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி உடனடியாக இ-KYC பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குடிமை பொருள் வழங்குதுறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடாநகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை முத்தியால்பேட்டை மகாத்மா காந்தி வீதி, மாரியம்மன் கோவில் வீதி, ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு, அண்ணாசாலை, பாரதி வீதி, காந்தி வீதி, காமராஜ் நகர், ஈஸ்வரன் கோவில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, ஒயிட் டவுன் வடக்கு பகுதி, அரவிந்தர் கார்டன், கலைவாணர் வீதி, ராமலிங்கம் நகர், கோவிந்தசாலை மற்றும் இ பஸ் சார்ஜிங் ஸ்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் நேற்று சென்னையில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி சென்னை அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.

0: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: முதல்ல இந்த வெளிப்படை தன்மை அது சம்பந்தமான செய்திகளை நேயர்களுக்கு சொல்லுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
3: ஒளிவு மறைவு இல்லாதது அப்படின்னு நேரடியாக சொன்னால் கூட அது எதை இம்ப்ளைட் பண்ணுது, அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக உணர்றது.
2: இப்போ ஒரு காலத்தில் பேரண்ட்ஸு அவங்க கூட வந்து தாத்தா பாட்டி அத்தை இருப்பாங்க, குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கும் போது கணவன் அவங்க மேலே உள்ள ஒரு பயம் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரி நாத்தனார் இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க, வீட்டில் பெரிய பாட்டி இருப்பாங்க, இவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் வீட்டில் எப்படி நடந்துக்கணும்

0: வந்து தாத்தா பாட்டி அத்தை இருப்பாங்க. குடும்பம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கும் போது கணவன் அவங்க மேலே உள்ள ஒரு பயம் அதெல்லாம் போக்குறதுக்கு இந்த மாதிரி நாத்தனார் இருப்பாங்க, குழந்தையாக இருப்பாங்க, வீட்டில் பெரிய பாட்டி இருப்பாங்க. இவங்களாம் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், வீட்டில் எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க ட்ரெயின் அப் ஆகிட்டே வருவாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளார வரும். ஆனால் இன்றைய காலகட்டம் அது மாதிரிலாம் கிடையாது. கல்யாணம் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒன்று மாமனார் மாமியார் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. அப்படியே இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து கல்யாணம் ஆனவுடனே பொண்ணும் பையன் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிடுது. அப்போ எடுத்த உடனே வந்து கணவன் மனைவி தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது முதல்ல இவங்களுக்குள்ளார அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படின்னா இந்த வெளிப்படைத்தன்மை தேவை தானே. இது சம்மந்தமாக சமூகத்தில் என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து சூழ்நிலை வந்து மாறி இருக்கு. முன்னாடிக்கும் இப்போக்கும் இன்னொரு சூழ்நிலையும் இருக்கு. என்ன அப்படின்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் எக்ஸ்போஷர் ஆயிருக்காங்க. இப்போ முன்னாடியை விட அந்த எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸை, ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் டிஃப்ரெண்ட் ஹியூமனோட பழகிறது, இன்டிமேட் ஆகிறது அப்படிங்கிறதுக்குள்ள ப்ராசஸ் வந்து முன்னாடிக்கும் இப்பயும் மாறல. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மாறி இருக்குது. இப்போ நிறையா பேர் இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள இன்டிமேசி லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருமே இல்லை இவங்களுக்குள்ள அப்படின்னா இவங்களுக்குள்ள தான் எல்லா கம்யூனிகேஷன் இருக்குது. அதுவும் ஒரு வகையில் பாசிட்டிவ் இருக்குது, ஒரு வகையில் நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா சப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது, அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் ரிலேஷன்ஷிப் இருக்கிறப்ப சப்போர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கும், இந்த கைடன்ஸ் இருக்கும். இப்போ அது கிடையாது. அவங்களுக்குள்ள சண்டையாக இருந்தாலும் நல்ல விதமாக போனாலும் அது இவங்களே தான் பார்த்துக்கணும். அது ஒரு வகையில் பாசிட்டிவ், ஒரு வகையில் நெகட்டிவ். அதுதான் நம்ம வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்களுக்குள்ளே உள்ள இன்டிமேட்டாக ரிலேஷன்ஷிப் வந்து குரோ ஆகிறதுக்கும் இல்லை உடனே அது பிரேக்கப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
0: இப்போ குழந்தை வளர்ப்புலேயே வந்து அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, கெட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. தோல்விங்கிறதே என்னன்னே தெரியாமல் குழந்தைய வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து என்ன காரணம்னா ஒரு குழந்தை இருக்குது, நம்ம இருக்கிற எல்லாத்தையும் வந்து அந்த குழந்தை தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சு பிள்ளை எட்டு பிள்ளை அப்படி இருக்கும்போது அண்ணன் வாங்கினா தம்பி வாங்குவோம், இப்படி அப்பா அம்மாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையாக இருப்பாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. இது வந்து எதிர்கால வாழ்க்கையில் அந்த குழந்தை வந்து பெரியவங்களாகி அவங்களுக்கு இளம் தம்பதியாக அவங்க ஒரு திருமணமான பிறகு பார்த்திங்கன்னா அதே ஒரு எதிர்பார்ப்பு போன இடத்துலையும் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அப்போ ஒரு பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறுறாங்க, வெளிப்படையாக வந்து பேசவும் முடியல. இதே எங்கள் கூட இருந்தால் எங்கள் அப்பா இப்படி நான் கேட்டவுடனே இது பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு அது ஒரு புதிய சூழலாக இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்கறது?
1: வெளிப்படைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஏன்னா எதெல்லாம் நம்ம வெளிப்படையாக இருக்கலாம், எதெல்லாம் வெளிப்படையாக இருக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே வந்து ஒரு புது ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு 20-25 வயசு 30 வயசு கூட அவங்க வந்து இண்டிபெண்ட்டாகவும் வேறு ஒரு சூழ்நிலையிலையும் வளர்கிறாங்க. ரெண்டு பேருமே, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ரெண்டு வெவ்வேறு சூழ்நிலையில் வளர்கிறாங்க, வேறு வேறு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. அந்த அதுதான் வந்து ஒரு சேலஞ்சு அந்த ரிலேஷன்ஷிப்பில் வெளிப்படைத்தன்மைக்கு. என்னென்னா எதெல்லாம் பகிரலாம், எதெல்லாம் பகிரக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒன்று இருக்குது. சில விஷயங்களை பகிர்றதுனால பிரச்சனைகள் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில விஷயங்களை பகிராமல் இருக்கிறதுனால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இதை நீ சொல்லலை அப்படின்னு பின்னாடி நாளைக்கு வரும். அந்த மாதிரி வந்து வெளிப்படைத்தன்மைன்றது ரெண்டு பேருக்கு இடையில் தனித்தனி வேறுபட்ட சூழ்நிலைகளை பிறந்து வளர்ந்து ஒன்றா இருக்கும்போது இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய முக்கியமான வேலையாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷனில் தான் இது ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம் அவங்கள அந்த அவங்களோட டிஃப்ரென்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ட்ரெயின் ஆகிக்கணும். ஏன்னா ரெண்டு பேரும் கண்டிப்பாக வேறு வேறு சூழ்நிலை, வேறு வேறு கண்ணோட்டம். அவங்களுக்குள்ள வந்து அந்த டிஃப்ரென்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லைனா அந்த டிஃப்ரென்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஒன் ஆஃப்டர் அனதர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால் தான் அதுக்கு அடுத்தது ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதனால் அதுதான் அந்த சேலஞ்சிங் த்ரோ கம்யூனிகேஷன்.
0: இப்போ ஒரு காலத்தில் சொல்லுவாங்க வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் வந்து டிவோர்ஸ் அது வந்து ரொம்ப கம்மி, அதுக்கு காரணம் வந்து குடும்ப சூழ்நிலைகள், நம்மளுடைய சமூக கட்டமைப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த டிவோர்ஸ் வந்து கொஞ்சம் பழைய காலம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. ஆனால் வெளிநாட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரியான ஒரு கல்ச்சர். இப்போல்லாம் அவங்கெல்லாம் என்னென்னா வந்து மேரேஜ் கவுன்சிலிங் அதை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணுறது ஒரு வழக்கமாகவே வச்சுக்கிறாங்க வெளிநாடுகளில். அதாவது ஒரு

0: இளம் தம்பதி ஆக போகிறாங்க அப்படின்னா அந்த ஆண் பெண் அவங்களுக்குள்ளார எதெந்தெந்த இதில் வந்து ஒத்து வருது, குணத்தில் என்னென்ன ஒத்து வருது, பழக்க வழக்கத்தில் என்ன வருது, எல்லாமே பேசி அதுக்குன்னு கவுன்சிலிங்கு இதெல்லாம் பண்ணி எது நமக்கு ஒத்து வருதுன்னு பார்த்துலாம் மேரேஜ் பண்ணுற ஒரு சூழல் வந்தது. இங்கேயும் சில இடங்களில் அது மாதிரிலாம் இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. இந்த மேரேஜ் கவுன்சிலிங்லாம் ரொம்ப முக்கியமாக தேவையா? இப்போ உள்ள பொண்ணுங்க கூட என்ன பண்ணுறாங்க, மேரேஜுக்கு முன்னாடி நான் பையன்கிட்ட தனியாக பேசணும், எனக்கு ஃப்ரீக்குவென்சி ஒன்றா இருக்கான்னு பார்க்கணும், இப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இது சம்மந்தமாகலாம் நேயர்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்?
1: எது ஒன்றுத்துக்கும் ஒரு ப்ரிப்பரேஷனும் இருக்குது. எக்ஸாம்னால் அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறோம். குழந்தை வளர்க்கணுன்னா கூட அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் மென்டலி. அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன்றது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா வந்து அலுவலகத்திலேயோ இல்லை ஸ்கூல்லையோ கல்லூரிலையோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ பேசிக்கிறதுக்கும் கணவன் மனைவின்ற ரோலுக்கும் வந்து மென்டலி டிஃப்ரெண்ட்டு. நம்ம உளவியல் ரீதியாக நம்ம தயாரா, ஒரு பெண்ணிட்ட ஒரு ஆண்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம தயாரா, நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு சொல்லுவோம்ல, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம். எல்லாத்துலேயுமே இது இருக்குது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே எல்லாம் வாழ்க்கையில் நடக்காது. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரியாலிட்டி ரெண்டும் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி இருந்ததுன்னா அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டியும் கிட்ட ரொம்ப அருகில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது அந்த இவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கா, ஒரு ஆண்கிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க இல்லை ஒரு பெண்ணிட்ட இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த வேல்யூ கிளாரிட்டி அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக வரும். இல்லைன்னா முட்டி மோதி கற்றுக்கிட்டு தப்பு பண்ணி பல கஷ்டங்களுக்கு அப்புறம் கற்றுக்கிறது, அது இயற்கையாக நடக்கிறது தான். அந்த அசௌகரியத்தெல்லாம் குறைக்கிறது தான் அந்த மேரிட்டல் கவுன்சிலிங். அது ஒரு அடிஷ்னலாக அது ஒரு கூடுதல் சொல்றது வாழ்க்கையை சுலபமாக்குற விதம் தான்.
0: நல்ல விஷயம் தான் சொல்றீங்க. கவுன்சிலிங் வந்து மேரேஜ் கவுன்சிலிங்
1: நல்ல விஷயம் தான்.
0: இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது இந்த இப்போ வந்து சமூக ஊடகங்கள் பயன்பாடு நிறைய ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் அவர் வேலையிலேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறாரோ இல்லையோ அந்த ஃபோன் நோன்றது, ஃபோனில் ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்படி பார்க்கறது போகிறது வர்றது. அதே மாதிரி தான் பெண்களும் அவங்களும் வேலைக்கு போய்ட்டு வந்து இருக்காங்க. இப்போ இதில் வந்து உன் ஃபோனில் வந்து நீ லாக் பண்ணி வச்சுக்கிற, என்ன யார் கூட உன் ஃப்ரெண்டு நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை இருக்கும், பட் நம்ம உரிமைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களில் அந்த டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியமாக. இப்போ அவங்களுடைய பாஸ்வேர்டு நமக்கு தெரியணும், அது முக்கியமாக கேட்டால் சொல்லணுமா, இந்த மாதிரி இது விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன்.
1: ஆல்மோஸ்ட் எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனைகள் வருது. இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் தெரியணும். என்னென்னா நம்ம லைஃப்பில் மூணு ஸ்டேஜ் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து என்னென்னா நம்ம குழந்தையாக இருந்து படித்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு கீழே இருக்கோம் இல்லையா, அப்போ வந்து அது டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், சார்ந்து இருக்கிறது. வேலைக்கு வந்த பிறகு நம்ம தனி சம்பாரித்து கொஞ்ச நாள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்குது இல்லையா, அது வந்து இண்டிபெண்ட். அந்த அம்மா அப்பாவையும் மதிக்க மாட்டோம், நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் ஒரு இது இருக்கும், நம்ம நினச்சதை வாங்கிப்போம் நினச்சதை செய்வோம். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இன்டர் டிபெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது. அந்த மூணு விதமான வாழ்க்கை நம்மக்கிட்ட வருது. நம்ம வந்து நோ மோர் டிபெண்ட், நம்ம சார்ந்தும் இருக்க மாட்டோம், நோ மோர் இண்டிபெண்ட். அதையும் நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும், நம்ம தனி கிடையாது, நம்ம வந்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்க சார்ந்துருக்கோம். நம்மளுடைய துக்கம் சந்தோஷம் ரெண்டையுமே அவங்களையும், அவங்களோட துக்கம் சந்தோஷம் இல்லாமல் நம்மளையும் இருக்குது. இதில் எவ்வளோ தூரம் பிரைவேசி அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி பின்னாடி உள்ளதை நோன்றது இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன முன்னாடி என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி யாரை லவ் பண்ணீங்க, நீ லவ் பண்ணியா நான் போகல, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கலாம். இப்போ நம்ம கமிட்டட் ஆகிட்டோம், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக நம்ம டைம் டிவோட் பண்ணுறது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதை தாண்டி நம்ம சோஷியல் இந்த ஊடகங்களில் போய் முகம் தெரியாத நபர்கள்ட்ட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அது டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு தான் சொல்லணும். அது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இதில் டிரான்ஸ்பரன்சின்றது வந்து இதில் நம்ம ஒழிக்கிறதுக்கு விஷயங்கள் இருந்ததுன்னா பிரச்சனைக்கு உங்களுக்கு நீங்களே இன்வைட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து மேக்ஸிமம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த ஒரு வெளியில் போய் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போய் பேசினாலே ஒரு சந்தேகம் வரும், கன்சிஸ்டண்ட்டாக அதை செய்யும்போது சந்தேகம் வரும், லாக் பண்ணி வச்சுட்டு காமிக்காமல் இருந்தால் சந்தேகம் வரும். அந்த சந்தேகங்கள் வந்து அடுத்தடுத்து நம்ம இன்டிமேசி நம்மளுடைய அடுத்த வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு பேரும் சேர்ந்து கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக சிக்கலை தான் ஏற்படுத்தும். அதை வந்து ரெண்டு பேருமே தவிர்க்கணும். இது வந்து முன்னாடி மாதிரி ஆண் அப்படின்றது ஜெண்டர் ரோல் வந்து இப்போல்லாம் கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவல். என்ன சொல்ல போனால் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு சில அந்த மெட்டல் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம், அதை தவிர இது எல்லாமே காமன். உங்களுக்குள்ள எல்லா திறமையும் அவங்களுக்கு இருக்குது, ஆண்களுக்கு உள்ள திறமை பெண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு உள்ள திறமை ஆண்களுக்கு இருக்குது, ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன ஹார்மோன் டிஃப்ரென்ஸ் தான், அதெல்லாம் எப்பயோ தாண்டி வந்துருச்சு இந்த சமூகம். அப்படி இருக்கிற

0: அப்போ இதில் வந்து ஆணு பெண்ணு கிடையாது, டிரான்ஸ்பரன்சின்றது பொதுவானது, ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இன்டர் டிபெண்ட், அதாவது ஒருத்தர் ஒருத்தரை சார்ந்து இருக்கிறவங்க அப்படிங்கிறத நினைப்பு இருக்கணும். ரெண்டு பேருடைய கோல் என்னென்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபேமிலி, அதுக்கப்புறம் அவங்க சில்ட்ரன். இதில் அவங்க கவனத்தை செலுத்தணும் முடிஞ்சு இந்த மாதிரி சமூக ஊடகங்களில் தனக்குன்னு ஒரு பிரவேசம் இருக்கணும்னு நினைக்கிறத வந்து அவங்களே அவங்க வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையை இன்வைட் பண்ணிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம்.
1: அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: அதனால் வர பிரச்சனைகள் என்ன ஆகும்னா சின்னதாக தான் இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இவங்களாலேயும் அவங்களாலேயும் சமாளிக்க முடியாத லெவலுக்கு அது போகும். ஏன்னா அது பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ன்றது இட் இஸ் லைஃப், அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. அந்த இன்டிமேட் லைஃப் வாழ்க்கையே அவங்களே அழிச்சிக்கிற மாதிரியாக தான் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம இன்டிமேட்டாக இருக்கிறப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஆனால் இந்த பிரச்சனைன்னு வந்த பிறகு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வரும். அப்புறம் ஃபைனான்ஷியல் இருக்கட்டும், இல்லை செக்ஷுவல் விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு இன்டிமேட்டான விஷயங்கள் கூட நாளடைவில் அவங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு வரும். அதனால் என்னவும் அவங்களுக்குள்ளே இந்த இன்டிமேஷன் வராததுனால தினந்தோறும் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து வீட்டுக்கு போகவே பிடிக்காது, பார்க்கவே பிடிக்காது, பேசவே பிடிக்காது, அப்படி வரும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாயிட்டே போகும்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே வெளிப்படை தன்மை குறித்து உளவியல் நிபுணர் முனைவர் கே குமார் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலை துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெற உள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து

0: பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும், சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணை குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. நீதிபதி விசாரணை குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த்குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும், எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும், 100 மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 அதிகபட்ச வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த

0: காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் மூன்றாவது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 கோலும் ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 ஓவரில் 5 விக்கெட்களை இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25. தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் அப்படின்னா என்ன, குழந்தைகளுக்கு ஏற்படுற இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் பிரச்சனைகளை பத்தி தான் இன்னைக்கு விவாதிக்க போறோம். ஆட்டிசம் அப்படின்னா தமிழ்ல வந்து மன இறுக்கம் அப்படின்ற அர்த்தம். குழந்தைகளுக்கு ஏற்படுற பல விதமான பிரச்சனைகள்ல இந்த காலகட்டத்தில் முக்கியமான பிரச்சனையா கருதப்படுற ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் டிசார்டர்ல அவங்கள அடக்கலாம். ஆட்டிசம்னா என்ன அப்படின்னா, குழந்தைகள் பிறக்கும் போது எந்த ஒரு தொந்தரவும் பிரச்சனைகளும் இல்லாம பிறப்பார்கள். அவர்களுடைய வளர்ற பருவத்துல 6 முதல் 1.5 வயது வரை அந்த டைம்ல அவங்களுடைய வளர்ச்சி டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன்ஸ்ல ஏதாவது ஒரு சிறிய வித்தியாசம் நமக்கு தென்படுதா அப்படின்றத கண்டறியணும். அதை கண்டறிஞ்சு அதுக்கான டயக்னோசிஸ் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. முக்கியமா வந்து ஒரு 1.5 வயது குழந்தை பிறந்த போது நார்மலா இருந்தது, அதோட வளர்ச்சி மற்ற விதத்துல நார்மலா இருக்கு. 1.5 வயதுக்கு அப்புறமும் குழந்தை வந்து அம்மா அப்பா அப்படின்னு அவருடைய தாய் தந்தையை பார்த்து கூப்பிடல. அப்புறம் அவர்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய ஐ கான்டாக்ட் நல்லா இல்ல, புவர் ஐ கான்டாக்ட் இருக்குது. அவங்க பார்க்கும்போது நம்மள பார்த்து பேச மாட்டாங்க, கீழே பார்த்தோ இல்ல வேற எங்கயோ பார்த்து பேசுறாங்க. குழந்தைகளை பேர் சொல்லி கூப்பிடும் போது குழந்தைகள் 1 வயது குழந்தைகள் நம்மளை திரும்பி பார்க்கணும், நமக்கு பேர் சொல்றதுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த குழந்தைகள் தன்னோட தனிமைப்படுத்தி கொண்டு தானாவே தனியா உட்கார்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் தனியாவே விளையாடுறாங்க, மத்த குழந்தைகளோட சேர்ந்து விளையாட மாட்டாங்க அப்படின்னும் போது நமக்கு சரியா டவுட் வரணும். அப்புறம் இந்த குழந்தைகள் வந்து நம்மளுடைய சத்தம் கேட்டா டிவியில இருக்கிறதுக்கோ பாட்டுக்கு இருக்கிறதோ கண்டிப்பா வந்து அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களோட காதல் கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா காது கேட்கறது நன்னா இருக்கும் போதே அவங்களால வந்து நேம் காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. குழந்தைகளுக்கு சில பேருக்கு காது கேட்காம இருந்துச்சுன்னா அதனால கூட அவங்க திரும்பி பார்க்காம இருப்பாங்க, நம்மள பாக்குறதுலயோ நம்ம கிட்ட பேசுறதுலயோ அவங்களுக்கு கம்யூனிகேஷன் டிஃபெக்ட் இருக்கலாம். ஆனா இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு காது கேட்கறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க நம்ம கூப்பிட்டாலும் நம்ம ஏன் ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த தன்மையில தான் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க. சோ அதை வச்சுதான் நம்மளுடைய காது கேட்காதனால இருக்கிற பிரச்சனை.

0: பிரச்சனைகள்னால வர ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களா, இல்ல ஆட்டிசம்னால ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்களான்னு சில கொஸ்டினர் மூலமா சில டெஸ்ட் மூலமா நம்ம வித்தியாசப்படுத்த வேண்டியது இருக்கு. சில குழந்தைகள் ரொம்ப அதீதமான ஆக்டிவிட்டியா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து அவங்களால ஒரு பொறுமையா ஒரு வேலையை நிதானமா செய்ய முடியாது. ஒரு கியூல நிக்க வைக்கிறாங்க ஸ்கூல்லனா அவங்களால வந்து பொறுமையா அவங்களுடைய டேர்ன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்களுடைய கவனம் வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ல ரொம்ப அதீத அமைதியா இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா ஹைப்பர் ஆக்டிவா இருக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே அந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்குள்ள கொண்டு வரலாம். இந்த மாதிரி இப்ப நான் சொன்ன தொந்தரவுகள்ல குழந்தைகள் வந்து தன்னுடைய கண்ணோடு கண் பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி பேச்சு அம்மா அப்பான்னு ஒரு வயசுக்கு அப்புறமும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுடைய விளையாட்டு ரொம்ப தனிமையா இருக்கு, அது இல்லைனா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க, மற்ற குழந்தைகளோட இயல்பா பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இப்ப நான் சொன்ன இந்த முக்கியமான ரெட் பிளாக் சைன்ஸ் குழந்தைகளுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு குழந்தை நல மருத்துவரையோ ஒரு டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனோ கண்டிப்பா நீங்க அணுக வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்ப நான் சொன்ன அனைத்து சிம்டம்ஸுமே ஒரு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டருக்கான சிம்டமா இருக்கலாம். இது ஏன் நம்ம கண்டறியணும் முக்கியமா இருக்கு அப்படின்னா, மூளை வளர்ச்சி வந்து 2 வயது முதல் 5 வயதுக்குள் அந்த பிளாஸ்டிசிட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும். சோ நம்ம ஏர்லியா கண்டுபிடிச்சாதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மெயினா பார்த்தோம்னா நம்மளுடைய டயக்னோசிஸ் DSM-5 கிரைடீரியா படி குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையான்னு அம்மா அப்பா கிட்ட சில கொஸ்டினர்ஸும் குழந்தைங்களை சில எக்ஸாமினேஷன் பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை ஒரு பிளட் டெஸ்ட்லயோ இல்ல ஒரு இமேஜிங் ஸ்டடியிலயோ கண்டுபிடிக்க முடியாது. பிரச்சனைகள் சொல்றதை வச்சும் குழந்தைங்களை எக்ஸாமின் பண்றதை வச்சும் தான் நம்மளால ஒரு டயக்னோசிஸ்க்கு வர முடியும். அப்படி வந்தா எவ்வளவு ஏர்லியா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இன்டர்வென்ஷன் ஸ்டார்ட் பண்றோமோ அவ்வளோ ஏர்லியா அவங்களுடைய டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். சப்போஸ் நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா பின்னாடி அதை சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு டெவலப்மெண்டல் சப்போர்ட்டோ ஒரு ஸ்பீச் தெரப்பியோ ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியோ குழந்தைக்கு நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தை ஈஸியா எல்லாத்தையும் பிக்அப் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்றதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம டிலே பண்ணாம இந்த மாதிரி அறிகுறி நம்மளுடைய குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா இந்த பிரச்சனையா இருக்கலாம் அப்படின்றத உங்களுடைய குழந்தை நல மருத்துவரை அணுகி கண்டிப்பா நீங்க உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான தெரப்பி தேவைப்பட்டதுன்னா அதை ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆட்டிசம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவ் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி மற்றும் மூத்த குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முக்

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31:36 நொடிகள். நீங்கள் அனைவருக்கும் சூப்பரான காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய நாள் எப்படி தொடங்கினாலும் நம்மளுடைய எண்ணம் பாசிட்டிவா இருந்தா போதுங்க. டிராபிக் ஜாம்ல சிக்கினாலும் நம்மளுடைய புன்னகையில ஜாம் இல்லாம இருக்கணும். புன்னகையில தொடங்கும் நாள் எப்பவுமே சூப்பரா இருக்கும். இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நீங்க வந்து பஸ்ல போயிட்டு இருக்கலாம், வண்டியில போயிட்டு இருக்கலாம், கிச்சன்ல பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த பரபரப்புல உங்களை ரிலாக்ஸ் பண்ண நல்ல நல்ல பாடலா கேட்கலாம் காயத்ரி கூட. இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? யோசிச்சுக்கிட்டே இருங்க, ஒரு சின்ன பிரேக் அப்புறமா என்னன்னு சொல்றேன்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
1: இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல பார்த்துட்டு ஆன்சரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரேடியோ கேட்கிற நேயர்களுக்கு வந்து அது தெரியாது இல்லையா, அதனால

இந்த க்வெஸ்சன் இப்ப நான் வந்து சொல்ல போறேன். என்ன க்வெஸ்சன் அது அப்படின்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது? அதாவது ஒரு ஆமையில ஜிபிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஆமை வந்து எங்கு விட்டுருக்காங்க அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது எந்த ஆத்துல விட்டுருக்காங்க அப்படிங்கறது, இல்லைன்னா எந்த இடத்துல விட்டுருக்காங்க அப்படின்னு, நீங்க எந்த ஆன்சர் சொன்னாலும் அது கரெக்டா இருந்தா உங்களுடைய பெயரை நான் வந்து படிக்க போறேன் நிகழ்ச்சியோட நிறைவா. க்வெஸ்சனை வந்து மறுபடியும் சொல்றேன். இந்தியா முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது? இதுதாங்க உங்களுக்கான க்வெஸ்சன். இந்த கேள்விக்கான விடை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துல வணக்கம் மக்களே போஸ்ட்ல உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நிகழ்ச்சியோட முடிவுல தான் நான் சொல்ல போறேன். சோ ஸ்டே டியூன் மக்களே. நிகழ்ச்சியோட முதல் பாடல்

0: மற்றும் 7:38. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில அடுத்ததான் நான் வந்து புதுச்சேரி அரசு வந்து மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு பத்தி தான் சொல்ல போறேன். புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரணங்கள் பரிசோதனைகள் பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால குறிப்பிட்ட இடங்கள் வந்து அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த பிளேஸ் எல்லாம் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றேன். இன்னைக்கு வந்து காலையில 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, முத்தியால்பேட், மகாத்மா காந்தி வீதி, ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், சாலை மாரியம்மன் கோவில் வீதி, விஸ்வநாதன் நகர் ஒரு பகுதி, ரெயின்போ நகர் குறுக்கு தெரு, செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோயில் வீதி ஒரு பகுதி, சங்கரதாஸ் சுவாமிகள் வீதி ஒரு பகுதி, எஸ் வி பட்டேல் சாலை ஒரு பகுதி, தியாகராஜ நகர் ஒரு பகுதி, அண்ணா சாலை ஒரு பகுதி, கருவூலம் சாலை, காந்தி வீதி ஒரு பகுதி, பாரதி வீதி ஒரு பகுதி, ஜமீன்தார் கார்டன் ஒரு பகுதி. குமரகுழு பள்ளம் ஒரு பகுதி, செல்லான் நகர் ஒரு பகுதி, ராஜராஜேஸ்வரி நகர் ஒரு பகுதி, காமராஜ் நகர் ஒரு பகுதி, ஈஸ்வரன் கோயில் வீதி, முத்துமாரியம்மன் கோவில் வீதி, அரவிந்தர் வீதி, பாரதி வீதி, நேரு வீதி, வைஷால் வீதி ஒரு பகுதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி ஒரு பகுதி, நெல்லுமண்டி முழுவதும் எஸ் எஸ் பிள்ளை வீதி ஒரு பகுதி. நேர்களே, இன்னைக்கு வந்து கரண்ட் கட் ஆக போது, நான் சொன்ன இடங்கள்லாம் வந்து கரண்ட் கட் ஆக போது நீங்க வந்து அதுக்கு முன்னாடி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கரண்ட் வந்து 1 மணி வரைக்கும் இன்னைக்கு இருக்காது. இன்னைக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் இந்நேரம் ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நான் வந்து கொஸ்டினை இன்னொரு சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது? இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் வணக்கம் மக்களையோட போஸ்ட்ல நீ உங்களுடைய ஆன்சரை நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் கரெக்டா கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர் சொல்றவங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சியோட முடிவில் தான் சொல்ல போறேன்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 7:44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம வந்து வேலை வாய்ப்பு செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்திய அறிவியல் வளர்ச்சி கழகத்துல காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிருக்கு. அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் என மொத்தம் 10 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு அல்லது பட்டய படிப்பு. வயது வரம்பு 18-30 வயது வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையதளத்துலதான் இந்த அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அதாவது இணையதளத்துல போயிட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் என்ற முகவரிக்கு மே மாதம் 15 தேதிக்குள் அனுப்ப வேண்டும். ஓகேவா? அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்லை அட்ரஸ் வந்து எனக்கு குழப்பமாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். iacs.res.in என்ற இணையதளத்தில் வந்து நீங்கள் முகவரியை சரிபார்த்து கொள்ளலாம். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண லாஸ்ட் டேட் வந்து 15 தேதி. அடுத்ததா ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய ராணுவத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சிவிலியன் சுவிட்ச் போர்டு ஆபரேட்டர் பிரிவில் மொத்தம் 190 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி வந்து 10 வகுப்பு தேர்ச்சி. இதற்கான வயது வரம்பு வந்து 18-25 வயது வரைக்கும். இதற்கான ஏஜ் வந்து லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான தேர்ச்சி முறை வந்து எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் இருக்க விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்து சொல்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பணும். த கமாண்டன்ட் ஹெட் குவார்டர்ஸ், 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பனாஜி. த கமாண்டன்ட் ஹெட் குவார்டர்ஸ், 2 சிக்னல் ட்ரைனிங் சென்டர், பனாஜி, கோவா, 403-001 என்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களோட அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். இது வந்து என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம் 31 தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இதற்கான மேலும் விவரங்கள், இந்த அட்ரஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கணும். ஓகே நேர்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், நிறைய பேர் வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து கூட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் மறுபடியும் வந்து கேள்வியை சொல்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது? இதுதாங்க இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர்.

0: காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: நேரம் 7:53. எஃப்எம் ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில வந்து நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நான் என்ன பேஸ்புக் கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கைக்கோள் இணைப்புடன் கங்கை மென்தோல் ஆமை எங்கு விடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. இதுக்கு நிறைய பேர் வந்து சூப்பரா வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. இது வந்து இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் மூலம் அழிந்து வரும் இனமான கங்கை மென்தோல் ஆமை வந்து அசாம்ல இருக்க காசிரங்கா தேசிய பூங்கா மற்றும் புலிகள் காப்பகத்துல வெள்ளிக்கிழமை அன்று விடுவிக்கப்பட்டது. இது ஏன் வந்து இந்த கங்கை மென்தோல் ஆமையை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் வந்து அழிந்து வரும் உயிரினமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கு. அதுவும் இல்லாம காசிரங்கா தேசிய பூங்காவில 8 கங்கை மென்தோல் ஆமை வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரம்மபுத்திரா நதி படுகையில இருக்க மென்தோல் ஆமைகளுடைய செயல்திறன் மேலாண்மைக்கும் பருவகால இடப்பெயர் முறைகள், வாழ்விட எல்லைகள், இது வந்து புரிந்து கொள்வதற்காக இது வந்து எப்படி கூடு கட்டுது மற்றும் இனப்பெருக்கம் போன்ற முக்கிய பழக்க வழக்கங்களை அடையாளம் காண்பதற்காக இந்த செயற்கைகள் மூலம் இணைக்கப்பட்ட ஒரு டிரான்ஸ்மீட்டரை வந்து அதுல பொருத்திருக்காங்க. பிரம்மபுத்திரா நதியின் வடக்கு கரையில இதனுடைய இயற்கை வாழ்விடத்துல மீண்டும் விடுவிக்கப்பட்டதாக வனத்துறை அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே நேயர்களே, இப்ப வந்து இதை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வந்து யாரெல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் சொல்ல போறேன். பூலுவப்பாளையம்ல இருந்து அந்த முருகன், பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ணை கணேசன், பாபு முள்ளக்காடிலிருந்து, செஞ்சியிலிருந்து கலைவாணி கணிஷ்மா, மந்திரமூர்த்தி நாகர்கோவிலிருந்து, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், சென்னையிலிருந்து அன்புராணி, லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளியிலிருந்து, அன்பு கெடாரிலிருந்து, செந்தில் முருகன் விளக்கப்பாடியிலிருந்து, பெரியவளையம்லிருந்து ரவிச்சந்திரன், வீரதுரை அரியலூர்லிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லிருந்து, ஓட்டியிலிருந்து சுரேஷ், கலைவாணி கணிஷ்மா சிங்கவரம்லிருந்து, ராஜபாளையம்லிருந்து பிரபு, செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து, வீரமணி பாலன் கோவிந்தன் பட்டியிலிருந்து, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் மற்றும் சோமசுந்தர பாபு, மதுரையிலிருந்து சோமசுந்தரம், இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக அவங்களுக்கு பாராட்டுக்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஓகே நேர்களே, வணக்கம். மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி நம்ம புதுவை யாரு எங்க இருந்து வந்து நம்ம வந்து பேச போறாங்க, எந்த ஏரியாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்க நானும் ஆர்வமா இருக்கேன், நீங்களும் ஆர்வமா இருங்க. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தர்பூரில் மத்திய மண்டல குழுவின் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். மத்திய வேளாண் அமைச்சகம் விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் முக்கிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீட்டு உபயோக பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விற்பனை எளிதாக்கப்பட்டுள்ளது என்றும், வேளாண்மை தொடர்பான முக்கிய தகவல்கள் அனைத்தும் பாரத் விஸ்தார் வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவு எனும் புதிய கட்டமைப்பு பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சக செயலாளர் திரு ஆதிஷ் சந்திரா எடுத்துரைத்தார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா பங்கேற்றார். தாய்லாந்து, ஈரான், ஸ்வீடன் மற்றும் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் இருதரப்பு உறவுகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதாரம், மருத்துவத்துறை, பொது சுகாதார அமைப்புகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஜே பி நட்டா தமது ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வெங்கடாநகர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை ரங்கவிலாஸ் தோட்டம், பூக்கார வீதி, அம்பலவாணர் நகர், விஸ்வநாதன் நகர், செல்லான் நகர், ராஜராஜேஸ்வரி நகர், திருவள்ளுவர் நகர், பெருமாள் கோவில் வீதி, எஸ்பி பட்டேல் சாலை, தியாகராஜா வீதி, கருவூலம் சாலை, ஜமீன்தார் கார்டன், வைசியால் வீதி, நேரு வீதி, காமாட்சியம்மன் கோவில் வீதி, எஸ் எஸ் பிள்ளை வீதி, ஆம்பூர் சாலை, செஞ்சி சாலை, வைத்திக்குப்பம், புது தெரு, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:03:16 ஆகுது. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் இந்த பக்கம் ஆர்ஜே ஜீவிதா, அந்த பக்கம் எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு நமக்கான தகவல்களை சொல்ல போறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாஸ்தே. சரி, ஓகே, இன்னைக்கு எந்த பிளேஸ்ல இருந்து நம்ம புதுவை ஷோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த ஏரியாவை பத்தி பேசுறதுக்காக 3 பேர் வந்து ரெடியா இருக்காங்க.

0: நிகழ்ச்சியில உங்களோடு நான் இந்த பக்கம் ஆர்ஜே ஜீவிதா, அந்த பக்கம் எந்த ஆர்ஜே எந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு நமக்கான தகவல்களை சொல்ல போறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சந்தோஷமான உற்சாகமான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு எந்த பிளேஸ்ல இருந்து நம்ம புதுவை ஷோ போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலா வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சஸ்பென்ஸ் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்ப இந்த ஏரியாவை பத்தி பேசுறதுக்காக மூணு பேர் வந்து ரெடியா இருக்காங்க. அவங்கள வச்சே வந்து இந்த எந்த ஏரியா அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர்
2: சொல்லுங்க. கபீர்.
1: உங்க பேர்?
2: என் பேர் ஆறுமுகம்.
1: உங்க பேர்?
2: சுப்பிரமணியம்.
1: சரி, ஓகே, இப்ப இந்த ஏரியா பேர் என்ன சார்?
2: இது காமராஜ் நகர்.
1: அப்ப நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு காமராஜ் நகர்ல இருந்துதான் போக போகுது அப்படின்றத வந்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, சரி சரி. இப்ப நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த ஏரியாவுலதான் இருக்கு?
2: ஆமாங்க.
1: எல்லாருமே?
2: ஆமா, அது பக்கத்துல வந்து குமரகுரு பள்ளம், நரேஷ் எலக்ட்ரானிக் இருக்குங்களா, அதுக்கு ஏத்தாப்ல.
1: ஓகே, சரி. இப்ப இந்த ஏரியாவுல இப்ப இந்த பூங்காவுக்கு நீங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்க?
2: வாக்கிங், உடற்பயிற்சி, நடப்பயிற்சி, மூச்சு பயிற்சி,
1: எல்லாமே வந்து நம்ம செஞ்சாதான் வந்து நம்மளுடைய உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வாக்கிங் வந்துருவீங்க. இங்க இந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து எப்படி இருந்தது?
2: இது வந்து குட்ட மாதிரி இருந்தது, வெறும் பண்ணிங்கதான் மேஞ்சி இருக்கும். ஒரே வந்து வேலிக்காத்தா முள்ளு அந்த மாதிரி ஒரே காடு மாதிரி இருக்கும் இந்த இடம்.
1: இப்ப வந்து நிறைய வந்து டெவலப்,
2: இப்ப வந்து டெவலப் ஆயிடுது மட்டும் இல்ல, இது பக்கத்துல எல்லாம் டைனிங்லாம் இருந்தது, அதெல்லாம் வந்து வீடுங்க கட்டி இப்ப பெரிய பெரிய மெத்த ஊடாயிருது. அதனால இது இந்த இடத்துல காலியா இருந்த இடத்த கவர்மெண்ட் இடம் இடத்த எடுத்து கவர்மெண்ட் பூங்காவாக்கி இது கார்டன்ல வந்து வயதானவர்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுவதற்கு பார்க்காக ஆக்கி இது நடைப்பயிற்சி இடமாக்க ஆக்கி இத வந்து நல்ல புதுவை முனிசிபாலிட்டி செய்து கொண்டு வருகிறது.
1: சூப்பர். அப்ப வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும்.
2: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
1: சரி, நீங்க சொல்லுங்க, இப்ப சின்ன வயசுல பார்த்த இடங்கள் நீங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து விளையாடி இருக்கீங்க, அந்த அனுபவங்கள் என்ன மாதிரி எல்லாம் விளையாடுவீங்க?
2: எனக்கு கிட்டி புள்ளி விளையாடுவோம்.
1: சூப்பர். யார் மண்டையாவது ஒற்ற அனுபவங்கள் தான் இருக்காங்க?
2: கோட்டி புள்ள, கோட்டி புள்ள விளையாடுவோம். இது
1: நடந்தாலே மயக்கம் வந்து
2: விஷயங்கள் நாங்க ஸ்கூலுக்கு இங்க இருந்து காலையில கிளம்பினோம்னா 8 மணிக்கு கிளம்பினோம்னா அப்படியே ஒரு 8-10க்கெல்லாம் வந்து மார்க்கெட் போவோம். அங்க அந்த பேர் கட்ட விற்பாங்க, மைக்கிழங்கு விற்பாங்க, அதை வாங்கி ரெண்டு பாயிண்ட்லயும் போட்டுக்கின்னு அப்படியே போனோம்னாக்கா
1: அப்படியே போவோம்.
2: காட்டுலயே போய் அப்படி விளையாடிக்கினே போனோம்னா அப்படியே ஸ்கூல்ல போயிட்டு படிச்சுட்டு 11:30 பெல் அடிப்பாங்க. அப்போ வந்து மீதி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே மதியானம் சாப்பாடு சாப்பிட்டு பொழுதுக்க வருவோம். வந்தோம்னா இந்த ஏரியா ஃபுல்லா கைன்வெளியா இருக்கும். ரங்கட்டா நகர், காமராஜ நகர், இது எல்லாம் நிறைய கைன்வெளி. நாங்க எங்க வீட்டுல இருந்து அப்படியே கிளம்பணும்னாக்கா 3 பம்பு செட் இருக்கும். மூணு பம்பு செட்லயும் அப்படியே குளிச்சுக்கினே அப்படியே போவோம். அப்படியே போனோம்னாக்கா அங்க அண்ணாண்ட நவீனா தியேட்டர் இருக்கும், புள்ளத்தோட்டம். அந்த புள்ளத்தோட்டம் நவீனா தியேட்டருக்கு எதிர்த்தாப்புல ரெட்ட குளம் ஒண்ணு இருக்கும், பெரிய குளம். அந்த குளத்துல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 6-7 மணிக்கு அப்படியே கிளம்பி இப்படி வந்தோம்னாக்கா மறுபடியும் அந்த 3 பம்பு செட்லயும் குளிச்சுக்கிட்டே வந்து நேரம் வீட்டுக்கு
1: வந்தோம்.
2: எங்களுக்கு விளையாட்டு தானே, நாங்க என்ன ஒட்டா போறோம், பயம் தெரியாது. 5-6 பேர் அப்படியே கும்பலா ஜாலியா குளிச்சுக்கணும், ஆடிக்கணும், கைனிகள் தானே ஒண்ணு நல்லா.
1: அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே உடற்பயிற்சியிலேயேதான் வந்து வாழ்ந்தோம், நடக்கிறதுல இருந்து சாப்பாட்டுல இருந்து. அதுக்கு நம்ம வந்து சரியா

0: சாதாரண விஷயம் மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு. இப்ப
1: நடப்பயணம் தான் நமக்கு மலுவு கொடுத்ததே. இப்ப வந்து என்ன சாப்பாடு ஒண்ணு இப்ப சாப்பிடுறதுலாம் கஷ்டம்.
2: சரி, இப்ப வந்து ஒரு நல்ல உணவை வந்து உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள நீங்க வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்களா? அவங்க
0: வந்து சாதாரணமா கேட்பாங்க
2: வந்து பாரம்பரிய உணவுகளை வந்து
1: வாங்கி கொண்டு போய் கொடுத்தோம்னாக்கா அருமையாக சமைத்து கொடுப்பாங்க வீட்டுல இருக்கவங்க. ஆனா இதே ஹோட்டல்ல போனோம்னா நாக்கல்ல டேஸ்ட் தான் இருக்கு மகண்டி,
2: உடம்புக்கு
1: பவுரு கெடுதல் எல்லாமே கெடுதல்.
2: இப்ப நீங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது கட் அடிச்சுட்டு எங்காவது போய் மாட்டிக்கிட்ட அனுபவங்கள்லாம்
1: இருக்கலாம். ஸ்கூல்ல கட் அடிக்கிற பழமே கிடையாது,
2: நாம தான் ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்கிறோம்.
1: நமக்கு வந்து காலையில ஏஞ்சதுல இருந்து காலைல 5 மணிக்கு ஏஞ்சிருக்கிறோம்னா
2: 5 மணிக்கு அப்பயுமே ஏஞ்சிருவீங்க.
1: 5 மணிக்கு ஏஞ்சிருந்தா
2: அப்ப அலாரம் இருக்கு, அது எப்படி இருந்திருக்கு?
1: அலாரம் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் கோழி போகும்.
2: கோழி சாப்பிடலாம்,
0: உடம்பெல்லாம் வீணா போகுதுன்னா வாக்கிங்கே வரும்.
2: செம்ம செம்ம செம்ம. ஓகே, உங்ககிட்ட பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம். வேற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க, உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், நன்றி
1: நன்றி
2: நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ காமராஜர் காலையில இருந்தா வந்து போயிட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
4: தலைமுறையா வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: FM ரெயின்போ புதுவை 102.8. இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:32 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எங்க இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா காமராஜ் நகர் இந்த இடத்துல இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே பாரதி அங்க இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8. நம்ம புதுவை ஷோ கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே ஜீவிதா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம புதுவை ஷோ காமராஜ் நகர்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்ப ரெயின்போ நகர்ல நம்ம வந்து வந்திருக்கோம். இப்ப இங்க இருக்கவங்க கூட எல்லாம் நம்ம வந்து பேச போறோம். இவங்க கூட பேச ஆரம்பிச்சதுல இருந்து சிரிச்சு சிரிச்சு எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. எனக்கே வந்து ரொம்ப டயர்டாயி இப்ப எனக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம்.
4: வணக்கம்.
5: பேர் பிரபு.
4: இவங்க கூட வந்து பேசுறதுக்கு இவங்களுக்குள்ளேயே நான் வந்து வாக்கிங் போயிருக்கேன்.

0: இருக்கா அப்படி சொல்லலாம். உங்க பேர்?
1: என் பேர் அந்தோனி.
0: எத்தனை வருஷமா சார் நீங்க இங்க இருக்கீங்க?
2: எனக்கு
0: கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் வேணும். சின்ன வயசுல வந்து இப்ப சினிமா பாக்கும்போது இப்ப எல்லாம் வந்து நம்ம வந்து மொபைல்லே அப்படியே நம்ம வந்து பாக்குறோம். அப்பெல்லாம் வந்து இந்த வண்டியில வந்து போஸ்டர் எல்லாம் போடுவாங்கல்ல, இந்த மாதிரி அந்த வண்டி பின்னாடி ஓடின அனுபவங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்கா? வண்டி பின்னாடியே ஓடின அனுபவம்
2: புரியுது.
0: சரி சரி, நிஜமாவே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். கூட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார்.
2: நாங்கள மீட் பண்ணி உங்கள்கிட்ட எங்களோட மனசுல பயந்து விட்டு நாங்க ரொம்ப சந்தோஷம்.
0: தொடர்ந்து கேளுங்க, மிஸ் பண்ணாதீங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, இன்று நண்பகல் 12 மணிக்கு நமது முதன்மை அலைவரிசையில் வளம் கொடுக்கும் திருவக்கரை வக்ரகாளியம்மன் சித்திரம் இருக்க எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ரெயின்போ புதுவை 102.8ல இது நம்ம புதுவை டைம் கரெக்டா 8:42 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி அப்படியே ஒரு இடத்துல போகுது, அப்படியே இன்னொரு இடத்துல போகுது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. காமராஜ் நகர்ல இருந்து இப்போ பாரதி வந்து ரெயின்போ நகர் வந்திருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடியவங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். பாரதி,
1: வெல்கம் பேக் டு த ஷோ. இப்ப நம்ம புதுவை ஷோ ரெயின்போ நகர்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசலாம். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து பிஸியாவே இருந்துகிட்டு இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேரு பிரியா.
1: எத்தனை வருஷம் வாங்க?
2: நான் பிறந்ததுல இருந்தே பாண்டிச்சேரிதான்.
1: சின்ன வயசுல எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் பாத்துக்கேன்.
2: நல்லா

0: சரி ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நுங்குப்பால் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அப்படியா?
1: நுங்குப்பால்.
0: அது என்ன நுங்குப்பால்?
1: அது நுங்கு சர்பத் மாதிரி இருக்கும், உடம்புக்கு கூலிங் நல்லது. சீசனல் ஃபுட் எப்போ வரதா கிடைக்கும்.
0: ஓ, இது வந்து உடம்பு கூலிங்காக?
1: ஆமா,
0: இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆயிடு.
1: இல்ல, நம்ம ஊருக்கு இப்ப நாம தான் ஃபர்ஸ்ட்.
0: சூப்பர்.
1: எப்படி தான் தெரியுங்க?
0: தொடர்ந்து பேசலாம். இதே ரெயின்போ புதுவை 102.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சி நாம புதுவை.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டாக 8:51:27 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ வந்து பாதி நேரம் வந்து காமராஜ் நகரில் போய் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரெயின்போ நகரில் போயிட்டு இருக்கு. இப்போ யாரெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கறத ஆர்ஜே பாரதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாரதி,
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம்.
5: ஹலோ,
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் காயத்ரி. நாங்க பிறந்து வளர்ந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க ஆள் நடமாட்டமோ இல்லன்னா வந்து டிராபிக்கோ எதுவுமே இல்லாம ஜாலியா இருந்தது. பட் இப்ப இங்க வண்டியை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. கண்டிப்பா இங்க ஜாஸ்தி ஒண்ணுங்க, இங்க பார்க்லயே நாங்க நிறைய விளையாட்டு அனுபவங்கள் ஜாஸ்தி இருக்கு. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொலியூட்டடா இருக்கனால பார்க்க விளையாடுறதுக்கு எங்களுக்கு இடம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா பெட்டரா இருக்கும்.
4: ஓகே மேம், ஓகே. உங்க கூட பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி மேம்.
5: தேங்க்யூ, தேங்க்யூ.
4: நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம புதுவை ஷோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காமராஜ் நகர்ல ஸ்டார்ட் ஆகி இப்ப ரெயின்போ நகர்ல முடியுது. ஓகே, மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசே பாரதி.
3: நன்றி பாரதி.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்போ முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறது உள்ள ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க, அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு நான் சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும் உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கிறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போவும் அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால் அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால் தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் சார், இருந்தாலும் கோபப்படலைன்னா வேலை நடக்காது சார், அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்கிறதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம், திட்டுறதுன் நோக்கம் என்ன, திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும். திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்ச நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமேல் நீ திருந்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்மால் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா

0: அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா அதனால் கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாகிட்டதுன்னு நான் அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு நான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
6: நேரிலே அடுத்த நிகழ்ச்சி இணைய வழி நேயர் விருப்பம் இருக்கு. இல்லை உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அது என்ன படம், கூடவே உங்களுடைய பெயர், ஊர் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக டைப் செஞ்சு இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய விருப்பமான பாடலை பிளே பண்ணுறதுக்காக காயத்ரி ரெடியாக இருக்காங்க. தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. மத்திய வேளாண் அமைச்சகம் விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் முக்கிய சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீட்டு உபயோக பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விற்பனை எளிதாக்கப்பட்டுள்ளது என்றும் வேளாண்மை தொடர்பான முக்கிய தகவல்கள் அனைத்தும் பாரத் விஸ்தார் வேளாண்மையில் செயற்கை நுண்ணறிவு எனும் புதிய கட்டமைப்பு பயன்படுத்தப்படுவதாகவும் அமைச்சரிடம் வேளாண் அமைச்சக செயலாளர் திரு ஆதிஷ்சந்திரா எடுத்துரைத்தார். புதுச்சேரியில் இ KYC பதிவு செய்யாத குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டையுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று கட்டணம் ஏதுமின்றி உடனடியாக இ KYC பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குடிமைப் பொருள் வழங்குத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை சட்டப்பேரவை கூட்டப்பட்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பதவியேற்பு விழா நடைபெறும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்தித்து பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் விரிவான விவாதம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ரஷ்யாவின் கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வானொலி நிலையம், VP சிங் நகர், சோனியாகாந்தி நகர், அண்ணாமலை நகர், பிரியதர்ஷினி நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு, லோகு நகர், புஷ்பா நகர், பாக்கமுடையான்பேட், தட்டாஞ்சாவடி, கொட்டுப்பாளையம், புதுப்பேட், மகாவீர் நகர், குறிஞ்சி நகர், ராமன் நகர், ஏர்போர்ட் ரோடு, அவ்வை நகர், லாஸ்பேட்டை கல்வி நிறுவனங்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட் தொடரில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. ஏழு நொடிகள். நேயர்களுக்கு சூப்பரான காலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow புதுவை 102.8.

இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. உங்களுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போவில் கேட்கணுமா? அப்ப உடனே போன் எடுத்து 7598510505 அதாவது 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலுடைய திரைப்படம், உங்களுடைய பெயர் எல்லாத்தையுமே டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்து யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செங்குந்தபுரம்லேருந்து சந்திரன் கதிரவன், செந்தநீர்புரம்லேருந்து ஆல்பர்ட், திருச்சியிலிருந்து லக்ஷ்மி, மலைக்குடிப்பட்டியிலிருந்து சண்முகம், தாராசுரம்லேருந்து கைலாசம், ஜெயங்கொண்டம்லேருந்து கந்தசாமி, இவங்களுடைய விருப்ப பாடல் கஜினி திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 9:10. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னா, திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, வாரியங்காவிலிருந்து கதிரவன், கொளஞ்சிநாதன், முத்தரசு நல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கம்லிருந்து குபேந்திரன், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன், இவங்களுடைய விருப்ப பாடல் சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது FM ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 9:15. FM ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம வந்து யாருடைய பாடலை கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியிலிருந்து தங்கவேல் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 9:21. 7 நொடிகள். FM ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், சீதாலட்சுமி அவங்களுடைய விருப்ப பாடல் சிலம்பாட்டம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 9:28. எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்பப்பாடலை நம்ம வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரமூர்த்தி நாகர்கோயிலிருந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போவில் சூப்பரான சாங்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கோம். அதுவும் நேயர்கள் வந்து ரொம்பவே அழகழகான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. எந்த பாட்டை போறது அப்படின்னு எனக்கே சின்ன கன்ஃபியூஷனா இருக்கு. அடுத்துதான் நம்ம வந்து யாருடைய பாடலை போட போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனியிலிருந்து செந்தில்குமரன் வந்து வாட்ஸ்அப்

மேலும் 9:40 எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததாக வந்து யாருடைய விருப்ப பாடல் வந்து கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பில்லூர்ல இருந்து சதா, கௌதமன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா இவங்களுடைய விருப்ப பாடல் மனுநீதி திரைப்படத்திலிருந்து.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

9:46 எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாருடைய விருப்ப பாடலை கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்டிப்பட்டியில இருந்து ஆராதனா வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் துப்பாக்கி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று பகல் 12 மணிக்கு வளம் கொடுக்கும் திருவுக்கரை வக்ரகாளியம்மன் சித்திரம் எழுதியவர் எஸ் மோகன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். கேட்க மறவாதீர்கள் நேர்களே. நேரம் 9:51, எஃப்எம் ரெயின்போவின் நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா வந்து முதுகுடி ஐயனார் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 9:55. எஃப்எம் ரெயின்போவின் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி வந்து நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நம்மளுடைய பாடல் எஃப்எம் ரெயின்போவில் கேட்டாச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னடா நம்ம பாடல் வந்து இன்னைக்கு பிளே ஆகலையே அப்படின்னு வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. வருத்தப்படாதீங்க நேர்களே, நாளைக்கும் இதே டைம்ல நேர் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுடைய சாங்ஸை அனுப்புங்க. கண்டிப்பா நாளைக்கு உங்களுடைய பாடல் வந்து இடம்பெறும். இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து பாடல் கேட்டு எங்களால் போட முடியல அப்படிங்கறத வந்து சொல்றேன். ராமகிருஷ்ணன் குழுமக்கொண்டான்ல இருந்து, முள்ளக்காடுல இருந்து பாபு, பொன்னியம்மன் மேடுல இருந்து வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், கல்கி, சிதம்பரம்ல இருந்து, பனைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன், கண்டாச்சிமங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், செல்வம் பொம்மி நாயக்கன் பட்டியிலிருந்து, பிரபு ராஜபாளையம்லிருந்து, சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அச்சயமீனாச்சி மதுரையிலிருந்து, ராதா, பிரியா தேனி மாவட்டம்லிருந்து, தேவிகாபுரம்லிருந்து வீரமணி, ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, கடலூர்லிருந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, செஞ்சி, சிங்கவரம், கலைவாணி, கணிஷ்மா, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளியிலிருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், நெமிலியிலிருந்து நந்தகுமார், சரஸ்வதி, பத்மநாபன், மாதவரம்லிருந்து தங்கப்பாண்டி, முதலியார்பேட்டிலிருந்து ஓட்டியிலிருந்து சுரேஷ், வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து சரவணன், அழகுமணி, இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு சாங்ஸ் வந்து பிளே பண்ண முடியல. நாளை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு சாங்ஸ் வந்து போடப்படும். இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் சார்பாக ஒரு பாடலை வந்து நாங்க பிளே பண்ண போறோம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நார்வேயில் நடைபெற்ற இந்தியா நார்வே வர்த்தக மற்றும் ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார். இந்தியாவின் வலுவான வணிக நடைமுறைகள், திறமையான இளைஞர்கள், முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற ஒழுங்குமுறை கட்டமைப்பு ஆகியவை நார்வே நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகளை வழங்குவதாக பிரதமர் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் மத்திய மண்டல குழுவின் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். நாட்டில் அனைத்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளும் இயல்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், மேற்காசிய நெருக்கடி காரணமாக இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் கச்சா எண்ணெய் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. G20 உச்சி மாநாட்டை அமெரிக்கா இந்த ஆண்டின் இறுதியில் நடத்தவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வாஷிங்டன் தீவிரப்படுத்தி வரும் நிலையில், முன்னதாக முன்னணி பொருளாதார நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஒருங்கிணைக்கும் G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை அக்டோபர் மாதம் நடத்தவுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய உறுப்பு நாடுகள் இந்த G20 அமைப்பில் உள்ளன. நடப்பு கோடையின் போது வெப்ப அலையின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள மத்திய ஆயுஷ் துறை அமைச்சகம் விரிவான பொது சுகாதார அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. வெயில் நேரத்தில் வெளியில் அலைவதை தவிர்க்கவும், போதிய அளவில் நீர் அருந்தி உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளவும், மெலிதான பருத்தி ஆடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு துணை மின் நிலையத்தில் இருந்து செல்லும் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை உருவையாறு, மங்கலம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:03:15 ஆகுது. என்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன எது சம்மந்தமான கேள்விகள் இருக்க போகுது அப்படின்னா, இந்தியாவின் சில முக்கிய தினங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அது சம்மந்தமான கேள்விகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் கேள்வியாக கேட்க போகிறேன். பதில் எப்போ என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இந்தியாவின் சில முக்கிய தினங்கள் சம்பந்தமான கேள்விகள், அதாவது ஒரு சில தினங்கள் வந்து நம்ம கொண்டாடுவோம் இல்லையா, ஸோ அந்த முக்கிய தினங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்கு. உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சில முக்கியமான தினங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகுது. ஸோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க என்னென்னக்கு என்னென்ன டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வரலாறுல நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு தினம் செலிப்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு

ஏதாவது இருக்கும், நேத்து ஏதாவது இருந்திருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில தினங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில கேட்க போறேன். நீங்களும் கரெக்டான பதில சொல்லி கலக்க போறீங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கலக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 04133 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

7607 மற்றும் 2275233 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. எல்லாமே கரெக்ட் தான், கேள்வி எங்கம்மா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வினா மறக்க மாட்டேன், கரெக்டா தான் இருக்கேன். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? ஓகேவா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படிங்கறதா உங்களுக்கான கேள்வி. பதில கண்டுபிடிங்க, சீக்கிரமா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு. பாடல் உங்களுக்காக பீட்டா கேட்கலாமா? பாடல் வந்துகிட்டே இருக்கு ஜோடி படத்துல இருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:11 பத்து நொடிகள் ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்தியாவின் சில முக்கிய தினங்கள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் கரெக்டா சொல்றாங்களா கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? பலராமன் சாருக்கு ஆன்சர் தெரிஞ்ச உடனே டக்குன்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லைனை புடிச்சிட்டு வந்த மாதிரி இருக்கே. கொண்டாடப்படுது தெரியுமா? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஜனவரி 9 கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லிருந்த இல்லையா. மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவில இருந்து ஜனவரி 9, 1915 இந்தியா திரும்பியிருக்காரு. காந்தி அவர்கள் தாயகம் திரும்பிய நாளான ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக 2003 முதல் கொண்டாடப்படுது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி பதில கண்டுபிடிங்க. சீக்கிரமா கால் பண்ணுங்க. 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரும் சித்திரால் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இப்போ ரெயின்போ புதுவை 102.8 பாட்டு உங்களுக்காக இப்போ வரப்போகுது. ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவாய் 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:18 25 ஆகுது. இந்தியாவின் சில முக்கிய தினங்கள் சம்பந்தமான கேள்விகளில் உங்களுக்காக நான் கேட்ட கேள்வி, தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
1: பர்வீன், திருவண்ணாமலை.
0: ஓகே பர்வீன் மேம், ஆன்சர் என்னவோ?
1: ஆன்சர் என்னவோ, ஜனவரி 12 ரைட்டா தப்பா?
0: ஜனவரி 12 கரெக்ட். எதுக்காக தெரியுமா?
1: அது தெரியலையே, அது நீ கேக்கலையே.
0: ஓ, அதே நான் கேக்கலையா? சரி, ஜனவரி என்ன என்ன தினம் வந்து அன்னைக்கு வந்து கொண்டாடப்படுது, தேசிய இளைஞர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கான ஆன்சரை நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறீங்களா? ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் பிறந்த தினமான ஜனவரி 12 இந்திய அரசு 1984 தேசிய இளைஞர் தினமா அறிவிச்சாங்க. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா?

இந்திய ராணுவ தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? இந்திய ராணுவ தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கறத உங்களுக்கான அடுத்த கேள்வி. க்ளூ தரணும் அப்படின்னா இதுவும் வந்து ஜனவரி மாதம் தான். ஓகேவா? கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8. இது கெட் செட் கோ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி. Come on, clap!

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டாக 10:25 ஐந்து நொடிகள் ஆகுது. அண்ட் இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் நம்ம இந்தியாவின் சில முக்கிய தினங்கள், ஒரு முக்கிய தினம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த காரணங்களை மையமாக வச்சு தான் இந்த தினங்கள் வந்து கொண்டாடப்படுது. ஓகேவா? உங்களுக்காக நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய ராணுவ தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நெய்யர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன்.
0: கலைவாணி, உங்களை மாதிரியே வணக்கம் சொன்னே நானு. சரி, ஓகே. ஆன்சர் என்ன?
1: ஜனவரி 15 மேம்.
0: ஜனவரி 15 கண்டுபிடிச்சாச்சு. உங்களை வந்து ஸ்பாட்ல கேள்வி கேட்க போறேன் இப்போ எல்லாருக்கிட்டையும். அப்பதான் கொஞ்சம் யோசிக்கிறீங்களான்னு பாக்கலாம்.
1: தெரிஞ்ச வரைக்கும்
0: சொல்வீங்க. அப்பவும் வந்து நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்லல, எப்படியாவது ட்ரை பண்ணி தெரிஞ்ச வரைக்கும் நாங்க சொல்லிடுவோம். சூப்பர், இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? ஜனவரி 15 அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி.
0: ஸோ இந்திய ராணுவ தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஜனவரி 15 அப்படிங்கிறது கரெக்டான பதில். இந்தியாவின் முதல் ராணுவ தளபதியாக ஜெனரல் KM கரியப்பா 1949 ஜனவரி 14 தேதி பதவியேற்றார். ஸோ KM கரியப்பா அவர்கள் பதவியேற்ற தினத்தை கொண்டாடும் வகையில் 15 ஜனவரி அன்னைக்கு இந்திய ராணுவ தினம் கொண்டாடப்படுது. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதிலை கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு.
2: பழனி பச்சா, சங்கரட்டி, செவத்து பிள்ளை, கிண்ணா பந்தா, கிணக்கட்டி, குடும்பம், மகா, சுகா.

0: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முழக்காடு கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு சார், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
2: ஜனவரி 24.
1: ஜனவரி 24, கரெக்டா?
2: ஆமா, தேசிய கரெக்ட். தேசிய பெண் குழந்தைகள் தினம்.
1: ஓகே, ஜனவரி 24 அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
2: நன்றி நன்றி நன்றி மேடம்.
1: நன்றி. ஓகே, தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு ஜனவரி 24 அப்படிங்கறது தான் கரெக்டான பதில். இந்தியாவின் முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் பதவியேற்ற தினத்தை அடிப்படையாக கொண்டு தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுது. இந்திய அரசு 2009 தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படிங்கறது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில சீக்கிரமா கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேர்களா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது இப்ப ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்ற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ் சென்னையில இருந்து. மேடம்
0: அந்தோனிராஜ் சென்னையில இருந்து பேசுறீங்க. ஓகே சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் நலமா இருக்கோம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
1: கண்டுபிடிச்சேன் மேடம். ஜனவரி 25.
0: ஜனவரி 25 அப்படிங்கறது கரெக்டான பதிலா?
1: ஆமா மேடம், கரெக்டான பதில் தான்.
0: ஓகே சார், ஜனவரி 25 அப்படிங்கறது கரெக்டான பதில். நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி. ஓகே, தேர்தல் ஆணையத்தை கௌரவிக்கும் வகையில் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம தேர்தலில் ஓட்டுப்பதிவை அதிகரித்தல், ஓட்டுரிமை அப்படிங்கறத ஒருவரின் உரிமை அப்படிங்கறத உணர்த்துவதற்காக தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது தான். தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சரை கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2275230221760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்க சீக்கிரமா.
2: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
3: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele.com.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ டைம். கரெக்டா 10:45:23 ஆகுது. இன்னைக்கு நம்ம ஷோல இந்தியாவின் சில முக்கிய தினங்கள் சம்பந்தமான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருக்கேன். அதுல கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சா?
1: கண்டுபிடிச்சாச்சு.
0: என்ன ஆன்சர்?
1: பிப்ரவரி 28.
0: ஆஹா, ஓஹோ, அப்புறம் என்ன சொல்லலாம்? வாவ், கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு. பாட்டு போட்டு முடியறதுக்குள்ள இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: ஓகே சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. கரெக்டான பதில் பிப்ரவரி 28 அப்படிங்கிறது கரெக்டா. இது இதுக்கான காரணம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த காரணம் என்ன அப்படின்னா, அறிவியல் அறிஞர் சர் சி வி ராமன் அவர்கள் தன்னுடைய ஆராய்ச்சி முடிவை வெளியிட்ட 28 பிப்ரவரியை தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுறோம். சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் விளைவு அப்படிங்கிற ஆராய்ச்சி முடிவை 28 பிப்ரவரி 1928 வெளியிட்டாரு. தன்னுடைய ஆராய்ச்சிக்காக 1930 நோபல் பரிசும் வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த தினத்துக்கான காரணம். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படும் நாள் என்ன எது? தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆன்சரை கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2275230 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இது FM Rainbow புதுவை 102.8.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இது FM Rainbow 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:53:20 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவின் சில முக்கிய தினங்கள் சம்பந்தமான கேள்விகளை தான் கேட்டுட்டு இருந்தேன். அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் நம்ம நேயர்கள் எல்லாமே வந்து சூப்பரா வந்து கலக்கோ கலக்குன்னு கலக்கிட்டாங்க. கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, பதில சொல்றதுக்காக ரொம்ப ஆவலா வந்தாங்க, பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்படியே அவங்க பேசாம அப்படி சைலண்டா இருக்கிற மாதிரி தோணுது, ஏதோ லைன் ப்ராப்ளம் போல இருக்கு. ஓகே, தேசிய தடுப்பூசி தினம் கடைபிடிக்கப்படும் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. கரெக்டான பதில் மார்ச் 16 அப்படிங்கறது. 16 மார்ச் 1995 முதல் போலியோ சொட்டு மருந்து நாடு ஃபுல்லா குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. சோ இதுதான் அதற்கான காரணம். ஓகேவா, இன்னைக்கு நிகழ்ச்சியில சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அதாவது என்ன இந்தியா

சில முக்கிய தினங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான காரணங்களையும் நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளும் நான் ஆர்ஜே ஜீவிதா. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போகிற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது காலை 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றும் நாளையும் இத்தாலிய பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பிரதமர் திரு மோடி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா ஆகிய 2 நாடுகளுக்கான பயணமாக நேற்று சென்றுள்ளார். பயணத்தின் முதல் கட்டமாக வியட்நாமில் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சரை அவர் சந்தித்து ராணுவ ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவது குறித்தும் விவாதித்தார். இன்று முன்னாள் வியட்நாம் அதிபர் ஹோச்சிமின் பிறந்த நாளை ஒட்டியதாக பாதுகாப்பு அமைச்சரின் வியட்நாம் பயணம் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா பங்கேற்றார். தாய்லாந்து, ஈரான், ஸ்வீடன் மற்றும் மொரிஷியஸ் ஆகிய நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் இருதரப்பு உறவுகள் மற்றும் டிஜிட்டல் சுகாதாரம், மருத்துவத்துறை, பொது சுகாதார அமைப்புகள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஜே பி நட்டா தமது ஊடகப்பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், மதுரை, தர்மபுரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ புதுவை 102.8. மனதை வருடம் மென்மையான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் குரல்ல சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:07. 21 இஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தி குரல்ல தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 11:11 நிமிடம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே ஜே ஏசுதாஸ் குரல்ல ராம் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சி ஸ்ரீராம் குரல்ல மகாராஜா திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க இந்த ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கா.
0: ஒரு நாள் நிரந்தரமா வீட்டுல இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இதமான பாடல்களை தரும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராகுல் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீனிஷா குரல்ல காதல் ஒன்று கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேரம் 11:39. எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஹரிஷ் சிவராமகிருஷ்ணன் குரல்ல சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து.
2: சிவானதான சிட்ட

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில இதமான பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா வந்து ஏஆர் ரஹ்மான் மற்றும் சின்மயி குரல்கள்ல குரு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெல்டி மேஜிக் நிகழ்ச்சியில நிறைவாக வரும் பாடல் சத்யபிரகாஷ் மற்றும் சைந்தவி குரல்ல கப்பல் திரைப்படத்தில இருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. மரமலர் போம், மழை பெறுவோம், மழை நீரை சேமிப்போம், பயன் பெறுவோம்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் அதிபர் திரு தோ லாமே இன்று சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். பின்னர் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஃபான் வான் கியாங்

அரசாங்கத்துடன் இணைந்து வியட்நாமின் விமானப்படை அதிகாரிகள் கல்லூரியில் நிறுவப்பட்ட மொழி ஆய்வகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக வியட்நாமின் தேசத்தந்தையான அதிபர் திரு ஹோ சி மின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகள் விசாரணைக்குழு வழக்கு விசாரணை அறிக்கையை நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரிய காலத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. G20 உச்சி மாநாட்டை அமெரிக்கா இந்த ஆண்டின் இறுதியில் நடத்தவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை வாஷிங்டன் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் முன்னணி பொருளாதார நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களை ஒருங்கிணைக்கும் G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை அக்டோபர் மாதம் நடத்தவுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய உறுப்பு நாடுகள் இந்த G20 அமைப்பில் உள்ளன. புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் BSc நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் June 1 வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், மதுரை, தர்மபுரி, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03, 13 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோட நான் அஜய் ஜீவிதா. இன்றைய தினத்தில் வரலாற்று நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக 0 படத்துல இருந்து வந்துட்டு இருக்க கேட்கலாம், தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:49. வரலாற்றில் இன்றைய தினம் உலக குடும்ப மருத்துவர்கள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் May 19 உலக குடும்ப மருத்துவர்கள் தினம் கடைபிடிக்கப்படுது. உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய சுகாதார பராமரிப்பு அமைப்புகளுக்கு குடும்ப மருத்துவர்கள் வழங்கி வரக்கூடிய பங்கையும் சேவையையும் முதன்மைப்படுத்த தேசிய கல்லூரிகள் கழகங்களின் உலக அமைப்பு 2010 முதல் முதலா இந்த நாளை அறிவிச்சாங்க. குடும்ப மருத்துவர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்குமே பொதுவான மருத்துவரா நீண்ட காலமா இருக்கிறதுனால அவங்க உடல்நலம் சரியில்லை அப்போ அவங்களால முடியாத பட்சத்தில் வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்ப்பாங்க. அதனால குடும்ப மருத்துவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களை பாராட்டும் விதமா இந்த நாள் கடைபிடிக்கப்படுது. இன்னும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா, தொடர்ந்து கேளுங்க. அதப்பம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று பாடல் உங்களுக்காக கச்சேரி ஆரம்பம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:15 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்கள் 1913 May 19 இந்தியாவின் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் பிறந்திருக்காரு. 1929 அனந்தபூருக்கு மகாத்மா காந்தியின் வருகை இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருடைய கொள்கைகள் மீது ஈடுபாடு கொண்டார். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் அவர் சம்பந்தமா இருக்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்க கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: கணாயிரு FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசகிட்டு.
4: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:22:25 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களின் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயம் வந்து அவரை பத்தி சொல்லியாச்சு இல்லையா. இவர் ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. 1956 1960 வரைக்கும் பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் 1962 இரண்டாவது முறையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தன்னுடைய பணியை 1964 வரைக்கும் தொடர்ந்தாரு. இவர் திறமையாகவும் நேர்மையாகவும் பணியாற்றியதால 1977 இந்தியாவின் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தன்னுடைய இளம் வயதிலேயே தீவிர சுதந்திர பற்று கொண்ட நீலம் சஞ்சீவ ரெட்டி அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டாக 12:28:52 ஆகுது. தேசிய பாதுகாப்பு சூரிய வாரம் ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் மே மாதத்தின் 3வது வாரத்தில் கடைபிடிக்கப்படுது. சூரியனின் தீவிர புற ஊதா கதிர்வீச்சிலிருந்து சருமத்தை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறம் தோல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த வாரத்தோட முக்கிய நோக்கமாக இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இடுப்பு வலி, மூட்டு வலி மற்றும் பாதநோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். உங்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்கள் 0431 என்ற

0: முன் குறியீட்டு எண்ணை சேர்த்து டயல் பண்ணலாம். கரெக்டா 12:36 25 நொடிகள் ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். இன்னைக்கு சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க தெப்பம் ரெயின்போ புதுவை 102.8.
1: நான் சொல்வதெல்லாம் உண்மை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும்

0: வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெலேவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104.49 ரூபாயாகவும் டீசல் விலை 96.11 ரூபாயாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் 1 உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக

0: இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக்கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும் அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பவினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தீரஜ் பொம்மதேவரா, நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போஹே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதிச்சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50, 19:00 தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: அது கிடக்கட்டும், வெகு நாட்கள் கழித்து சந்திக்கிறோம், என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கனிவாகவும் மரியாதையாகவும்

வினவுகிறாள் ஞானம். எனக்கு ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ். இப்போது எதுவும் சாப்பிடுவதற்கில்லை, அது தெரியும். என்றாலும் இந்த குளிருக்கு பழஜூஸ் ஒன்றும் சரியாக இருக்காது. மைத்ரேயி நன்றாக காப்பி போடுவாள் என்று மைத்ரேயியை பார்க்கிறாள் அவள். மைத்ரேயி நாற்காலியை பிடித்து கொண்டு உத்தரவுக்காக காத்து நிற்பவளைப் போல் நிற்கிறாள். சரி, உங்கள் விருப்பம். இரவு எனக்கு சாப்பாடு கிடையாது, காப்பிக்கு மட்டும் எந்த நேரத்திலும் தடையில்லை. ராஜாவின் அரும்பான பல் வரிசை தெரிகிறது, தங்கப்பல் பளிச்சிட. மைத்ரேயி உள்ளே செல்கிறாள். நான் மைத்ரேயியை முதல் முதலாக லோகாவின் வீட்டில் பார்த்ததும் அவளை அந்த ஹோமில் விடக்கூடாது என்று சொன்னேன். என் கருத்து அன்றே அவளுடைய எதிர்காலத்தை உருவாக்கிவிட்டது. என் புள்ளி தவறவில்லை. இன்று மாணவர்கள் பங்கெடுக்கும் கருத்தரங்காகவே அது இல்லை. மைத்ரேயியின் பேப்பர் பொருளாதார நிபுணர்களையே கவருவதாக அமைந்திருந்தது. இளைஞர் மன்ற காந்தி ஜெயந்தியின் போதும் நன்றாக பேசினாள். ஒரு நல்ல பேச்சாளி நமக்கு கிடைக்கிறாள் என்று லோகா சொன்னாள். நான் அன்று சொல்லவில்லை. இந்த கருத்தரங்குக்கு தலைமை தாங்க அவள் கூப்பிட்டதும் உடனே ஒப்புக்கொண்டேன். நம் நாட்டில் இப்போது ஒரு சாபக்கேடு என்னவென்றால், அறிவாளிகள் அரசியலை விட்டு ஒதுங்கி போக அரசியலில் மூன்றாம் தரங்கள் வந்து தலையெடுத்து குழப்புகிறார்கள். ஞானம் விடுவிடென்று, இன்னொரு முறை சொல்லுங்கள், நான் திருத்துகிறேன். அறிவாளிகளுக்கு அது மேசை கழுவிய அழுக்கு நீராக இருக்கிறது. எத்தனை தடவை வடிகட்டினாலும் அது தெளிந்த நீராக மாறுவதில்லை. மாறாக அந்த அழுக்கில் அவர்களும் முழுக்காடுவதுதான் நடக்கிறது. அழுக்கு நீர் அழுக்கு நீர் என்று ஒதுக்கிவிட்டால் அழுக்கு நீரை மேலும் அழுக்காக்கும் மனிதர்கள் அல்லவோ வந்து பற்றிக்கொள்கிறார்கள். அழுக்கு மேலே ஒட்டிக்கொள்ளுமே என்று அஞ்சி ஒதுங்குவது சமுதாயத்துக்கும் அவர்கள் நல்லது செய்வதாகாது. இப்போது பழைய மாதிரி இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஞானம் பேசவில்லை. தரையை பார்த்து கொண்டு கைக்குள் எதையோ நெருடிக் கொண்டிருக்கிறாள். இப்போது உங்களுடைய சோசியலிச கொள்கைகளுக்கு விரோதமல்ல. சற்று முன்பு மனசாட்சிக்கு உறுத்தும்படி சம்பளம் வாங்குவதாக சொன்னீர்கள். உதறி அறிந்து விட்டு வாருங்கள். நீங்கள் பொருட்செலவு குறித்து யோசனை செய்ய வேண்டாம். உங்கள் தேசபக்தியை நான் அறிந்தவன். கட்சிக்கு உங்களை போன்றவர்களை ஒதுக்கி வைப்பது பெரிய இழப்பு. நீங்கள் வந்து ஒத்துழையுங்கள் என்று வலையை வீசுகிறார் ராஜா. ஞானம் அமைதியாக நிமிர்ந்து பார்க்கிறாள். நீங்கள் வரும்போதே தேர்தல் விரைவில் வருவதை பற்றித்தானே நினைத்தேன் என்று அறிவிக்கும் பார்வை அது. உங்களுடைய கொள்கை மாற்றத்துக்கு நான் நிச்சயமாக ஆதரவு கொடுக்கிறேன். என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதற்காக நான் மீண்டும் அரசியல் மேடைக்கு வரப்போவதில்லை. ஆம், நிச்சயமாக நான் வரப்போவதில்லை. நீங்கள் ஒருமுறை ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தில் பேசுகிறீர்கள். இம்முறை உங்கள் வெற்றி நிச்சயம். நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு நிற்க வேண்டும் என்பது என் கோரிக்கை. உங்கள் விருப்பம் மாநிலமானால் மந்திரி பதவி நிச்சயம். எனக்கு அப்பத்துண்டு காட்டி வலையில் இழுக்கலாம் என்று பார்க்கிறீர்களா என்று ஞானம் கேலியாக சிரிக்கையில் மைத்ரேயி காப்பியை கொண்டு வருகிறாள். ராஜா பச்சைக்கல் மோதிரம் மின்னும் விரல்களை நீட்டி காப்பி கிண்ணத்தை எடுத்துக்கொள்கிறாள். மைத்ரேயி எம்ஏ முடிச்சுட்டு என்ன செய்ய போகுது? மைத்ரேயி நாணம் கவிய ஒதுங்கி நிற்கிறாள். ஓர் கணம் சென்றதும் ரிசர்ச் பண்ணுவதாக இருக்கிறேன் சார் என்று கூறுகிறாள். என்ன ரிசர்ச்? ஞானம் உடனே, அதை கேளுங்கள், பைத்தியக்காரி. வரலாறு பற்றி ரிசர்ச்சாம். இதை சொன்னாலே உன்னை யூனிவர்சிட்டியில் நுழைய முடியாமல் துரத்தி விடுவார்கள். இந்த அசட்டு ஆராய்ச்சிகளினால் கூனலை நிமிர்த்த முடியுமா? யாருக்கு என்ன லாபம்? நான் பொறுப்பில் இருந்தால் இந்த மாதிரியான கவைக்கு உதவாத ஆராய்ச்சிகளில் பொருளே செலவிட வேண்டாம் என்று மூடிவிடச் சொல்வேன் என்று காரமாக முடிக்கிறாள். நீங்கள் சொல்வது ஒரு வகையில் உண்மைதான். ஆராய்ச்சி உண்மையெல்லாம் செயல்முறைக்கு உதவும்படியாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார் ராஜா. வரட்டு தத்துவங்களால் என்ன பயன்? 7 வருஷங்களாக இங்கே இந்த ஓரியன்டேஷன் சென்டர் நடக்கிறது. 38 கிராமங்களுக்கு கோடி கோடியாக திட்டச்செலவு ஏறியிருக்கிறது. என்ன வகையில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது? அதனால் என்ன தீமை குறைந்திருக்கிறது? அதுவும் குடும்ப நலத்திட்டம் கீழ்ப்படிகளில் படுதோல்வி. சில வருஷங்களுக்கு அப்பால் கீழ்ப்படி வர்க்கம் பெருகும், மேற்படி அருகும். அறிவு மட்டத்தில் வேணுமானால் சோசியலிசம் சாத்தியமாகும். எல்லாரும் மந்தை மாடாகலாம், பொருளாதார மட்டத்தில் அல்ல. ராஜா திட்ட பிரச்சனையை ரசிக்கவில்லை. மைத்ரேயிக்கு
அப்படி என்ன அந்த வரலாற்றில்

0: ஈடுபாடு. மைத்ரேயிக்கு ஞானம் காரணத்தை கூறிய பின்னரும் அவர் ஏன் திரும்ப கேட்கிறார் என்று புரியவில்லை. அவள் மௌனமாகவே நிற்கிறாள். அது இருக்கட்டும், இப்போது அந்த ஆராய்ச்சிக்கு அவசியமில்லை. அவங்க தான் அரசியலுக்கு நோன்னு சொல்லிட்டாங்க. நீ அரசியலுக்கு வரணும். இந்த தடவை தேர்தல் பலத்துக்கு ஒரு சோதனையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். எதிர்ப்பு பல முனையாக இருக்கிறது. இந்தியை துருப்புச்சீட்டாக வச்சுட்டு ஆடுறாங்க. இந்த ஆட்டத்தில் நாமும் முழு மூச்சாக வச்சுட்டு தான் ஜெயிக்க பார்க்க வேண்டும். இது 66 நவம்பர். 67 பிப்ரவரிக்கு அதிக நாளில்லை. உன் குரல், பேச்சுத்திறன், எடுப்பான தோற்றம் எல்லாமே இந்த கட்சிக்கு பயன்பட வேண்டும். என்னை கேட்டால் நீ கல்லூரியை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த காலத்தில் விடுதலை போராட்டத்துக்கு மாணவர் அரசியலில் குதிக்கவில்லையா? இது அதைவிட முக்கியமான கட்டம். அவர்களும் மாணவர்களை கொண்டே போராட்டத்தை நடத்த செய்கிறார்கள். அவர்கள் கட்சியில் அடுக்குமொழி பந்தலை தவிர வேறென்றும் உருப்படியான கொள்கை கிடையாது. அறிவாளிகளை மூலையில் முடக்கும் அந்த கட்சி இந்த கோட்டைக்கு ஊறு செய்யவிடக்கூடாது. வேகமாக பேசுவதால் ராஜாவுக்கு முகம் சிவக்கிறது. மைத்ரேயி தர்ம சங்கடமடைந்தார் போல அவரை பார்க்கிறாள். ஞானம் எந்த வகையான இறுக்கத்தையும் உணரவில்லை. அவளுடைய புன்னகையே அதை வெளியிடுகிறது. ராஜா மீண்டும் ஞானத்தை நோக்கி பேசுகிறார். நான் மைத்ரேயியை கட்சியின் புதிய துளிராக முதலிலேயே நினைத்துவிட்டேன். இம்மாதிரி புதிய ரத்தம் பாய இடம் கொடுக்காததனால்தான் இன்று இவ்வளவு பெரிய எதிர்ப்பை எதிர்நோக்க வேண்டியிருக்கிறது. மிகப்பெரிய எதிர்ப்பா? உண்மையிலேயே கவலை கொடுக்கக்கூடியது தானா? ராஜா ஒரு பக்கமாக முகத்தை சுழித்து கொண்டு, சந்தேகமில்லாமல் ஆளும் கட்சி என்ற துணிவு நம்மிடம் இருக்கிறது. ஆனால் சென்னை சுற்றுப்புறத்தை விட்டால் உள்ளே பட்டி தொட்டிகள் கிராமங்களிலெல்லாம் அவர்கள் பவர்ஃபுல் மீடியத்தினால் மக்களை கவர்ந்து இழுக்கிறார்கள். சிறு சிறு ஊர்களெல்லாம் நரம்பு இழைகள் போல் அவர்களுடைய அமைப்பு பரவியிருக்கிறது. எல்லாவற்றையும் விட கவலைக்கு இடம் தருவது இந்த மேற்குலத்தார் சாய்ப்புதான். அந்த கிழவர் இவ்வளவுக்கு போய் நச்சுப்பாம்புகளை தோளில் போட்டுக்கொண்டு தடவி பார்வார்க்கலாமா? உங்களைத்தான் அதற்காக இந்த கிழவர் தட்டி கொடுக்கிறாரே. இந்த ஆட்சியின் சாதனையில் நிர்வாகத்துறையிலும் வேறு பல பிரிவுகளிலும் தலைமை பொறுப்பை அலங்கரிக்கின்றனர்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் இசையமுதா. வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் அதிபர் திரு தோலாமை இன்று சந்தித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். பின்னர் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஃபான் வான் கியாங்குடன் இணைந்து வியட்நாமின் விமானப்படை அதிகாரிகள் கல்லூரியில் நிறுவப்பட்ட மொழி ஆய்வகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக வியட்நாமின் தேச தந்தையான அதிபர் திரு ஹோச்சி மின் 136வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். சென்னை அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில்பாதை திட்டத்திற்காக 993 கோடி ரூபாய்க்கு இந்திய ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை புறநகர் ரயில்வே கட்டமைப்பில் உள்ள நெரிசலை குறைத்து செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதில் இத்திட்டம் முக்கிய பங்களிக்கும் என்று மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி

வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொது இடங்களிலிருந்து பிடிக்கப்படும் தெருநாய்களை மீண்டும் விடுவிக்கக்கூடாது என்ற உத்தரவை திருத்தக் கோரிய மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விலங்குகளுக்கான கருத்தடை மையங்களை அமைக்கவும் வெறிநாய்க்கடி தடுப்பூசிகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுகளை செயல்படுத்த தவறும் அதிகாரிகள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று நீதிமன்றம் எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் சென்டாக் அரசு கோட்டாவின் கீழ் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் இதற்கான குழு நிறைவு தேர்வில் பங்கேற்க வரும் ஜூன் 1 வரை சென்டாக் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புடின் 2 பயணமாக இன்று சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை சந்தித்து பொருளாதார ஒத்துழைப்பு, சர்வதேச மற்றும் பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் விரிவான விவாதம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக ரஷ்யாவின் கிரெம்ளின் தெரிவித்துள்ளது. IPL T20 கிரிக்கெட்டில் இன்று 7:30 ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியேல, நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்ல சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது, இந்த பூமியில நம்ம பிறந்ததுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பர்த் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு பிறப்பு பதிவு பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு இறப்ப பதிவு பண்றதும் வந்து ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆக்ட், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம். சோ இத பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்காக இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சோ பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதோடைய நோக்கம் என்ன சார், அண்ட் இது எப்போ கொண்டுட்டு வந்தாங்க, இந்த சட்டத்தை பத்தி டீடைல சொல்லுங்க.
1: பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் சுதந்திரம் அடைந்த போது 30 கோடி மக்கள், இப்போது நாம் 150 கோடிக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு பெரிய குடும்பமா நம்ம ஒன்றுபட்ட இந்தியாவில் வாழும்போது மக்களுக்கு வேண்டிய நலத்திட்டங்களை எந்த வகையில கொண்டு செல்ல முடியும், அதே நேரத்தில் பர்த் அண்ட் டெத் ரேட் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம வாழ்க்கை தரத்திலையும் பொருளாதாரத்திலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம், எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம ஒரு ஒப்பீடு செய்ய வேண்டியது இருக்கு, கணக்கீடு பண்ண வேண்டியது இருக்கு, புலியல் துறை சம்பந்தப்பட்ட தரவுகளுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம இந்திய அரசாங்கம் 1969 இந்த கட்டாய பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டத்தை கொண்டு வந்துள்ளது.
0: சோ இந்த ஆக்ட் 1969 தான் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த பிறப்போ இல்ல இறப்போ பதிவு செய்யறது எப்படி இருந்தது சார்?
1: அதுக்கு முன்னாடி இது கட்டாய பதிவு சட்டமாக்கப்படாததுக்கு முன்பு பதிவு கட்டாயம் இல்லை.

அர்த்தம். அப்போ அது வந்து அதை வந்து ஒரு குற்றமாகவும் எடுத்துக்க முடியாது. வீட்டில் பல குழந்தைகள் பிறப்பாங்க, கிராமத்தில் பல குழந்தைகள் பிறப்பாங்க, பிறப்புகள் இருக்கும், இறப்புகள் இருக்கும். அப்போ வந்து யாரும் அதை பெருசுப்படுத்தி எடுத்துக்காத ஒரு சூழ்நிலை. இன்னும் சொல்ல போனா நாடு அடிமைப்பட்டு கிடந்த காலத்துல பிறப்பு இறப்பு கட்டாய பதிவு சட்டம் இல்லாதனால அவங்க அந்த அடிமை தலையில இருந்து மீண்டு எழுந்தா போதுன்னு உள்ள வகையில தான் சுதந்திர போராட்டங்கள் நடந்தது. அதன் பின்னாடி கிராம லெவல்லையும் சரி, மற்ற டவுன்

0: அந்த அடிமை தலையில இருந்து மீண்டு எழுந்தா போதுன்னு உள்ள வகையில தான் சுதந்திர போராட்டங்கள் நடந்தது. அதன் பின்னாடி கிராம லெவல்லையும் சரி, மற்ற டவுன் மாநகர லெவல்லையும் சரி, கட்டாய பதிவு இல்லாதனால அதை யாரும் ஒரு பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா ஒரு சட்டம்னு வந்தா தான் அதை மீறும் போது அது குற்றமாக கருதப்படும். அது இல்லாத வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. தேவைப்படுறவங்க அதை தன்னுடைய வாழ்நாள் ரெக்கார்டுக்காக எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த தேதியில பிறந்தாங்கன்னா குறிப்பாக இப்போ ஜாதகம் எழுதி அதன் அடிப்படையில் தான் எல்லாம் ரெக்கார்டு வச்சிருந்தாங்களே ஒழிய கட்டாய பிறப்பு இறப்பு பதிவு சான்றிதழ் அப்போ யாரும் மெயின்டைன் பண்ணலாம். அதே நேரத்தில் பள்ளிக்கு ஒரு குழந்தைய சேர்க்கும் போது 5 வயசு முடிஞ்சதும் தான் சேர்க்கறதுன்னு உள்ளது கட்டாயம். அந்த விதிப்படி பதிவு சான்றிதழ் இல்லாதவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் சேர்த்தாங்க. அப்படி இல்லை பிறந்த தேதியே தெரியலை. இப்போ கிராமத்தில் குழந்தை பிறந்திருக்கும், அப்போ தாய் தாப்பா அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்களா இருந்திருப்பாங்க. அதை குறிப்பிட்ட தேதியும் தெரியாது, பதிவுக்கும் இடம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அப்போதைய விதிமுறைப்படி 1/7 அதாவது ஜூலை முதல் தேதியில் பிறந்ததாக கருத்தில் கொண்டு டேட் ஆஃப் பர்த் தெரியாதவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ல குழந்தையினுடைய கல்வி சான்றிதழ்ல 1/7 எந்த வருஷம் சொல்றாங்களோ அதை போட்டிருப்பாங்க. இது தெரியாதவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட விதிமுறை. ஏன்னா உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது, ஒரு தோராயமா தான் தெரியும். அப்ப அவங்க அதை ஈடுகட்டுறதுக்காக அதை நிவர்த்தி பண்ணுவதற்காக இந்த வழிமுறைகளை கல்வித்துறையின் சார்பில் செய்யப்பட்டது.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், நீங்க 1969க்கு முன்னாடியும் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு இருந்தது, பட் கட்டாயமாக்கப்படல. 1969க்கு அப்புறம் வந்து அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டம் கட்டாயமாக்கப்பட்டதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த பர்த் அண்ட் டெத் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதனால என்ன நடக்குது சார்?
1: பதிவுனா ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வரான். இந்த உலகத்துல வந்து ஒரு மனித பிறப்பு எடுத்திருக்கும் போது அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த பதிவு சான்றிதழ் என்பது ஒரு உயிருக்கு சமமான சான்றிதழ். அந்த குழந்தை வளர்ந்து பிற்காலத்துல பெற்றோர்கள் எதிர்பார்க்காத அளவுல பெரிய உத்தியோகம் போடலாம், கல்வியில சிறந்து விளங்கலாம், அயல்நாடு போகலாம், எந்த வகையில வேணாலும் வானளாவிய புகழ் பரப்பக்கூடிய வகையில அந்த குழந்தை பெரிய ஆளா ஆகலாம். அதே நேரத்துல எவ்வளவு குழந்தைகள் இந்த நாட்டுல, இந்த நம்ம மாநிலத்துல பிறக்குது, அதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு, அந்த குழந்தைகளுடைய குறைபாடுகள் எப்படி இருக்கு, அந்த குறைபாடுகளை எப்படி நீக்க முடியும், எந்த

0: மாநிலத்தில் எப்படிப்பட்ட வளர்ச்சி விகிதத்தில் இருக்கு, எப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்கு, ஆக ஒட்டுமொத்த இந்தியாவில் இதற்கெல்லாம் காரணம் என்ன, இன்னும் அதை பேலன்ஸ் பண்ணி சரிப்படுத்துறதுக்கு இந்த பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் பேருதவியாக அரசாங்கத்துக்கு அமைகிறது.
1: ஓகே சார், சோ இப்போ நம்ம ஒரு பர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, இப்போ இதுக்கான சர்டைன் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, இத்தனை நாளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணணும், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த மாதிரி என்னென்ன ரூல்ஸ் இருக்கு சார்?
0: பிறந்து 21 நாட்குள்ள பதிவு செய்தால் அதற்கு எந்தவித கட்டணமும் கிடையாது. அந்த சான்றிதழும் இலவசமாக முதல் சான்றிதழை அரசாங்கம் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடுக்குள்ள இருக்கு. மருத்துவ நிலையங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் அவசியம் அந்த மருத்துவ நிலையங்கள் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் டைரக்டா ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ அந்த பெற்றோர்களோ அந்த குடும்பத்து பெரியவர்களோ செய்ய வேண்டியது என்னன்னா, குழந்தைக்கு பெயரை கரெக்டான ஸ்பெல்லிங்கோட அந்த பர்டிகுலர்ஸ், குழந்தையினுடைய பெயர், குழந்தையினுடைய தாயின் பெயர், தந்தையின் பெயர், இருப்பிடம், முகவரி, இவற்றையெல்லாம் சரியான வகையில் அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதை அவங்க சரியான முறையில் கொடுத்தாங்கன்னா பிறப்பு சான்றிதழ் எந்தவித சிக்கலும் இல்லாமல் எந்தவித குறைபாடும் இல்லாமல் பிற்காலத்தில் கரெக்ஷன் செய்ய வேண்டிய நிலைமை இல்லாம திருப்திகரமாக அமையும்.
1: ஓகே, சோ பிறந்து 21 நாளுக்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்தவித செலவும் இல்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருந்தீங்க. பட் எதனால அப்படி சொல்றீங்க? சோ 21 நாளுக்குள்ள நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல ஒரு பர்த் அப்படின்னா என்ன ஆகும் சார்?
0: சட்டம் சொல்லும் போது எல்லாத்துக்குமே ஒரு வரையறை இருக்கு. இல்லாட்டி நம்ம அலட்சிய போக்குல அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை மதிக்காம எதுக்கு செவி சாய்க்காம தான் தோன்றித்தனமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் 21 நாள் அரசாங்கம் கொடுத்திருக்கு. அதுக்கு மீறி போகும்போது வித் ஃபைன், எவ்வளவு நாள் டிலே ஆகுதோ அதுக்கு தகுந்த போல 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் விதிக்க சட்டத்துல இடம் இருக்கு. அதுவும் வந்து ஒரு வருடத்திற்குள்ள அந்த பதிவு செய்யப்பட்டால் வித் பெனால்ட்டி செய்யலாம். அப்படி இல்லாட்டி அவங்க ரிஜிஸ்டார் பெர்மிஷன் வாங்கணும், இல்ல எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் SDM சப் டிவிஷனல் மாஜிஸ்ட்ரேட் அனுமதியோட தான் அதை செய்ய முடியும்.
1: ஓகே, சோ பாத்தீங்களா நேயர்களே, ஒரு பர்த் நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ ஒரு பர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்றப்போ டீடைல்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கறோம் இல்லையா, அதுல சில நேரங்கள்ல வந்து பெயர் வந்து மாறி போயிடுது, அந்த மாதிரியான சில கேசஸ் இருக்கும் இல்லையா. சோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் சார்?
1: பெயர் மாற்றம் சொல்லும் போது முழுமையா பெயர் மாற்றம்னா அத மாற்றி அமைக்கக்கூடிய பவர் ரிஜிஸ்டருக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணிட்ட பின்னாடி அதுல எந்த விதமான ஆல்ட்ரேஷன்ஸோ கரெக்ஷன்ஸோ மேனிபுலேஷன்ஸோ பண்ண கூடாது. அது உண்மையான அவருக்கு உறுதியா தெரிஞ்சா கூட அது வந்து சட்டப்படி குற்றமாகத்தான் கருதப்படும். அதே நேரத்தில் அந்த உரிய அத்தாரிட்டி அதிகாரியும் அதுக்குண்டான பொறுப்பை ஏற்றுக்க மாட்டார். அந்த பொறுப்பை தன்னுடைய மேலதிகாரி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துருவார். அப்போ அந்த எக்ஸிக்யூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் மேலதிகாரி விசாரிச்சு அந்த தவறு உண்மை தான், கரெக்ஷன்ஸ் நிவர்த்தி செய்யக்கூடியது தான் அப்படின்னு அவர் அதிகாரம் அளிக்கும் பட்சத்தில், அதாவது பெர்மிஷன் ஒப்புதல் கொடுக்கும் பட்சத்தில், அதன் அடிப்படையில் இவர் அந்த கரெக்ஷன்ஸை செய்ய முடியும். ஏன்னா அதனால எந்த பாதிப்பும் இல்லை. இங்கே என்னன்னா அந்த பிறப்பு உண்மை, அந்த பிறப்பு சான்றிதழ் உள்ள சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸோ இல்லை வேற ஏதாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸோ கரெக்ஷன்ஸ்களோ இதைத்தான் அவங்க செய்ய சரி செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால இதை வந்து அவங்க பெர்மிஷனோட அந்த உரிய அதிகாரி செய்ய முடியும்.
0: ஓகே சார். சோ இப்போ சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வீடுகள்லயுமே வந்து நடந்துகிட்டு தான் இருந்தது இல்லையா. சோ அந்த மாதிரி இப்போ வீட்டுல பிரசவிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், நம்ம என்ன பண்ணணும் சார்?
1: வீடுகள்ல நடக்கிற பிறப்பு இல்ல அந்த டெலிவரி டைம்னு டாக்டர்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி ப்ரீமெச்சூர் பர்த் இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல வீட்டில் உள்ள பெற்றோர்களோ அந்த பெரியோர்களோ

0: அந்த குடும்பத்து தலைவர்களோ குடும்பத்தில் யார் பெரியவங்களோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். அவங்க என்ன செய்யணும், அந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அங்கே போய் இதை வந்து தெரியப்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே நேரத்தில் மருத்துவ உதவி தேவை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது அது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்துடும். அதே நேரத்தில் மருத்துவ நிலையத்தின் பொறுப்பாக ஆயிடும். அப்பவும் அவங்க இதை உறுதிப்படுத்திக்கலாம், இப்படி ஒரு பிறப்பு நடந்திருக்கு, இதை நீங்கள் பதிவு செஞ்சீங்கன்னு அவங்க மூலமாகவும் அதை உறுதிப்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்தில் அந்த பிறப்பு விடுபடக்கூடாது, அதான் நம்மளுடைய அரசாங்கத்திற்கு தேவையானது.
1: ஓகே சார். சோ இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்றப்போ இப்ப அதுக்கான ப்ரொசீஜர் வந்து அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா? இப்ப நம்ம வந்து அந்த குழந்தை பிறந்ததுக்கான அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல நம்ம குழந்தை பேர்ல இருந்து தகப்பனார் பேர்ல இருந்து எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தோம்னா இப்ப அங்கேயே வந்து அதுக்கான அந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. சோ இப்ப இதுவே வீட்டுல குழந்தை பிறக்குது அப்படின்னா இப்ப இதுக்கான அந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது வந்து இவங்க தான் போய் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? வீட்டுல குழந்தை பிறந்தது அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணும் சார்?
0: இது ஒரு நல்ல கேள்வி. வீட்டில் சுகப்பிரசவம் நடந்திருந்தா யாரும் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ அந்த சுகப்பிரசவம் வீட்டில் நடக்கும்போது குடும்பத்தில் பெற்றோர்களோ குடும்பத்தில் பெரியோர்களோ நேரடியாக சென்று பதிவு செய்வது சாலச் சிறந்தது, அப்படி தான் செய்யவும் முடியும். அந்த பர்த்தில் மருத்துவ உதவி தேவைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் பட்சத்தில் அருகில் உள்ள மருத்துவமனையை அவங்க நாடுவாங்க. அப்போ அவங்க அதுக்கு தகுந்தவாறு சிகிச்சை அளித்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறது கடமையாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெரியப்படுத்திடுவாங்க. இவங்க திரும்பவும் இவங்க போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தன்னுடைய கடமைக்காக முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாகும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்க, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிறப்பு பதிவு செய்யறத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொன்னீங்க. சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே இறக்குறது இல்லனா இறந்தே பிறக்கிறது, சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சோ இதையுமே வந்து நம்ம பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா?
1: கண்டிப்பா, அரசாங்கத்தினுடைய நடைமுறை சட்டத்தின்படி அதையும் பதிவு செய்யணும். ஏன்னு கேட்டா ஃபைட்டல் டெத்னு சொல்றது, பிறக்கும் போதே இறக்கிறது இல்ல இறந்து பிறக்கிறது. அப்போதான் அந்த இறப்புக்கான காரணம் என்ன, இது மால் நியூட்ரிஷன்னால இது நடந்திருக்கா இல்ல தாயினுடைய வேற குறைபாடுகள்னால நடந்திருக்கா. அப்போ அந்த தாய்க்கு அந்த சுகப்பிரசவம் நடக்கக்கூடிய வகையில எந்த விதமான ஊட்டச்சத்துக்களை இந்த அரசாங்கம் வழங்க முடியும், மருத்துவத்துறையில இன்னும் எப்படிலாம் அது திறம்பட மேம்படுத்த முடியும், சிறப்பான சேவை செய்ய முடியும், எந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைய பின்பற்றினதுனால இந்த இறப்பு வந்திருக்க முடியும், இல்ல அவங்க கடந்த காலத்துல அதாவது பிரெக்னண்டா இருந்த டூரிங் த டைம் ஆஃப் பிரெக்னன்சி முறைப்படிய மருத்துவ ஆலோசனைய பின்பற்றி இது நடந்திருக்கா, பின்பற்றாதனால ஏற்பட்ட குறைபாடா என்பதை அவங்க அனலைஸ் பண்ண முடியும். ஆக மொத்தத்துல டேட்டா அனாலிசிஸ்க்கு இது அவசியம் தேவை, அதனால இதை பதிவு பண்ணிதான் ஆகணும்.
0: ஓகே, சோ இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே இருக்கிறதோ இல்ல இறந்தே பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கூட அந்த பர்த் சர்டிபிகேட் அப்படின்றது வந்து அவசியமா சார்?
1: அதுக்கு தான் ஃபோய்டல் டெத்னு சொல்றது, இது வந்து ஒரு தனி கேட்டகரியில பிரிச்சிருவாங்க.
0: ஓகே சார், சோ இந்த ஆக்ட்ல வந்து ஸ்டில் பர்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அப்படின்னா என்ன சார், அதை பத்தி டீடைலா சொல்லுங்க.
1: அது பிறக்கப்பட வேண்டிய குழந்தைகள் கருவுல இருந்து அந்த சிசு முறைப்படி வளர்ந்திருக்கா, இன்னும் அது பிறக்க வேண்டிய கால அவகாசம் இருக்கா, அது வந்து சரியான விகிதாச்சாரத்துல பிறக்க நேருதா இல்ல அது பிறக்க வேண்டிய நேரத்தை தாண்டி போகுதா, அதனால தாய்க்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, உள்ள ஸ்டேட்டஸ் அனலைஸ் பண்றது தான் இந்த ஸ்டில் பார்ன் சில்ட்ரன் சைல்டுன்னு சொல்றது.
0: ஓகே சார், சோ ஒரு பர்த் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது எவ்வளவு அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. ஒரு பிறப்பை நம்ம எப்படி பதிவு பண்றோமோ அதே அளவுக்கு இறப்பு பதிவு பண்றதும் வந்து அவசியம் இல்லையா, சோ இறப்பு பதிவு பண்றதுடைய அவசியம் பத்தி சொல்லுங்க சார்.
1: இறப்புன்னு சொல்லும் போது பர்த்னா ஆரம்ப நிலை, ஒரு நல்ல விதை போட்டு ஒரு செடி முளைச்சு அந்த செடி பூத்து குலுங்கி காயாகி கனியாகி மரமாகி ஆள கற்பக விருட்சம் போல இந்த ஊருக்கும் உலகுக்கும் எப்படி பயன் கொடுக்குமோ, அடிப்படையில் அந்த குடும்ப பெற்றோர்களுக்கும் குடும்பத்துக்கும் எப்படி பயன் கொடுக்குமோ, அதுபோல இறப்பு சான்றிதழ்னு சொல்லும்போது இந்த அளவுக்கு பயனெல்லாம் கொடுத்துட்டு அது தன்னுடைய கடமையை முடிச்சுட்டு இந்த உலகிலிருந்து விடை பெறுதுன்னு சொல்லும்போது அது உண்மையிலேயே ஒரு சகாப்தம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்கன்னு சொல்றாங்களே, அப்போ நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதன் ஆரோக்கியமான உடல்நிலை திடகாத்திரமான மனநிலையில வாழ்ந்து இந்த பூமியை விட்டு செல்லும் போது அது ஒரு ஆனந்தமான அனுபவம், சகாப்தம், அந்த குடும்பத்தார்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும். அப்போ ஒரு மனிதன்

0: நூறு ஆண்டு காலம் வாழும்போது எத்தனை தலைமுறை காண முடியும்? குறைந்தபட்சம் ஒரு மூன்று தலைமுறையாவது காண முடியும். அந்த மூன்று தலைமுறைகளும் பல மடங்கு பெருக்கெடுத்து பல்கி பெருகி பல்வேறு உயர்நிலைகளில் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு மேலோங்கிற குடும்பம் உண்டு, பிறப்பாலேயே பணக்காரவங்களாக இருந்து பல மடங்கு தொழில் அதிபர்களாகவும் லட்சாதிபதி கோடீஸ்வரர் வெளிநாட்டுலையும் போய் அவங்க சிறப்பாக சேவை செஞ்சு அயல்நாட்டு பூரா இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டத்திலையும் வாழ முடியும். அப்போ அவங்களுக்கு இறப்புன்னு சொல்லும்போது அது அடுத்த கட்ட நகர்வு. இந்த பிறப்புலேருந்து இறப்பு, அப்போ அந்த இறப்புக்கு பின்னாடி அதை நிர்வகிக்கக்கூடிய யார், அந்த அவ்வளோ சொத்துக்கும் ஆஸ்திக்கும் அதை தொடர்ந்து செல்ல, அதை தொடர்ந்து வழி நடத்த வாரிசுகள் தேவை. அப்போ இந்த வாரிசுகள்னு சொல்லும்போது எப்போ வருது அந்த காலகட்டம்னா, ஒருவருடைய இறப்புக்கு பின்பு. அப்போ இந்த இறப்பை பதிவு செஞ்சால் தானே இவர் இறந்துட்டார், அவருக்கு இவ்வளோ பிள்ளைகள், மனைவி இவ்வளோ பிள்ளைகள், இன்னும் அவருடைய சொத்துக்களை பங்கிட்டு கொடுக்க முடியும், நிர்வகிக்க முடியும், அரசாங்கத்துக்கும் அதை தெரியப்படுத்த முடியும். அரசாங்கத்தினுடைய பங்கும் அவருடைய கம்பெனிலையும் மற்ற வகை முதலீடுகள்லையும் இருந்தால் அரசாங்கம் அதுக்குண்டான பொறுப்புகளை செவனே செய்ய முடியும். இவ்வளவு அம்சங்களும் அதில் உள்ளடக்கி இருக்கு. அதனால இறப்பு சான்றிதழ் அவசியம். அந்த இறப்பு சான்றிதழ் அடிப்படையில் தான் சொத்துக்கள் பிரிக்கப்படும், பாகப்பிரிவினைகள் நிகழும், குடும்பத்தினுடைய நபர்களும் தனக்குண்டான பங்கை சரிவர பிரிச்சுக்கிட்டு அவருடைய வழிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து வாழ முடியும்.
1: ஓகே சார். சோ ஒரு டெத் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. சோ இன்னும் இதை பத்தி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு உங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள்.
2: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இடுப்பு வலி, மூட்டு வலி மற்றும் பாத நோய் குறித்து விளக்கம் அளிக்கிறார் எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். உங்களின் சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ ஒரு பர்த் சர்டிபிகேட் அதுக்கு வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 21 டேஸ்க்குள்ள கண்டிப்பா போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ இதே வந்து ஒரு டெத்த வந்து நம்ம பதிவு பண்றோம் அப்படின்னா இப்ப இதுக்கு என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் இருக்கு சார்?
2: இறப்பு சான்றிதழ்னு சொல்லும் போது இறந்ததுமே தெரிவிக்கிறது நம்மளுடைய கடமை. யாருக்கு தெரிவிக்கணும்னா, எப்படி பிறப்பு வந்து ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ்ல நம்ம தெரிவிச்சு பதிவு பண்றோமோ, அது போல அதே ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவர்கிட்ட அந்த ஆபீஸ்ல இதை தெரியப்படுத்தி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அந்த இறந்தவருடைய குடும்பத்தினர்களுடைய கடமை. இப்ப நம்ம புதுவை மாநிலத்துல ஒரு இறப்புனா உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்துல தெரியப்படுத்த வேண்டும். அந்த காவல் நிலையத்தார்கள் அதை பதிவு பண்ணிக்குவாங்க. அதாவது இறப்புன்னு சொல்லும் போது இயற்கையான மரணம் உண்டு, இயற்கைக்கு புறம்பான மரணம் உண்டு. இயற்கையான மரணம் வந்து நம்ம முனிசிபாலிட்டியில தெரிவிக்கும் போது தகன உத்தரவு இல்ல அடக்க உத்தரவு அனுமதி கொடுப்பாங்க. அந்த அனுமதி சீட்டின் அடிப்படையில ரிஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அவரு அத அடிப்படையில பதிவு பண்ணுவாரு. அது ஸ்மூத்தா முடிஞ்சிடும். இயற்கைக்கு மாறான மரணம் சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் வாயிலாகத்தான் அமுல்படுத்தப்படும். அப்ப அந்த காவல் நிலையத்துல உரிய நபர்களுடைய குடும்பத்தார்கள் காவல் நிலையத்துல புகார் கொடுப்பாங்க. அந்த புகாரின் அடிப்படையில தகன உத்தரவு இல்ல அடக்க உத்தரவு முனிசிபாலிட்டியில பெற்று அதன் அடிப்படையில அவருடைய மரணம் இறப்பு பதிவு செய்யப்படும்.
1: ஓகே சார். சோ இந்த டெத் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு அகால மரணம், அதாவது ஆக்சிடென்ட் இல்லனா வந்து சூசைடு, இந்த மாதிரியான ஒரு இறப்பு நடக்கிறதுக்குமே வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இயற்கை மரணம் இருக்கு. சோ இதுல வந்து இந்த டெத் ரெஜிஸ்டர் பண்றதுல நமக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு சார்?
2: பொதுவா இறப்பு சான்றிதழ் சொல்லும் போது காஸ் ஆஃப் டெத் போடுறது கிடையாது. இறப்பிற்குண்டான காரணம் என்னன்னு உள்ளத இறப்பு சான்றிதழ போட மாட்டாங்க. இந்த காஸ் ஆஃப் டெத் எதுல போடுவாங்கன்னா, மருத்துவமனையில ஒருத்தர் சிகிச்சை பெற்று அந்த டிஸ்போசல் ஆஃப் டெட் பாடின்னு வரும் அந்த சீட்டு, அந்த ரெக்கார்ட்ல மட்டும் காஸ் ஆஃப் டெத் போடுவாங்க. அது நம்ம குடும்பத்தார்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா இறப்பு சான்றிதழ்ல இறப்பிற்குண்டான காரணத்தை போடுறது இல்ல. இப்ப நீங்க சொன்னது போல தற்கொலை மரணம் உண்டு, அகால விபத்து மரணம் உண்டு. இந்த அகால விபத்து மரணம் ஆட்டோமேட்டிக்கா போலீஸ்க்கு தெரிய வரும். அதுல அவங்க எஃப்ஐஆர் போட்டுடுவாங்க. அதன்படி பிணக்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் நடக்கும். அதன் அடிப்படையில நம்ம ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் அதுக்குண்டான ஆவணங்களை

0: காட்டி நம்ம இறப்பை பதிவு பண்ணிக்கலாம். அந்த இறந்த தேதி எப்படி நேச்சுரல் டெத் ஆகுமோ, ஆனால் எப்படி பதிவு பண்ணுவாங்களோ அதே முறையில் தான் இது பதிவு செய்யப்படும். ஆனால் உரிய குடும்பத்தார்களுக்கு தான் இந்த விபத்தின் காரணமாக இவர் இறந்தார், இல்லை இயற்கைக்கு மாறான வகையில் இவர் இறந்தார்னு உள்ள காரணம் தெரியுமே ஒழிய இறப்பு சான்றிதழில் எந்த காலகட்டத்திலையும் எக்காரணத்தை முன்னிட்டும் அதை பதிவு செய்ய மாட்டாங்க, காரணத்தை குறிப்பிட மாட்டாங்க. இயற்கைக்கு மாறான மரணத்தை ஒருத்தர் பதிவு செய்யாமல் விட்டார், அதை மறைச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு அவர் பேரில் ஒரு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோமே, அவர் பேரில் ஒரு அசையா சொத்து இருக்கு அப்படி சொல்லணும், அசையா சொத்து இருக்கு. அப்போ அதை யார் ஆள முடியும்? அவர் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம்? அப்போ கண்டிப்பாக அந்த இறப்பு சான்றிதழ்னு ஒன்று இருந்தால் தான் இன்றைய தேதியில் இவர் இறந்துட்டார், அதன் அடிப்படையில் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் எங்களுக்கு அந்த சொத்தை எங்கள் பேருக்கு பெயர் மாற்றம் செஞ்சு கொடுங்க, நாங்கள் விற்கிரயம் பண்ண வேண்டியது இருக்கு, சொத்தை பரிபாலனை பண்ண வேண்டியது இருக்கு, மேற்கொண்டு பல பிரச்சனைகளை குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது இருக்கு சொல்றதுக்கெல்லாம் அடிப்படையா இந்த இறப்பு சான்றிதழ் தான் வழிவகுக்கும்.
1: ஓகே சார். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்ச்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் பி தமிழ்ச்செல்வன் அவர்கள் பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம இப்ப தொடர்ந்து பேசலாம். அண்ட் சார், இப்போ இந்த பர்த் அண்ட் டெத் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியன் ஆரிஜின்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இங்க டூருக்கு வர்றப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, இப்போ இதுக்கான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து எப்படி சார்?
1: இப்ப இந்தியன் ஆரிஜின் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க குழந்தை பிறக்குது, அங்க மருத்துவமனையில அவங்களுடைய ஆவணங்கள் அவங்களுடைய மொழியில இருக்கும், அது நமக்கு புரியாது. அவங்க இங்க இந்தியாவுக்கு வந்த பின்னாடி ஒரு 60 நாளுக்குள்ள இங்க ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது கட்டாயம். அப்பதான் அவங்க இந்தியன் ஆரிஜின்னு சொல்ல முடியும். இந்த இந்தியாவில் பிறந்த குழந்தை போல கருதப்படும். இந்த காரணத்துக்காக தான் இப்ப நம்ம ஆதார் வந்துட்ட பின்னாடி ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் அந்த ஆதார் கார்டோட பிறப்பு சான்றிதழை இணைக்க சொல்றாங்க. அப்ப எந்த காலகட்டத்திலையும் எந்த வகையிலையும் எதுவும் ஒமிஷன் ஆக முடியாது. அப்ப இது பல்வேறு நலத்திட்டங்களுக்கு பேருதவியே அமையும். மக்களுடைய கடமை அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது. நாம் எந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ, இந்த ஆவணங்கள்லாம் முறைப்படி வச்சிருந்து சரியான வகையில அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோமோ, அந்த வகையில அரசாங்கம் அதை கணக்கிட்டு நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும்.
0: ஓகே சார். சோ இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இங்க வராங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது நடக்கிறப்போ இப்ப இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி சார்?
1: கண்டிப்பா டூரிஸ்ட் சுற்றுலா பயணிகளா வந்து இங்க இந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த பிறப்பு நிகழ்ந்ததுக்கு உண்டான ஆதாரம். அவங்க வந்து இந்தியனா கருதப்பட மாட்டாங்க, திரும்ப அவங்க தன்னுடைய நாட்டுக்கு போய் இதன் அடிப்படையில அங்க அவங்களுக்கு வேண்டிய சாதகமான ரெக்கார்டு அந்த எந்த வகையில் அமைச்சுக்கணுமோ அந்த வகையில் அதை அவங்க சரி பண்ணிக்குவாங்க. அந்த பிறந்ததுக்குண்டான ஆவணமா தான் இதை வச்சுக்குவாங்களே ஒழிய நிரந்தர சிட்டிசன்ஷிப்
0: புதுச்சேரி மூத்த வழக்கறிஞர் வி தமிழ்செல்வன் அவர்கள். அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை நீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16:14. நினைவுகளை நெஞ்சில் நினைக்கும் பழைய பாடல்கள், காதலை மீண்டும் உயிர்ப்பிக்கும் இனிய வரிகள், இசையில் வாழ்ந்த அந்த பொன்னான காலத்தை இன்று மீண்டும் உணர்வோம். இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழி ஆஜே கீர்த்தி. நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் தட்டங்கள் திறக்கப்படும் திரைப்படத்திலிருந்து.

பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்பம்

கடலோடு தூங்கிய பின்னே கழுகோடு துள்ளும் மீன்கள் கடலோடு தூங்கிய பின்னே கழுகோடு ஓர் ஆயிரம் வந்ததும் நின்றதும் வாழ்ந்ததும் சென்றதும் சொல்லவோ கண்மணி பாப்பா மனிதன் பிறந்தது கூறங்கிற்கு தான் என்ன சொன்னது தப்பா கண்மணி பாப்பா கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்ன

புத்தியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே, கட்டியில் இருப்பது அகப்பையிலே, புத்தியில் இருப்பது வார்த்தையிலே, போட்டது தானே விளையும் அறிவு தோட்டத்திலே. அஞ்சில வளச்சா வளைஞ்சிவிடும், அம்பதில் வளச்சா ஒழிஞ்சிவிடும், அஞ்சில வளச்சா வளைஞ்சிவிடும், அம்பதில் வளச்சா ஒழிஞ்சிவிடும். ஓர் ஆயிரம் கற்றதும் கேட்டதும் கெட்டவன் புத்தியில் தங்குமா? கண்மணி பாப்பா, மனிதன் பிறந்தது கூறங்களுக்கு தான் என்ன சொன்னது தப்பா? கண்மணி பாப்பா, கோழி பிறந்தது முட்டையில் தான் என்ன சொன்ன

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கும் சக்தி இசைக்கே உண்டு. இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். பொம்மலாட்டம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காணங்கள். அடுத்ததாக வரும் பாடல் TM சவுந்தரராஜன் குரல்ல நான்கு சுவர்கள் திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நவீன இசை காதுகளுக்கு விருந்து, ஆனால் பழைய இசை ஆன்மாவிற்கு விருந்து. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:38:48. எஃப்எம் ரெயின்போ புதுவரை 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் சாரதா திரைப்படத்திலிருந்து.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

தலைமுறைகளை இணைக்கும் இனிய பாலம். இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சிசிலா குரல்ல சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:43:18. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மீனவன் நண்பன் திரைப்படத்திலிருந்து.

காலம் கடந்தாலும் சில கானங்கள் இதயத்தில் என்றும் புதிதாகவே ஒலிக்கும். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கருந்தேல் கண்ணாயிரம் திரைப்படத்தில் இருந்து

8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் TM சவுந்தரராஜன் P. சுசீலா குரல்ல எதிரிகள் ஜாக்கிரதை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:54 ஆகிட்டு இருக்கு. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் பாடல் எல்.ஆர். ஈஸ்வரி குரல்ல எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து.

இதயம் தொட்ட இசைகள், இனிமையான நினைவுகள், காலத்தை வென்ற இந்த கானங்கள் உங்கள் மனதில் என்றும் ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில நிறைவாக வரும் பாடல் சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். ஆரோக்கியமாக வாழ சில நிமிடங்களை ஒதுக்குங்க, ஏன்னா ஆரோக்கியம் தான் ஆனந்த வாழ்க்கையின் அடையாளம். இது ஹலோ டாக்டர். இந்நிகழ்ச்சியில் நான் உங்கள் அஜய் கீர்த்தி. இன்னைக்கு நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இடுப்பு வலி, முட்டி வலி மற்றும் பாத நோய் பற்றி தான் பேச போறோம். சோ இத பத்தி பல தகவல்களை தருவதற்காக நம்மோட இணைந்திருக்காங்க எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். அவங்களை நாம நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். நேர்களே, இடுப்பு வலி, முட்டி வலி மற்றும் பாத நோய் குறித்த உங்களுக்கான சந்தேகங்களும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறந்துடாதீங்க. விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான

0: சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: டாக்டர், இன்னைக்கு நம்ம வந்து இந்த இடுப்பு வலி, முட்டி வலி மற்றும் இந்த பாதநோய் பத்தி தான் உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது டாக்டர், இந்த இடுப்பு வலி அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இடுப்பு வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வந்து வயிறுக்கு கீழே இருக்கிற பின்பக்கமாக இருக்கிற ரீஜன், ஸ்பைனல் கார்டு, அதாவது தண்டு வடம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஸ்பைனல் கார்டு வந்து சர்விக்கல் தொராசிக் லம்பார்னு, கழுத்துலேருந்து இடுப்பு பட்டக்ஸ் ரீஜன் வரைக்கும் இருக்கிற ஸ்பைனல் கார்டு ரீஜனில் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது மட்டும் தான் நம்ம இடுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இடுப்பு வலினா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு பேக் சைடில் இருக்கிற பெயின் தான் இடுப்பு வலின்னு சொல்லுவோம்.
2: ஓகே டாக்டர், இதோட தன்மைகள் என்னென்ன, அதாவது ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எதாவது இருக்கா?
3: இடுப்பு வலி வந்து விதவிதமான டைப்பில் இருக்கும். உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து நம்ம திடீர்னு ஒரு வண்டியை தள்ளுறப்பையோ இல்லை ரொம்ப நேரம் தூங்கி வேறு டைரக்ஷனில் படுத்து எழுந்தாலும் ஒரு தசை பிடிக்கிற மாதிரி ஒரு இடுப்பு வலி வரலாம். ஒரு மைல்டாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி, டிஸ்கம்ஃபர்ட்னா உங்களுக்கு வலிக்காது பட் ஆனால் ஏதோ ஒரு மாதிரி பண்ணும் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியராக இடுப்பு வலி தாங்கவே முடியாத அளவுக்கு அவங்க கையை வந்து இடுப்பில் வச்சுட்டு தான் வருவாங்க, அந்த மாதிரி வலிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து உங்கள் இடுப்பு வலின்றது எல்லாருக்கும் ஒரு விதத்தில் வந்திருக்கும். அது வந்து சிவியராக இருக்கா, மைல்டாக இருக்கா, மாடரேட்டாக இருக்கன்றதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு இருக்க வியாதிகளை பொறுத்து இருக்குங்க.
2: இப்ப என்ன பாத்தீங்கன்னா, ஆபீஸ் கல்ச்சரே வந்து ரொம்ப நேரம் லாங் சிட்டிங் ஆபீஸ் கல்ச்சர் தான் இருக்கு. சோ பேக் பெயின் வரதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணமா இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா?
3: பேக் பெயின் வந்து இப்போ ஒரு வலி வந்து ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ன்றது வந்து முதன்மையான காரணம். லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ன்னு பார்த்தா இந்த மாதிரி நீங்கள் ஆஃபீஸில் ஒரு 8 hours உட்காந்தபடியே வேலை செய்கிறீங்க, ஒரு மூமெண்ட் இல்லை, மொபிலைசேஷன், வாக்கிங் பண்ணலை, நீங்கள் எழுந்து நிற்கலை, அடிக்கடியாக வாட்டர் தண்ணி குடிக்கல, இது எல்லா காரணத்தாலும் இடுப்பு வலி வரலாம். மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து இடுப்பு எலும்பு மற்றும் பக்கத்தில் இருக்க தசைகள் வந்து வீக்காக வருது. ஸோ யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் லைக் 14 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அவங்க வந்து நல்லா சாப்பிடலனாலும் ரெஸ்ட் எடுக்கலனாலும் அடிக்கவேட்டாக இல்லைனாலுமே அவங்களுக்கு இடுப்பு வலி வராது. போக போக வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும். ஸோ ஒரு 25-30 இருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்துக்கிறாங்கன்றதை பொறுத்து சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. ஸோ மேக்ஸிமம் இப்போ யாருக்கு அந்த 25-30 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் ரிலேட்டட் இந்த ஐடி ஜாப்ஸில் இருக்கவங்க 8 hours உட்காந்துட்டு இருக்கவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா மூமெண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்ப்யூட்டர் முன்னாடியே இருக்கிறதால மூமெண்ட் வந்து லைக் எவ்ரி 1/2 hour to 1 hour வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் வாக் பண்ணுற முடிஞ்சால் வாக் பண்ணுங்க, மார்னிங் வந்து ஒரு சன்லைட் பார்த்து வாக் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்கன்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா மூமெண்ட் பண்ணாதான் வந்து அந்த இடுப்பில் இருக்க ஜாயின்ஸ் மொபிலிட்டி இருக்கும். நீங்கள் உட்காந்தபடியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்னஸ் ஆகிறதுக்கும் மசில்ஸ் வந்து டோன் குறையறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம்.
2: ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி தண்ணி குடிக்கலன்னா டீஹைட்ரேட்னா கூட பெயின் இருக்கும்னு சொல்லிட்டு, அது என்ன ரீசன்ஸ்?
3: தண்ணி குடிக்கலன்னா உங்களுக்கு டைரெக்டாக இப்போ ஒரு 2 நாள் தண்ணி குடிக்கலாம், 3வது நாள் பெயின் வருது அப்படி கிடையாது. தண்ணி குடிக்கலன்னா ஓவரால் மெட்டபாலிசம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். தண்ணி குடிக்காது வந்து கால்சியம், விட்டமின் டி மெட்டபாலிசம் அது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதாவது தண்ணின்றது ஒரு பேசிக், உங்களுக்கு வந்து 3-4 liters ஆஃப் வாட்டர்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து 90% ஆஃப் த பாடி வெயிட்டே வந்து வாட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது போனில் இருக்கிற வெயிட் கூட முக்கால்வாசி வாட்டர் தான் இருக்குது. நீங்கள் தண்ணி எடுத்துக்கலனா வந்து மெட்டபாலிசமே மாறுறதால உங்கள் போன்ஸ்லாம் வந்து வீக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸ் திடீர்னு அதிகமாகும், ஒரு டீஹைட்ரேஷன் மாதிரி டெவலப் ஆச்சுன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல அது வந்து போனை வந்து வீக்காகும். பிடிதுங்க தண்ணி குடிக்கிறது டேரெக்டாக இப்போ 1 week சரியாக தண்ணி குடிக்கலனா நம்மளுக்கு ப்ராப்ளம் வராது, பட் ரெகுலராக வந்து கம்மியாக தண்ணி குடிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த இஷ்யூ இருக்கும். இதே வந்து அடிக்குவேட் ஹைட்ரேஷன் ஒரு 3-4 liters குடிக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் கொஞ்சம் மெதுவாக கொஞ்சம் கம்மியான லெவல்லையும் இருக்குது.
2: அதாவது இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு,
3: இது 1 of the reasons தான்.
2: ஓகே ஓகே டாக்டர். அதே மாதிரி இப்போ வந்து எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக பாதிக்குது இடுப்பு வலி?
3: இடுப்பு வலி வந்து மோர் தென் 35 to 55, 40 மேலே இருக்கவங்களுக்கு, 50 மேலே இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு 10 பேரில் ஒரு 5-6 பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. 35 லைட்டாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். எதனால் 35 மேலே ஆரம்பிக்குதுன்னா, மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அவங்க பாடி வந்து ரொம்ப ஆக்டிவான ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் லெஸ் ஆக்டிவான ஸ்டேஜுக்கு போவாங்க. அவங்க கொஞ்சம் சின்ன வயசு 30-35 வரைக்கும் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், அவங்களோட விளையாட்டு தன்மையை அவங்க மூமெண்ட் ஆகிறது அதெல்லாம் அதிகமாக இருக்கும். 35 அப்புறம் அவங்க ஆகுறது கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், எக்ஸசைஸ், பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைய உங்களுக்கு இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு அதிகமாக வழி வருதுங்க.
2: இன்னொரு என்ன டாக்டர், இப்போ வந்து ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு கூட பேக் பெயின் வருதுன்னு சொல்கிறாங்க, ஏன் அவங்களுக்கும் வருது இப்போ பேக் பெயின்?
3: ஸோ ஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்கு போகிறவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 6-pack வச்சு மசில்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்களோட பாடியிலே ஃபிசிக்ஸ் வந்து 3-4 விதமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப

ஒரு 100 கிலோவில் ஒருத்தர் இருப்பார், ஆனால் அவர் ஃபிட்டாக இருப்பார். அதே 60 கிலோவில் இருப்பார், அவர் வந்து அவரும் ஃபிட்டாக தான் இருப்பார். இப்போ 100 கிலோவில் இருக்கவரும் 60 கிலோவில் இருக்கவரும் ஒரே மாதிரியான எக்ஸசைஸ், ஒரே மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் பாடிக்கும் உங்கள் போன்ஸ்க்கும் உங்கள் மசில்க்கு இவ்வளோ தான் கெப்பாசிட்டி இருக்க முடியும். ரெண்டு பேருமே ஹெவி லிஃப்டிங் பண்ணுறாங்க. ஹெவி லிஃப்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம்மில் வந்து வெயிட் தூக்குறாங்கன்னா, இந்த 60 கேஜிஸில் இருக்கவங்க வந்து ஒரு 25 to 50 கேஜிஸ் அந்தளவுக்கு தான் தூக்க முடியும். நீங்கள் 100 கேஜியில் இருக்கிறட்ட நீங்கள் 70 கேஜிஸ் புஷ் பண்ணலாம். ஒரு ஜிம்முக்காக சொல்கிறேன் இது. மற்றபடி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மார்க்கெட்டிங்கில் இருக்காருன்னா

0: 25 to 50 kgs அந்தளவுக்கு தான் தூக்க முடியும். நீங்கள் 100 kgs இருக்கிறட்ட நீங்கள் 70 kgs புஷ் பண்ணலாம். ஒரு ஜிம்முக்காக சொல்கிறேன் இது. மற்றபடி டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மார்க்கெட்டிங்கில் இருக்காருன்னா ஒருத்தர் அவரோட பாடிக்கு வந்து ஒரு 6 hours தான் ஒர்க் பண்ண முடியும்னா, அவரை புஷ் பண்ணி 12 hours மேலே ஒர்க் பண்ணுறப்ப வந்து அவங்களுக்கு அந்த பேக் பெயின்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அதனால தான் ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு கூட உங்களுக்கு வருதுன்னா அவங்களோட ஒர்க் வந்து அவங்களோட பாடி தாங்கிறதுக்காக அதிகமாக இருக்குது. அவங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், அவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா தான் இருக்கும் பட் அடிக்கடி ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க, நல்லா தான் சாப்பிடுவாங்க, பட் அப்பப்போ பெயின்ஸ் டிஸ்கம்ஃபர்ட் வந்து போகும். அது மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒர்க் ப்ரெஷர்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் வந்து பேக் பெயினில் நிறைய டைப்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
0: பேக் பெயினில் வந்து டைப்ஸ்ன்னு கிடையாது, பேக் பெயின் வர்றதுக்கான காசஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ காரணங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எலும்பு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, எலும்பு வீக்காகிறது மோஸ்ட்டாக 55 போஸ்ட் மெனோபாசல் லைக் மாதவிடாய் முடிந்தவங்களுக்கு ஆரம்பிக்கும். அவங்களுக்கு தான் காமனாக 55 இயர்ஸ்க்கு மேலே பேக் பெயின் வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 இயர்ஸ் அந்த மாதிரி 35 இயர்ஸில் இல்லை 40 இயர்ஸில் வருதுன்னா ஸ்பாண்டோலிஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டு எலும்பு வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து பிடிச்சிட்டு இருக்கும், ரெண்டு எலும்பு அந்த இடுப்பு எலும்பு கிட்ட, அந்த ஜாயிண்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். சில பேருக்கு அவங்க குனிஞ்சா டடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், நீங்கள் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, குனிஞ்சு எழுந்திருக்கப்போ ஒரு சவுண்டு கிடைச்சி அப்போலேருந்து எனக்கு இடுப்பு வலிக்குது. அது வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு லேசாக நவுந்துடும், லைட்டாக நவுந்துச்சுன்னா அது டிஸ்ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அது எலும்பு வந்து ஆடிட்டே இருக்கக்கூடாது, எலும்பு வந்து ஒரு சிங்கிள் யூனிட்டாக இருக்கணும். அது எப்போ ஆட ஆரம்பிக்குதோ அப்போலேருந்து வலி ஆக ஆரம்பிக்கும். இது இல்லாத வேறு விதமான இடுப்பு வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அது சம்மந்தமான பிரச்சனைகளில் வலி வரலாம். டிஸ்க் இஷ்யூன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு டிஸ்க்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்புக்கு நடுவில் வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் கொடுக்கறது இன்டர்வெர்டபிள் டிஸ்க். அந்த டிஸ்க் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து ஒரு ஷீத் மாதிரி கவர் பண்ணியிருக்கும். அந்த ஷீட்டில் ஒரு ஹோல்ஸ் கிரியேட் ஆகும், சில பேருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுறதில் ஸ்ட்ரெயின் ஆகுறதில் அது வழியாக டிஸ்க் வெளியே வந்து நரம்பு அழுத்தும். ஸோ இதெல்லாம் தான் காமனாக வர பேக் பெயின். இது இல்லாமல் வர பேக் பெயின் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சியில் ஒரு பேக் பெயின் வரும், ஏன்னா எக்ஸசைவ் வெயிட் இருக்கிறதால. மாதவிடாய், லேடிஸ்க்கு மாதவிடாய் வரப்போ ஒரு பேக் பெயின் வரும். வயிறு வலி, யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கிறப்பையோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள்லையும் பேக் பெயின் வரலாம். ஸோ பேக் பெயின்னா வெறும் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒரு 4-5 சிஸ்டம் கலந்த ஒரு விஷயமான வரலாம்.
1: இப்போ பெண்களுக்கு வரக்கூடிய இந்த இடுப்பு வலிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்?
0: பெண்களுக்கு மாதவிடாய் டைமில் வர இடுப்பு வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் டைமில் மட்டும்தான் வரும். மாதத்துக்கு அந்த முதல் 2-3-5 நாள் இருக்குன்னா அவங்களுக்கு முதல் 3 நாள் ரொம்ப சிவியராக இருக்கும். ஏன் அவங்களுக்கு சில பேருக்கு மட்டும் சிவியராக இருக்குது, சில பேருக்கு கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குன்னா ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் அந்த விஷயத்தினால வந்து அவங்களோட யூட்ரஸ்ஸு அந்த பீரியட்ஸ் வர்றது வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும், அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு அதோட சேர்த்து இடுப்பொலியும் சேர்ந்து வருது. அதனால பெண்களுக்கு வந்து வர இடுப்பொலி வந்து அதுவும் சில பேருக்கு வருது பிகாஸ் ஆஃப் பியூர்லியா ஹார்மோனல் திங். சில பேரோட உடம்பு வந்து நிறைய பிளட் ஃப்ளோ போகிறது, நிறைய கான்ட்ராக்ஷன் இருக்கிறதால வர்றது. நிறைய பேருக்கு அது இருக்கிறது இல்லை, அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு நல்லா சாப்பிட்றவங்களுக்கு அது இருக்கிறது இல்லை. மற்றவங்களுக்கு வர இடுப்பொலி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து லைக் ஒரு இந்த பீரியட்ஸ் டைம் இல்லாத, இப்போ பீரியட்ஸ்ன்றது ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகி வரும், 3rd தேதியிலேருந்து 5th தேதினா அந்த டேட்டில் மட்டும்தான் உங்களுக்கு பேக் பெயின் வருதுன்னா அது பீரியட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். இல்லை ரேண்டமாக வருது, ஒரு சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வருது, இல்லை ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது, ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வருது, ஒரு 4-5 நாள் இருக்குது மறுபடியும் போயிடுது. இதெல்லாம் வேறு எது விதமான பேக் பெயின்ங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து மெனோபாஸ் டைமில் கூட நிறைய வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இப்போ அதோட சிவியாரிட்டி வச்சு நம்ம எதாவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணுமா?
0: ஒரு பேக் பெயின் சிவியாரிட்டி வந்து டாக்டர் எப்படி அசஸ் பண்ணுவாங்கன்னா, ஏன்னா லேசான வலியும் வந்து கொஞ்சம் வயதானவங்க ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப வலிக்கிறதையும் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்படி அசஸ் பண்ணோன்னா அவங்களோட ஆக்டிவிட்டியில் வலி என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ண முடியுது என்னென்ன பண்ண முடியலன்றதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வலினால் அவங்க வீட்டில் இருக்க வேலைகள்லாம் செய்ய முடியுதா, அவங்களால அவங்க பாத்ரூம் போயிட்டு வர முடியுதா, அவங்களால கோயிலுக்கு போயிட்டு வர முடியுதா, வெளியே கடைக்கு போயிட்டு வர முடியுதா, சமையல் எதாவது பண்ணுறாங்க, இல்லை பைக்கு வண்டி எதாவது ஓட்டுறாங்கன்னா அதெல்லாம் ஓட்ட முடியுதா, இதெல்லாம் வச்சு தான் அவங்களோட சிவியாரிட்டி அசஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? கொஞ்சம் ரொம்ப சிவியராக இருக்கவங்களால இங்கேருந்து கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, இடுப்பு வலி வந்துடும் நான் உட்காந்துருவேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சிவியர் பெயின். அவங்க மற்றபடி மைல்டு பெயினில் இருக்கவங்களும் எனக்கு வலிக்குது வலிக்குன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ இதை வச்சு மாறும் கொஞ்சம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஸ்கேஷியா அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கு, அந்த மாதிரி அது என்ன? ஸ்கயாட்டிகா, சாரி தப்பா ப்ரொனன்ஸ் பண்ணிட்டேன், ஸ்கயாட்டிகா அப்படின்றது வந்து என்ன, அது எப்படி இருக்கும் அந்த பெயின்?
0: சயாட்டிகான்றது வந்து சயாட்டிக் நர்வ்னா ஒரு நரம்பு, அது இடுப்பு எலும்புல இருந்து ஒரு நரம்பு வந்து காலுக்கு இடுப்பு பட்டக்ஸ்ல இருந்து வந்து கால் வரைக்கும் போகும் அந்த நரம்பு. ஸோ அந்த நரம்புல வந்து நான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொன்னேன் ஆல்ரெடி, அந்த டிஸ்க்ன்றது வந்து அந்த நரம்புல வந்து அழுத்தும், அது டிஸ்க் இருக்க வேண்டிய இடம் வேற இடம், அங்கேருந்து ஒரு சின்ன ஹோல் கிரியேட் ஆகி அது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகி பின்னாடி வந்து அந்த நரம்பில் ஒரு அழுத்தம் அழுத்தும், அழுத்து வச்சுன்னா அந்த நரம்பு போகிற வழி ஃபுல்லாகவே வலிக்கும். ஸோ சயாட்டிக்கான

0: ன்றது எப்படி இருக்கும்னா, இடுப்பு வலிக்குது, இந்த காலில் பரவுது, பின்பக்கமாக பரவுதுன்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு காலில் தான் காமனாக இருக்கும், எதர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. இடுப்புலேருந்து பாதம் வரைக்கும் வலிக்கும் உங்களுக்கு, பின்பக்கமாக இழுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க, நடந்தால் இழுக்குதுன்னு சொல்லுவாங்க இடுப்புலேருந்து. அதில் சிவியாரிட்டி பொறுத்து வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை அதோட சிம்டம்ஸ் இருக்கலாம், சரிங்களா? அதுதான் சயாட்டிகான்னு சொல்லப்படும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
0: சரி.
2: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இடுப்பு வலி, முட்டி வலி, பாத நோய் குறித்த விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க எலும்பியல் மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரும் உதவி பேராசிரியருமான டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். டாக்டர், தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேக் பெயினுக்கும் வந்து ஸ்கேன் தேவைப்படுதா?
0: ஸ்கேன் பார்த்தீங்கன்னா வந்து பேஷண்ட்டாக பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் வராங்கன்னா எல்லாருமே ஸ்கேன் எடுத்து சொல்லி கேட்குறாங்க. நான் இந்த ஸ்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன்ன்றது வந்து குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு மட்டும் தான் தேவைப்படும். அது வந்து டாக்டருங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து குறிப்பிட்டிருக்காங்க, அவங்களோட டாக்டருங்களுக்கு வந்து ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்காங்க ஸ்கேனுன்றது வந்து எதுக்கு எடுக்கணும் எதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் என்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 10 பேரும் எனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாமா, ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமான்னு கேட்பாங்க. தேவைப்படுது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு மட்டும்தான் தேவைப்படுது. ஒரு 10 பேரில் வந்து ஒரு 2 பேருக்கு தேவைப்படுதுங்க ஸ்கேன்.
1: ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: விழுப்புரம் மாவட்டத்துல தண்டபாளையம் பேசுறேன் மேடம்.
1: ஓகே, உங்களோட கேள்விகளுக்கு வந்து நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
0: வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க
5: சார். எனக்கு ஏஜ் வந்து 56.
0: 56.
5: எனக்கு இப்ப பேக் பெயின் இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்கு சார் எனக்கு.
0: ஓகேங்க.
5: இப்போ அது வலி மாத்திரை போடக்கூடாது சொல்லிட்டாங்க, டைக்ளோஃபெனாக போடணும் அது போடக்கூடாது அப்படின்னு
0: சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது போட்டால் நிறைய சைட் எஃபெக்ட் கெடுதல்லாம் இருக்கா?
5: ஆமாம் சார். அது மாதிரி நீக்கியா போடுறேன், மூட்டு வலி நீக்கியா போடுறேன். 2 நாளைக்கு போட்டாக்கா நல்லா இருக்குது, அப்புறம் அப்புறம் ஒரு 2 நாளைக்கு போட்டாக்க திரும்ப மூட்டு வலி வருது. நீக்கியா போட்டா பாருங்க. அந்த மாதிரி இடுப்பு வலியும் தொடர்ந்து இருந்துட்டே சார், இடுப்பு வலி இருக்குது, பேக் பெயின் இருக்கு சார், 3 பிரச்சனை இருக்கு சார்.
0: சரிங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஐயா?
5: செக்யூரிட்டி சார்.
0: செக்யூரிட்டியா இருக்கீங்க. உங்களுக்கு 55-56 வயசு ஆகுதுன்றதால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரொம்ப நேரம் வேலை செஞ்சதாலேயோ இல்ல எந்த சாப்பாடு சரியா எடுத்துக்கிட்டதாலேயோ எடுத்துக்காததாலேயோ இடுப்பு மற்றும் முட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தேஞ்சு அது டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து அது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது டேமேஜ் ஆகிறதால உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி வந்து ஆரம்பத்தில் இருந்திருக்கும், அது போக போக அதிகமாகிட்டே போகும். இப்போ வந்து உங்களுக்கு இருக்க ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு அசஸ் பண்ணுறப்ப வந்து எவ்வளோ முட்டி வலி இருக்குது இல்லை எந்த அளவுக்கு இடுப்பு வலி இருக்குன்றத வந்து செக் பண்ணணும். அதை செக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு இருக்க கண்டிஷனுக்கு பொறுத்து ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இடுப்போ இல்லை முட்டி பகுதியோ டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி இடுப்பு வலி முட்டி வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டிலே பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்னா ஒரு தைலம் மாரி தேய்ச்சிக்கோங்க, வலி மாத்திரை வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. வாக்கிங் போகணும், நீ கேப்பு இல்லை அந்த மாதிரி ஏதாவது பேண்டேஜ் ஏதாவது போடுறதுனா போட்டுக்கலாம், அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. அது போட்டு உங்களுக்கு வலி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதை போட்டு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எப்போ வலி ஜாஸ்தியாக இருக்குன்னு படுதோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆர்த்தோ டாக்டர், விழுப்புரத்தில் இருக்கிறதால பக்கத்தில் அங்கே எங்கேயாவது அரசு ஹாஸ்பிட்டலையோ இல்லை எங்கேயாவது ப்ரைவேட்லையோ எங்கேயோ காமிச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ எடுத்து பார்ப்பாங்க. ஸோ முட்டி வலிக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபிசியோதெரப்பி, மாத்திரை, எக்ஸசைஸ் அந்த விதமான ட்ரீட்மெண்ட் தான் ஆரம்பத்தில் செய்யணும். அது செய்ய செய்ய செய்ய செய்ய உங்களுக்கு குறையுதா இல்லையன்றதை நாங்கள் திருப்பி அசஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் சரியாகாத பட்சத்தில் முட்டிக்குள்ளே ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஏதாவது போடலாமா இல்லை முட்டிக்கு வந்து வேறு ஏதாவது அறுவை சிகிச்சை தேவைப்படுவான்றது அதை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சென்று

0: சார் பேசுறேன் மேடம்.
1: ஓகே சார், உங்களோட டவுட் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: குட் ஆஃப்டர்நூன் சார்.
0: வணக்கம் டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு.
2: சொல்லுங்க.
0: இந்த பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவா வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? உட்காரக்கூடிய இந்த போஸ்டர் அப்படிங்கறது தப்பா இருக்கும் பொழுது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்ட்ரைட்டா உட்கார்ல அப்படின்னாலும் வலி ஏற்படும். அண்ட் டெஸ்க் ஜாப் மிக நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஏற்படும்னு. ஸோ இதையும் தாண்டி வேற என்னென்ன காரணங்கள்னால அந்த முதுகு வலி ஏற்படும், அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது, சிலருக்கு வந்து இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகுது அப்படிங்கிறாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எப்படி வலிக்கும், அண்ட் அதற்குரிய அந்த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜி என்ன, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சரிங்க. ஸோ இப்போ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா பேக் பெயின் வந்து எப்படி வருது, யார் யாருக்கு வருதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பேக் பெயின் வந்து போஸ்டர் வந்து சரியில்லைனாலும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக போஸ்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பேக் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க போஸ்டரில் தான் எப்போ சேரில் உட்காந்தாலும் உட்காரணும். எர்கோனாமிக் போஷனிங்னு சொல்லுவாங்க அந்த டேர்ம். எர்கோனாமிக் போஷனிங்னா ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த பொசிஷனில் கழுத்து இந்த மாதிரி வச்சுட்டு உங்கள் உடம்பு இந்த நிலமையில் இருந்தால் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா இதுக்குமே ஒரு சிட்டிங் போஸ்டர் இருக்குது. சிட்டிங் போஸ்டரில் மெயின் நிமிந்து நிற்கிற மாதிரி நிமிந்து உட்காரணும், அது ஒன்று. உட்கார போஸ்டர் ஒரு இம்பார்ட்டன் திங் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபுட்டில் இருக்க டெஃபிஷியன்சிஸ், முன்னாடி வந்து பால் குடிச்சிட்டு இருந்தோம் ஒரு வேலை இல்லை ரெண்டு வேலை, அது மாதிரி ராகி கூழெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து பால் கூழ் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை, அதனால் அது எல்லாமே கால்சியம் ரிச் ஃபுட்டு. புரியுதுங்களா? இப்போ இருக்கிற நம்ம உணவு வகையில் பார்த்தீங்கன்னா காலையில் தோசை இட்லி, மத்தியானம் கொஞ்சம் ரைஸ், மறுபடியும் நைட்டு தோசை இட்லி, இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கால்சியம் இது எல்லாமே குறைபாடு ஆகுது. ஸோ இந்த குறைபாடு கண்டினியூஸாக உங்களுக்கு அக்குமுலேட் ஆக லைக் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு லேசாக வர ஆரம்பிக்கும். திருப்பி இந்த குறைபாடை வந்து சரி பண்ணால் வலி குறையலாம், பட் க்யூர் ஆகாது. அதனால் உங்களுக்கு வராமல் பார்த்துக்கணுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஹெல்த்தி டயட் எடுத்துக்கணும். அதில் வந்து பால் இருக்கணும், சீ ஃபுட் இருக்கணும், ஒரு வாக்கிங் இருக்கணும், ஒரு சன்லைட் எக்ஸ்போஸ். தினமும் வந்து சன்லைட்டில் நடக்கிறதே கிடையாது இப்போதைக்கு யாருமே. ஒரு விவசாயிகள் அவங்களாம் மட்டும்தான் சன்லைட்டில் இருக்காங்க, மீது எல்லாருமே வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப்பில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பேக் பெயின் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயாட்டிகான்னு சொல்லியிருந்தாலும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு பெயின் வந்து இடுப்பு வலி வந்து காலுக்கு வலி பரவுற மாதிரி இருக்கும். அந்த டிஸ்க்ன்றது வந்து அது ஒரு ஜவ்வு பகுதி, அது வந்து ஒரு நரம்பில் அழுத்துறப்ப வலி வந்து ரொம்ப சிவியராக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அவங்க அதிநவீன சிகிச்சைகள், இப்போ நாங்கள் பண்ணுற சிகிச்சைகள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் வந்து ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் கொடுத்தாலும், கொஞ்சம் மாத்திரைகள் கொடுத்தாலே சரியாயிடும் சில பேருக்கு. ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்த லெவல் சிகிச்சை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்குது, நரம்பு எந்த நரம்பில் பாதிச்சிருக்கும் அந்த நரம்பு கிட்ட மட்டும் போய் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் கீஹோல் சர்ஜரிஸ்லாம் இப்போ வந்திருக்கு சார். கீஹோல்னா ஒரு 2 சென்டிமீட்டர் தான், ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உங்களுக்கு எந்த டிஸ்க்கு பிரச்சனை கொடுக்குதோ அந்த டிஸ்க்கை மட்டும் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவாங்க. அது எடுத்துட்டு இந்த நரம்பு ஃப்ரீ ஆகிடும், நரம்பு ஃப்ரீ ஆகிட்டு வலி உடனே போயிடுங்க. அதனால இது சைட் எஃபெக்ட்ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி தாங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சிறு பாடல் இடைவெளிக்கு பின் பேசலாம்.

0: சொல்லி.
1: நேர்களை, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இடுப்பு வலி, முட்டி வலி, பாத நோய் குறித்த பல தகவல்களை நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து இடுப்பு வலி பற்றி தான் உங்ககிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம். என்னன்னா, இந்த பெயின் வந்த உடனே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுமா, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா?
2: ட்ரீட்மெண்ட்னா இப்போதைக்கு வந்து பேஷண்ட்ஸாக பப்ளிக் என்ன பண்ணுறாங்கன்னா, பெயின் வந்தால் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு பேராசிட்டமால் டேப்லெட் போடுறாங்க, ஒரு ஆயின்மெண்ட் எதாக இருந்தால் தடவுறாங்க, ஒரு ஐஸ் பேக் அப்ளிகேஷன் பண்ணுறாங்க அவங்க வீட்டில் 1 or 2 days. அது நல்லது தான். வீட்டில் நீங்கள் இப்போ வந்த உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு அலாரம் ஆகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டில் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணலாம். பட் ஆனால் பெயினோட இன்டென்சிட்டி, அதாவது எந்த அளவு இருக்குன்றத பொறுத்து தான். உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு பழி இருக்கும், அது வந்து அதை வச்சுட்டு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது இன்னும் சீரியஸான ப்ராப்ளம்ஸை கூட உங்களுக்கு இருக்கலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நான் ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கே தெரியும், ஓகே இப்போ கழுத்து வலிக்கு சில பேருக்கு வருதுன்னா அது வந்து ஒரு சாதாரணமான கழுத்து வலியா இல்லை வந்து கொஞ்சம் ஆழமான கழுத்து வலியான்றது பேஷண்ட்டுக்கு தெரியும்.
3: ஸோ கழுத்து வலி வந்து ஒருத்தருக்கு வருது இல்லை இடுப்பு வலி ஒருத்தருக்கு வருதுன்னா, அந்த இடுப்பு வலியோட அளவை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேசாக ஒரு வலி இருந்துச்சுன்னா ஒரு

0: தைலமும் ஒரு பேராசிட்டமால் மாதிரி மாத்திரைகளும் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு உங்களுக்கு ரொம்ப சிவியரான பெயின் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர் அணுகிறது நல்லதுங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த மசாஜ் அக்குப்ரெஷர் மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உண்மையிலே இந்த இடுப்பு வலிக்கு ஹெல்ப் பண்ணுமா?
0: நீங்கள் வந்து நான் எங்கள் ஃபீல்டில் வந்து வராது ஆக்சுவலாக, அது ஆயுர்வேதா சித்தம் டைப் ஆஃப் ஃபீல்டில் வரும் எங்களுக்கு. அலோபதியில் மசாஜ் அக்குப்பஞ்சர் டைப் ஆஃப் மெடிசன் கிடையாது. ஸோ அதோட ரிசர்ச்சஸோ அதோட எஃபிகசி அதை பற்றி நான் கமெண்ட் பண்ணுறது நல்லா இருக்காது. பட் நானாக வந்து என்கிட்ட கேட்பாங்க அதுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு, அது வந்து உங்கள் ஓன் இன்ட்ரெஸ்ட், நீங்களாக போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கே போங்கன்னு சொல்ல மாட்டோம், அந்த மாதிரி தாங்க சொல்லுவோம்.
1: ஓகே ஓகே டாக்டர், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து பெல்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், எக்ஸசைஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தும் வலி குறையல, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன, வெறும் அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட் தான் ட்ரீட்மெண்ட் தானா அப்படின்னு
0: கேட்குறாங்க. ஸோ வந்து மெடிசன் பொறுத்த வரைக்கும், நேற்று கூட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மசாஜ் பண்ணியிருந்தாங்க, டேப்லெட் ஃபிசியோதெரப்பி பண்ணாங்க, டேப்லெட் போட்டாங்க, அவங்க ஏஜ் வந்து 36, ஒரு வருஷம் ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நேற்று நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுதுன்னு கேட்டால் இங்கேருந்து அந்த ரோடை தாண்ட முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போவே என்ன பிடிச்சா அவங்களுக்கு கண்டிஷனோ அவங்க டீட்டெயில்ஸோ அவங்க சொல்கிறப்பே எனக்கு தெரியுது அது சிவியர் கண்டிஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்க டீட்டெயில்ஸ் கூட கேட்கல, பட் அவங்களோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ டாக்டராக வந்து எங்களுக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த டிசீஸோட கண்டிஷன், அதோட சிம்டம்ஸாலஜியை பொறுத்து வந்து இது வந்து மாத்திரை மருந்து ஃபிசியோதெரப்பியில் வந்து வேலை செய்தா இல்லையா, வேலை செய்யுமா இல்லையான்றது நாங்களும் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சிச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லேயே கண்டினியூ பண்ணுவோம். வேலை செய்ய நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா அதில் கேட்கல, அதில் ஜாஸ்தியாக வலிக்குது, என்னால் ருட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலனா இதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க, நீங்கள் இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, பெல்ட் போடுறது, ஆயின்மெண்ட் தடவுறது, மாத்திரை, இது எல்லாமே கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இது இல்லாமல் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து வந்தீங்கன்னா தான் இதுக்கு க்யூர் இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாருன்னா நீங்கள் அதை வந்து ட்ரெஸ் பண்ணி சர்ஜிக்கல் ஆப்ஷனை நீங்கள் எடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், எந்த ஸ்டேஜில் வந்து சர்ஜரி தேவைப்படுது? இப்போ வந்து அதுவும் இடுப்பு சம்மந்தப்பட்ட சர்ஜரினாலே எல்லாருமே பயப்படுவாங்க, நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட சாதாரண லைஃப் ஸ்டைல் வந்து ப்ரொசீட் பண்ண முடியுமா, நடக்க முடியுமா, இல்லை அப்படியே பெட் ரிட்டன் ஆகிடுவோமான்னு இப்படி 1008 கன்ஃபியூஷன்ஸ் வருது பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, சர்ஜரி வந்து அவசியம் தானா?
0: ஸோ எங்கள் மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா சர்ஜரி வந்து ஒரு L4-L5 வீக்னஸ்ஸு இல்லைனா வந்து வெரி சிவியர் பெயின் நாட் ரெஸ் இப்படின்ற டேர்ம்ஸ் இருக்குது. பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா அவங்களுக்கு இப்போ இருக்கிற வழி வந்து எந்த ட்ரீட்மெண்ட்லையும் கேட்கல, அந்த வலி அதிகமாகிட்டே போகுது, அந்த வழினால அவங்களால இருந்துச்சு நார்மல் ஆக்டிவிட்டீஸ் லைக் வீட்டில் குளிக்கிறது, வீட்டில் வந்து ஒரு சமைக்க போகிறது, இல்லைனா வேலைக்கு கிளம்பி போகிறது, இதை ஒரு பேஷண்ட்டால் பண்ண முடியல ஒரு இடுப்பு வழினாலலாம், அதுவே ஒரு இண்டிகேஷன் ஆஃப் சர்ஜரி தான் ஒரு சிம்டமேட்டாலஜி வைஸில். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸ்ரேவை பார்க்குறப்ப எக்ஸ்ரேல வந்து எலும்பு வந்து எந்தளவுக்கு அசைஞ்சிருக்கு, நவுந்துருக்கு, எலும்பு இப்போ ஒடிவோட யாரோ ஃப்ராக்சரோட வந்தாங்கன்னா ஃப்ராக்சர் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லைனா இப்போ டிஸ்க்குனா அங்கே எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவோம், எம்ஆர்ஐன்றது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அட்வைஸ் பண்ணுவோம், அந்த எம்ஆர்ஐ பார்த்துட்டு ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு வந்து சில இண்டிகேஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் நல்லதுமா, இல்லைனா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும், கை கால் வராமல் போய்டும் நாங்கள் சொல்லுவோம், புரியுதுங்களா? ஸோ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விட்டு இல்லைனா ஆப்ரேஷனோ இல்லை சர்ஜரியோ நம்ம பண்ணாமல் விட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா கம்பல்சரியாக அவங்க வந்து லேண்ட் ஆவாங்க அவங்க சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸில். ஸோ அதனால தான் வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்னால் நான் உங்களுக்கு அந்த நரம்பு வந்து ஒரு அழுத்தம் ஓரளவுக்கு தான் அது தாங்கும், அதுக்கு மேலே நரம்பு அழுத்தம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கை கால் செயலிழந்து போயிடும். இப்போ ஒரு ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் வருது, அது வந்து மூளையில் ரத்த கசிவு வந்து ஒரு நரம்பு அழுத்துது, அதே தான் இடுப்புலையும் உங்கள் இடுப்புலையும் நடந்துட்டுருக்கு, புரியுதுங்களா? அது அழுத்தம் தானாகவே சில நேரத்தில் குறையும், சில நேரத்தில் குறையலாம் என்ன பண்ணுவோம், ஸோ அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கி விடணும், அவ்வளோதான்.
1: ஓகே, அப்போ எல்லாரும் பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறேன்.
0: இல்லைங்க, இப்போ நான் இப்போ ரொட்டீனாக பார்த்தேன்னா கடந்த எங்கள் மருத்துவமனையில் கடந்த ஒரு மாதத்தில் 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், யாருக்குமே அந்த மாதிரி படுத்து படுக்கை ஆனது மாதிரியோ இல்லை யாருமே நடக்க முடியாது போன மாதிரியோ அந்த மாதிரி இல்லை. ஆனால் பேஷண்ட்ஸு மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க, இந்த ஆப்ரேஷன் பண்ணால் படுத்துருவோம். அதனால தான் நான் பேஷண்ட்டே சொல்கிறேன், நீங்கள் வார்டில் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டே போங்க, பாருங்க தினமும் பண்ணுற ஆப்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, பேஷண்ட் ரெண்டு நாள் டிஸ்சார்ஜ் போகிறத பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து பேக் பெயின் வராமல் இருக்க தினசரி வாழ்க்கையில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவோம், அதாவது என்னென்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணலாம்னு சொல்லுங்க டாக்டர்.
0: உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், காலைல வந்து சூரிய நமஸ்காரம் மாதிரி நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு வாக்கிங் வந்து சிம்பிளாக 20-30 மினிட்ஸ் வாக்கிங், காலையில் ஒரு 7-7:30 இல்லை ஒரு 6 மணிக்கு போடும், சன்லைட் உடம்புல படணும் இல்லைங்களா, 1.5 மணி நேரம் படணும், அது வந்து மெயின் திங். சன்லைட் பட்டால் தான் விட்டமின் டின்றது கிடைக்கும், மேஜர் சோர்ஸ் வந்து சன்லைட் ப்ளஸ் இது ஃபிஷ் லிவர் ஆயில்னு சொல்லுவாங்க. ஸோ சன்லைட் தான் எல்லாராலையும் ஃபிஷ் லிவர் ஃபைபர் ஆயிலோ இல்லை ஃபிஷ் ப்ராடக்ட்ஸோ சாப்பிட முடியாது. வெயிலில் எல்லாராலையும் போக முடியும் ஈஸியாக. ஸோ நீங்கள் தினமும் அரை மணி நேரம் நடந்தாலே அது ஒன் ஆஃப் த மெயின் திங். ரெண்டாவது கால்சியம் ரிச் ஃபுட்டு. ஸோ கால்சியம் எது இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலில் இருக்குது. நம்ம டீ காஃபியை தவிர்த்துட்டு பால் ரெண்டு வேலை குடிக்கிறதுனால கீரை, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதில் அந்த மாதிரி க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. கேழ்வரகுல இருக்குது. நட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலை மல்லாட்டன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து கிரவுண்ட் நட்ஸு, முந்திரி, இது எல்லாத்துலேயுமே கால்சியம்.

0: ஸோ உங்கள் டயட்டில் வந்து பேலன்ஸ்டாக இது எல்லாமே கலந்துருக்கணும். ஒரு நாள் விட்டமின் சி வந்து ஆரஞ்சில் இருக்குன்னா இன்னொரு நாள் கால்சியம் சாப்பிட்ணும். தினமும் இந்த அளவுக்கு இன்டேக் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இது இல்லாமல் போஸ்டர் உட்கார போஸ்டர் வந்து இருக்கிற எர்கானமிக்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கழுத்து வந்து இந்த போஸ்டரில் வந்து பார்க்கணும், மானிட்டரை இந்த போஸ்டரில் கை இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ரெகுலராக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை இப்போ இருக்கிற ஜென்ஜி கிட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு சிட்டிங் போஸ்டரோ இல்லை வந்து உங்களுக்கு பேக்கு ஸ்ட்ரெயின் ஆகாமல் போஸ்டரில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பேக் தப்பிக்கும்.
1: ஓகே டாக்டர், இது வந்து இடுப்பு வலி வந்து முழுமையாக க்யூர் பண்ண முடியுமா?
0: முழுமையாக க்யூர் பண்ண முடியுமான்றது, ஒரு பார்ட் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது சரி பண்ண முடியாது. அது வந்து நம்ம கம்ப்யூட்டர் பார்ட் மாதிரி கிடையாது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரி பண்ண நாங்கள் முயற்சி பண்ணுவோம். பட் ஆனால் 100% க்யூர் இருக்குமான்னு சொல்லிட்டு கேரண்டி கொடுக்க முடியாது. நிறைய பேருக்கு அந்த ரிலீஃபே அவங்களுக்கு போதும்னு தோணும். அவங்களுக்கு ஒரு லேசான வலி இருந்துகிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வலி வந்தோட அளவு 90% இருக்கும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம், ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 10% 5% ஆயிருக்கும். ஸோ அந்த 5% வலி இருக்கிறத வந்து நம்ம வலின்னு நம்ம கருத மாட்டாங்க. மற்றவங்களுக்கு தெரியாது, அந்த வலி வந்தவங்களுக்கும் அந்த வலி போனவங்களுக்கும் மட்டும்தான் அந்த வலியோட அளவு தெரியும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய மையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இடுப்பு வலி, முட்டி வலி மற்றும் பாத நோய் குறித்த பல தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி ஆல்ரெடி இப்போ வந்து இடுப்பு வலி பத்தி பேசி முடிச்சிட்டோம். அடுத்தது என்னன்னா முட்டி வலி. இந்த முட்டி வலினா என்ன, இப்ப ஏன் அது வந்து காமன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு?
1: முட்டி வலி பார்த்தீங்கன்னா வராத ஆளே இருக்க முடியாது. லைக் 50 இயர்ஸ்க்கு மேலே வந்து எல்லாருக்குமே முட்டி வலின்றது வந்து காமனாக வர ஆரம்பிச்சிச்சு. முட்டி வலி வந்து ஒரு 10 பேர் எடுத்தால் ஒரு 3-4 பேருக்கு வந்து ஜெனட்டிக்கலாகவே, ஒரு ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்குன்னா ஒய்ஃபுக்கு அதிகமாக வரும், இல்லைனா ஹஸ்பண்டுக்கு அதிகமாக வரும். அவங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து முட்டியோட தேய்மானம் அது வந்து அதிகமாகுது. ஸோ முட்டி வலி வந்து நாங்கள் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற டேர்மில் தான் சொல்லுவோம் டயக்னோசிஸ். ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் என்னன்னா டீஜென்ரேஷன், கொஞ்சம் வயசாக டேமேஜ் ஆகி வீணாகிறது, வீணாக ஆர்டிகுலர் காட்டிலே டீஜென்ரேஷன். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா டயர் இருக்குன்னா புதுசாக வாங்கின டயர் வந்து கொஞ்சம் வருஷம் ஆகப்போ தேயுது இல்லை, அந்த தேயற ப்ராசஸ்னால தான் முட்டி வலி வந்து லேசாக ஆரம்பிக்குது. உங்களுக்கு சின்ன வயசில் வந்து ஏன் அந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபுட்பால் இன்ஜுரியோ இல்லை முட்டியில் அடிபட்டாலோ முட்டிக்குள்ளே வந்து சில லிகமெண்ட்ஸு, அப்புறம் வந்து கொஞ்சம் மெயினான ஒரு மினிஸ்கஸ் அந்த மாதிரி 2-3 பார்ட்ஸ் இருக்குது, அது ஏதாவது டேமேஜ் ஆச்சு.

0: ஏன்னா முட்டியோட மெக்கானிக்ஸ் சரியாக வேலை செய்யாது, அது ஒரு ஜாயிண்ட் மாரி முட்டின்றது. ஸோ ஜாயிண்ட்டுக்குள்ளே ஃப்ளூயிட் இருக்கணும் கரெக்டாக, சைடில் இருக்கிற அந்த ஒரு ஷீட் அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதில் ஏதாவது டியர் ஆச்சு இல்லை ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னா உங்கள் நடக்கிறது ஃபுல்லாகவே இம்பேலன்ஸ்டாக நடப்பீங்க. மறுபடியும் அதே மாதிரி தான் சொல்லணும், ஒரு வீல் இருக்குன்னா வீலோட அலைன்மெண்ட் ப்ராப்பராக இருந்தால் தான் ஒரு வண்டி ஒழுங்காக ஓடும். அப்படி இல்லைனா அந்த அலைன்மெண்ட்னால வீலு டேமேஜ் ஆகும், வண்டி டேமேஜ் மாதிரி முட்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது கொஞ்ச நாள் கழிச்சு வழியாக தெரியும் உங்களுக்கு.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீ பெயின் எப்படி வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம், இன்னொன்று என்னென்னா நம்மளுக்கு நீ பெயின் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: ஆரம்பத்தில் நீ பெயின் வந்து உங்களுக்கு எப்பயாவது திடீர்னு ரொம்ப தூரம் நடந்தீங்கன்னா முட்டியை விளைச்சிச்சுன்னா அது எல்லாருக்கும் வர்றது தான். ஒரு ஆள் வந்து ஒரு 500 meters தான் நடக்க முடியும், அவங்க திடீர்னு ஒரு 5 kilometers நடந்தாங்கன்னா முட்டி வலி வலிக்கும், 2 days சரியாயிடும். அது நம்ம நீ பெயின்னு க்ரானிக் நீ பெயின் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு வந்து ஒரு நீ பெயின் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 நாளோ இல்லை 5 நாளோ தொடர்ந்து வந்து வந்து போயிட்டுருக்கு, அவங்களுக்கு வந்து மாத்திரைகள் தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு ஆயின்மெண்ட் தேவைப்படும். அது முட்டி வலினால ஒரு டாக்டர்கிட்ட போகணுன்னு அவங்களே சொல்லுவாங்க, ஒரு பெற்றவங்களோ இல்லை ஒரு சின்ன வயசு பசங்களோ. இவங்கெல்லாம் வந்து முட்டி பெயின் இருக்குது, முட்டி வலி வரப்போகுது இல்லை ஆல்ரெடி இருக்க ஆரம்பிக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிவியாரிட்டி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்களால செய்யக்கூடிய வேலைகள், அவங்களால வந்து ஒரு வண்டி ஓட்டி அவங்களால வேலைக்கு போக முடியுது, அவங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியுது, ஒரு டாய்லெட் யூஸ் பண்ண முடியுது. சில பேரால் உட்காந்து எழுந்திரிச்சிக்கவே முடியாது முட்டி வலினால், சில பேரால் அதெல்லாம் பண்ண முடியும், லேசாக வலிக்கும் உட்காந்து எழுந்திரிக்கிறப்போ. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சிவியாரிட்டி வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம்.
1: இடுப்பு வலி மாதிரி இந்த முட்டி வலியிலேயே வந்து சவுண்டு கேட்கும்னு சொல்லுவாங்க டாக்டர், அது என்ன?
0: முட்டின்னு பார்த்தீங்கன்னா முட்டியில் 3 எலும்பு இருக்குது, 2 எலும்பு தான் மேஜர் எலும்பு, ஃபீமர் டிபியா, 3வது எலும்பு பெட்டலான்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டலான்றது செரட்டை, உங்களுக்கு முட்டிக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன எலும்பு மாதிரி இருக்கும். அந்த எலும்பு என்ன பண்ணணுன்னா நீங்கள் முட்டியை மடக்கி நீட்டுறப்ப, அதாவது உட்காந்து எழுந்திருக்கிறப்ப அந்த எலும்பு மட்டும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு மேலே போகும், அது தசை கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு வந்து முட்டிக்கு நடுவில் ஒரு சின்ன க்ரூவ் மாதிரி, க்ரூவ்னால் ஒரு கெனால் மாதிரி இருக்கும், அந்த கெனாலுக்கு நடுவில் தான் அந்த எலும்பு போயிட்டு வரணும். மசில்ஸ் வீக் ஆகிறதால கொஞ்சம், நான் மறுபடியும் ஏஜ் 30-35 ஆகிறதால முட்டி வந்து கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த எலும்பை வந்து சென்டரில் இல்லாமல் லைட்டாக நவுந்துடும், நவுறதால அது முட்டி மடங்கி நீட்டுறப்ப அந்த சென்டரில் போகாமல் நவுந்து மறுபடியும் சென்டருக்கு வரும், அதுதான் அந்த சவுண்டு. உங்களுக்கு மறுபடியும் அந்த சென்டரில் வந்தால் மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்காது. முட்டி வீக்காக ஆச்சுன்னா அந்த எலும்பு லேசாக தான் நவுறும், நான் சொல்கிறதுலாம் 1 mm கணக்கில், 2-3 mm தான் நவுறும். அந்த நவுறதே உங்களுக்கு சவுண்டாக தெரியும் வெளியே. அது சவுண்டுன்ற சவுண்டு மட்டும் கிடையாது, அது மறுபடியும் ஃபியூச்சரில் அது வழியாக மாறும், ஏன்னா அது அப்நார்மலாக வந்து உங்களுக்கு தேய்மானம் கொடுக்குது. கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு சவுண்டு கேட்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது க்ரானிக்காக இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வருஷம் இருந்துச்சுன்னா வலி வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே, இப்போ வந்து இந்த பெயின் வந்து எவ்வளோ நாள் இருக்கிறப்போ வந்து நம்ம டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம்?
0: முட்டி வலி வந்து உங்களுக்கு
1: அப்நார்மல், கிராக் அந்த சவுண்டு பற்றி கேட்குறேன்,
0: உங்களுக்கு அப்நார்மல் ஏஜில் ஒரு 30 வயசில் இருக்கவங்களுக்கு முட்டி வலி வரக்கூடாது. அவங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் ரெகுலராக இருக்குது, லைக் மாதத்துக்கு 5 நாள் இருக்குது இல்லை ஒரு மாதம் தினமும் ஒரு 10 நாளுக்கு இருக்குது, நான் சின்ன சின்ன வேலை செஞ்சாலே வெளியே வருது, டாக்டரை பார்க்கணும். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, எங்கேயாவது வழுக்கி கீழே வந்துட்டீங்க, அது ஒரு 2 வாரத்தில் இல்லை 1 மாதத்தில் சரியாயிடணும். 1 மாதத்துக்கு மேலேயும் வலிக்குது, வலிச்சிட்டே இருக்குது, ஒரு வண்டியை கிக் பண்ண முடில, வண்டி ஓட்ட முடியல இல்லை நடக்க முடில, மறுபடியும் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். ஒரு ரன்னர்ஸ் அத்லெட் இருக்காங்க, ரன்னிங் ஓட முடியறவங்க கீழே விழுவாங்க மறுபடியும் இன்ஜுரி, முட்டி வலி, மறுபடியும் லைட்டாக தான் முட்டி வலிக்கும் ஆனால் அவங்களால ஓட முடியாது, அவங்களும் டாக்டர் கன்சிடர் பண்ணணும். மற்றபடி 40+ 50+ இருக்கவங்களுக்கு ஒரு முட்டி வலினால அவங்களால வந்து நார்மலாக வந்து இருக்க முடியாது, வலி சில பேருக்கு ரொம்ப சிவியராக இருக்குங்க, அவங்க எல்லாருமே வந்து டாக்டர் கன்சிடர் பண்ணணும். முட்டி வலி வந்து டீஜென்ரேஷன், அதாவது தேய்மானத்தில் மட்டும் வராமல் மற்ற சில வியாதிகளாலேயும் முட்டி வலி வரும், ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் வர முட்டி வலி வந்து மாத்திரை மருந்து மூலமாக அந்த வியாதியை வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் முட்டி வலி சரியாகும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த முடக்குவாதம் பற்றி சொன்னீங்க, அது வந்து முட்டியை வந்து எப்படி பாதிக்குது?
0: முடக்குவாதம்னா நாங்கள் எங்கள் இதில் வந்து ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், ஆர்த்ரைட்டிஸ் உங்கள் டைம் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்றது தான். ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்க அணுசக்தி இருக்குல்ல, எதிர்ப்பு அணு சக்தி, WBCs, ஆட்டோ இம்யூனிட்டி வந்து நம்ம வந்து கிருமியை தான் தாக்கணும், அது பாக்டீரியா வைரஸ் சளி பிடிச்சி அதை தான் தாக்கணும். உடம்புல சம் சார்ட் ஆஃப் கெமிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக இந்த கிருமியை தாக்கிறது போது இந்த இம்யூனிட்டி வந்து நம்ம ஜாயின்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற பாடி ஸ்ட்ரக்சரை வந்து இந்த இம்யூனிட்டி போய் அஃபெக்ட் பண்ணும், அஃபெக்ட் பண்ணுறதால அங்கே ஒரு ஃபைட் மாதிரி ரியாக்ஷன் ஆகி அதில் ஒரு கெட்ட சத்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், முட்டிலேயோ கையில் காலில் ஜாயிண்ட்டில் அங்கங்கே ஒரு வீக்கம் வரும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா. அந்த வீக்கம்ன்றது வந்து ஒரு கெட்ட சதை, ஒரு தண்ணி, ஒரு வீக்கம், இது எல்லாம் கலந்த ஒரு இடம். ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்ட சதை வந்து ஒரு அப்நார்மலாக ஒரு பொசிஷனில் முட்டிக்குள்ளே அதெல்லாம் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா உங்கள் நான் உங்கள் கார்ட்லேஜ்னு சொல்கிற ஜாயிண்ட்டை வந்து டேமேஜ் பண்ணும், கொஞ்ச நாள் ஆகாக லைக் 6 மாதம் 1 வருஷம் ஆகாக டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும், 2 or 3 hours ஆகிறப்ப ஃபுல்லாகவே போயிடும் அந்த ஜாயிண்ட். ஸோ அதனால் அதுக்கெல்லாம் அடிக்கடி ட்ரீட்மெண்ட் முன்னாடி எடுக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து லிகமெண்ட் டியர்னா என்ன, அதுக்கு என்னென்ன மாதிரினா சிகிச்சையெல்லாம் இருக்குன்னு
0: சொல்லுங்கள். ஸோ முட்டியில் பார்த்தீங்கன்னா நாலு மேஜர் லிகமெண்ட் இருக்குது, ரெண்டு சைடில் உள்ள ரெண்டு இருக்குது, எம்சிஎல் எல்சிஎல் ஆன்டீரியர் ஏசிஎல் பிசிஎல். ஸோ இதில் வந்து நாலுமே டேமேஜ் ஆகிறாங்க, ஒரு

0: பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்களுக்குலாம் நாலுமே டேமேஜ் ஆகும், முட்டி ரொம்ப மடங்கி போய் விழுவாங்க, அவங்களுக்குலாம் டேமேஜ் ஆகும், ஃப்ராக்சர் ஆகிட்டு நவுந்தவங்களுக்கும். நார்மலாக யாருக்கு வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும்னா, ஒரு சின்னதாக வீட்டில் வழுக்கி விழுவாங்களே, அவங்களுக்கும் ஒரு லைட்டாக லிகமெண்ட் ஸ்ட்ரெயின் இல்லை மைல்டு டியர் ஆகும். இன்டர்மீடியன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, ஃபுட்பால் விளாட்றவங்க, கபடி விளாட்றவங்க, இல்லை வண்டியிலேருந்து விழுவாங்க பட் காலில் மட்டும் ஊனி விழுவாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஏசியல்ன்ற லிகமெண்ட் கிழிஞ்சிரும். ஸோ இதில் வந்து லிகமெண்ட் எந்த லிகமெண்ட் கிழிஞ்சிருக்கு, அது எந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கு, இதை வச்சு நாங்கள் ட்ரீட்மெண்ட் முடிவு பண்ணுவோம். ஸோ ஓரளவுக்கு மைல்டு கிரேட்ஸு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெல்ட் மாரி கொடுத்து ஒரு மாதம் வரைக்கும் டேப்லெட்டு ரெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி மட்டும் பண்ணி சரி பண்ணிடலாம். ஏசியல்ன்ற ஒரு லிகமெண்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான லிகமெண்ட், அது இல்லைனா முட்டியோட மெக்கானிக்ஸ் ஒழுங்காக வேலை செய்யாது. அது யாருக்காக கிழிஞ்சிருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் தவிர வேறு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஆப்ரேஷன் தவிர இப்போ வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, இல்லைனா வேறு ஏதாவது லேட்டஸ்ட் இப்போ ட்ரீட்மெண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கா?
0: அந்த லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் ஏசியலுக்கு ஆப்ரேஷனு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினில் வந்துச்சு, இங்கே பரவலாக பண்ணுறதில்ல. லாஸ்ட் 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் தான் இது ரொம்ப அதிகமாக கீஹோல் சர்ஜரிஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அது அந்த கான்செப்ட் இந்தியாவிலையும் இங்கே நம்ம சைட்லேயும் இப்போ தான் வளர்ந்து வருது. அந்த கீஹோல் சர்ஜரியில் இந்த லிகமெண்ட்டை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட் 15-20 இயர்ஸ் தான் வந்திருக்கு. நீங்கள் ஒரு 30-35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லிகமெண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லிகமெண்ட் இல்லாதவங்களுக்கு தேய்மானம் சீக்கிரமாக வந்துடுது, முட்டி தேஞ்சதோடு அவங்க ப்ரெசன்ட் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அது வரக்கூடாது தேய்மானம் சீக்கிரமாக. இப்போ ஒரு 30 வயசில் ஒருத்தருக்கு அடிபடுது, அவங்களுக்கு வந்து லிகமெண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நான் இன்றைக்கி பண்ணிட்டேன்னா அவங்க முட்டி வந்து 60-70 வயசு இருக்கும், நல்லா இருக்கலாம். இதே அந்த லிகமெண்ட்டை நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் விட்டேன்னா 45 வயசில் முட்டி ரொம்ப தேஞ்சு போய் வலி அதிகமாகிடும்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு உமனுக்கு அந்த 40 இயர்ஸ் கிராஸ் பண்ணாலே ரொம்ப தேஞ்சிடுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்களே, அது வந்து ஜென்ரலாகவே அந்த 40 ஏஜில் அந்த கால்சியம் குறையிறதுனால தான் வருதா, இல்லை வேறு எதாவது ரீசன்ஸ் இருக்கா?
0: மெயின்லி ஈஸ்ட்ரோஜன் அந்த இது தான்மா, உங்களுக்கு பீரியட்ஸ், உங்களோட ஓவரீஸ் மற்றும் கர்ப்பப்பை அதை சுற்றி இருக்கிற ஹார்மோன்ஸ் வந்து எலும்பு வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். யூஸ்வலாகவே 45 வயசில் கரெக்டாக அந்த பீரியட்ஸ் நிற்கிற டைம்லையும் விமன் வந்து ஜென்ரலாகவே இப்போ இருக்கிற விமன் வந்து கொஞ்சம் லைக் ஒர்க்கு பண்ணுறது போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க, இன்னும் நல்லா லைக் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்னும் பண்ண ஆரம்பிக்கல, ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறதோ இல்லை வெயிலில் ஜாகிங் போகிறதோ சைக்கிளிங் போகிறதோ அது அந்தளவுக்கு ஒரு மேலளவுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவங்க ஸ்டார்ட் பண்ணணுன்றது எல்லா பார்க்லேயும் விமனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணுன்றது இன்ட்ரெஸ்ட். என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் இருக்கவங்களுக்கு தான் இந்த முட்டி வலி வருது, ஹவுஸ் ஒய்ஃபாக ஃபீமேல்ஸ் வீட்டிலே இருக்கவங்களுக்கு அதிகமாக பேர பார்க்குறேன். நான் ஏன் நினைக்கிறேன்னா அவங்களால வெயிலில் வந்து அடிக்கடி போக முடியல, மேபி ஒரு துணி காய வைக்கிறது போவாங்க, மற்றபடி அவங்க வெயில் நிற்கிறதில்ல, ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லை, வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாகுது, இந்த ரீசன்ஸ்னால அவங்களுக்குலாம் முட்டி வலி கொஞ்சம் ஜாஸ்தி வருதுங்க.
1: ஓகே டாக்டர், அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா விமனும் வந்து நிறைய எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ்லாம் அவங்க டெய்லி லைஃப்பில் இப்போ வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க?
0: ஆமாங்க, ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், வாக்கிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது. இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாக்கிட்டே சொல்கிறேன், நீ ஏமா சைக்கிளிங் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அவங்க இந்த வயசில் என்ன சைக்கிள் பண்ண சொல்ல கிண்டல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது பரவாயில்ல எல்லாரோட மைண்ட் செட்டும்.
1: ஓகே டாக்டர், அடுத்து வந்து நம்ம பாதவலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், பாதவலி வரதுக்கான காரணங்கள் என்னென்ன?
0: ஸோ பாதம் வலி வந்து இன்றைக்கி இருக்க காமனான காரணம் பார்த்திங்கன்னா குதிகால் வலின்றதுன்றது காமனாக வர்றது. குதிகால் வலி வந்து குளிர்த்த டைமில் வந்து விட்டமின் டி கம்மியாக இருந்தால் பிளான்டர் ஃபேஷியட்டிஸ்னால் கரெக்டாக குதிகால் கிட்டே வந்து ஒரு சின்னதாக எலும்பு ஒன்று இருக்கும், அது சுற்றி ஒரு நீர் வீக்கம் கூடிடும், கட்டிடும். அந்த வலி வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா 3-6 மாதத்துக்கு இருக்கும் பேஷண்ட்டுக்கு வலி. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செருப்பு எம்சிஆர் ஸ்லிப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட சொல்லுவாங்க டாக்டர்ஸ். சுடுத்தண்ணி பச்சத்தண்ணியில் காலை வந்து கொஞ்சம் முக்கிய வைக்க சொல்லுவாங்க, அந்த உப்பு தண்ணி இருக்கும் அதில் காலை கொஞ்சம் நேரம் முக்கிய வைக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணியும் சரியாகாதவங்களுக்கு வந்து நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளான்டர் ஃபேஷியட்டிஸ்ன்றது காமனாக வர சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு வரத்தோட டிஸார்டர். கொஞ்சம் வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கவங்களுக்கு, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷனும் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் சுகர் இருந்துச்சுன்னா. அப்படி பாதிச்சிச்சுன்னா கால்வலி, கால் எரிச்சல், பாதவலி அது காமனாக எல்லாருக்குமே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த சுகர்னால் பாதிப்படைகிற நரம்பு பிரச்சனையை சரி பண்ணால் தான் பாதவலி குறையும், இல்லைனா அதுவும் வந்துட்டு இருக்கும். இது இல்லாமல் பாதத்தில் வந்து வேறு என்ன இஷ்யூஸ் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, கான்ஃபுட்னா வந்து ஆணிக்கால்னு சொல்லுவாங்க. ஆணிக்கால்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா தோல் வந்து தோலில் சுற்றி வந்து ஒரு சின்னதாக ஒரு மண்ணோ இல்லை ஒரு சின்னதாக கல் குத்திடுச்சுன்னா அந்த தோல் வந்து ரொம்ப திக்காகி ஒரு மாதிரி வலி கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆணிக்கால்ன்றது. அது வந்து காமனாக வந்து நிறைய பேருக்கு ஆணிக்கால் வலின்றது வலி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் காமனாக பாதத்தில் இருக்கிற வியாதிங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து சில பேர் வந்து கால் கீழே வச்ச ஒரு மாதிரி பர்னிங் சென்சேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது எதனால் வருது?
0: பர்னிங் எரியற மாதிரி இருக்கிறதுனாலே உங்களுக்கு வந்து நரம்பு தான் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து வலிக்கிறது வேற, எரியறது வேற. எரிஞ்சு எரியற மாதிரி இருக்குது, எனக்கு சுருக்கு சுருக்கும் குத்துது, கூசுற மாதிரி இருக்குது, பின்ஸ்னால் பின்னால் குத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நியூரோபதி நரம்பு விதமான விஷயம் தான். சுகர் இருக்கிறதுனாலும் இல்லை மற்ற ரீசன்ஸ்னாலே நரம்பு பாதிக்கலாம், உண்மையில் பீட்

0: வந்து எதில் இருக்கும், நான்வெஜில் தான் இருக்கும். வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கிறதுனாலே B12 டெஃபிஷியன்சின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீங்கள் சத்து மாத்திரை வந்து உங்கள் மருத்துவர் கொடுத்தாருன்னா ஒரு 5 நாளோ 7 நாள் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அது மறுபடியும் அந்த சத்து வந்து உடம்புல வந்து சேர்றதுக்கு 2 லிருந்து 6 மாதம் ஆகும். நீங்கள் ஃபுட்டும் நல்லா எடுத்துக்கணும், சத்து மாத்திரையும் ரெகுலராக போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சத்து ஏற்பாடோ உடம்புல அதிகமாகும், பாதவலி அதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குங்க.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீண்ட நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கு வந்து பாதவலி வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்?
0: நீண்ட நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஃப்ளோ சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்கும். வெயின்ஸ் வந்து இன்காம்பிடன்ஸ் ஆகிறதால வேரிகோஸ் சிட்டிஸ் வரலாம். அது வந்து பாதத்துக்கிட்ட இருக்காது, மேலே இருக்கும். அவங்களுக்கு பாதம் வலின்றது மெயினாக நிற்கிறதுனால வர்றது கிடையாது, அவங்களுக்கு டெஃபிஷியன்சினால தான் வந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து மறுபடியும் ஒரு ரெகுலராக ஒரு வாக்கிங்கோ ஒரு ஜாகிங்கோ ஒரு சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு வர மாட்டேங்குது, ரொம்ப நேரம் நிற்கிற வேலை பார்த்தாலும். இதே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சரியாக இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு பாதம் வலி மட்டும் இல்லை, கூட சேர்ந்து முட்டியும் வலிக்கும், இடுப்பும் வலிக்கும், கழுத்தும் வலிக்கும், பாதமும் வலிக்கும். பாதம் வலி சொல்ல மாட்டாங்க, மற்ற வலி அதிகமாக இருக்கிறதால. ஸோ இதை வந்து தவிர்க்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கு எக்ஸசைஸ்லாம் சிலது இருக்குது. அது ஃபுட் எக்ஸசைஸ், காலை வந்து மடக்கி விடுறது, நீட்டி விடுறது, நடக்கிறதுலே வந்து உங்களுக்கு பீச் மண்ணில் நடக்க சொல்லுவாங்க. நடக்கிறப்ப கால் வந்து அந்த மசில்ஸ் அந்த மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா விதவிதமாக ஆகிறதால கொஞ்சம் ப்ரொடெக்ட் ஆகும். அப்படி இல்லைனா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க, ரொம்ப நேரமே அப்படியே இருந்தீங்கன்னா கால் கொஞ்சம் கொஞ்சமாக மறுத்து போய் அந்த திக்னஸ் ஆகும் ஸ்கின்லாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க பாத வலி வந்தால் இந்த இடுப்பு வலி முட்டி வலிலாம் வரும். ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப ரிலேட்டடா?
0: பேசிக் காரணம் வந்து ஒன்று தான். இப்போ வந்து இந்த கால்சியம் மெட்டபாலிசம்ன்றது, இந்த கால்சியமும் இந்த ஃபுட்டு சாப்பிடாதது சரியா, இந்த பால் குடிக்காதது, இந்த வெயிலில் நடக்காததுன்றது ஒரே டிஸார்டர் தான். 10 விதமான விஷயங்களாக காமிக்கலாம் சரிங்களா. ஒரு விட்டமின் டி உடம்புல கம்மியானுச்சுன்னா வெறும் குதிகால் வலி மட்டும் வரலாம், சில பேருக்கு இடுப்பு வலி மட்டும் வரலாம், முட்டி வலி மட்டும் வரலாம், இதெல்லாம் கலந்தும் சில பேருக்கு வரலாம், புரியுதுங்களா. முடக்கவாதம் சொன்னேன், அதுலேயுமே பாதம் வலி இதேமாரி விஷயங்கள்லாம் வரலாம். மெயினாக வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து பாதத்தில் வந்து ஒரு புண்மாரி ஏற்பட்டுச்சுன்னா அப்புறம் அதுக்கு வந்து அது வந்து ஒரு வலி ஏற்படுத்தி அது கொஞ்சம் வலியாகவும் உங்களுக்கு அறுவை சிகிச்சை மாரி தேவைப்படலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ எந்த சிம்டம்ஸ் வந்தால் உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இந்த பாத வலிக்கு?
0: பாத வலிக்கு வந்து உடனே கன்சல்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெரி சிவியர் பெயின், ரொம்ப அதிகமாக எனக்கு வலிக்குது, என்னால் தாங்க முடியல, ராத்திரி தூங்க முடியலன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிவியர் பெயின் இருக்குன்னா ஃபுட்டில் வந்து ஏதாவது ஆப்சஸ்னா ஒரு சீழ் கட்டி மாதிரி வந்திருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட் காமனாக டயபெட்டிஸ்க்கு வரும், டயபெட்டிஸ்னால் சுகர் இருக்கவங்கக்கிட்ட வந்து பாதத்தில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகலாம், அதுலேருந்து சீழ் மாதிரி வர ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து டாக்டர் பார்த்துட்டு அதை சீக்கிரமாக எடுத்து விட்டால் நல்லது, அப்படி இல்லைனா கால் ஃபுல்லாக அழுகி போய் உங்களுக்கு கால் எடுக்கிற மாதிரியான ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதை தவிர மீதி இருக்கிற பாத வியாதிகளுக்கு எதுக்குமே அர்ஜென்ட்டாக இருக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை டாக்டர்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு இடுப்பு வலி, முட்டி வலி, பாத நோய் குறித்த நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். அது மட்டும் இல்லாமல் நம்ம நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சி நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாத்தையும் முந்தின

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:18 நொடிகள் ஆயிற்றுக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 4:00 ஆனாலே உங்களோட ஃபேவரட் ஷோ வந்துடும் இல்லைங்களா? ஆமாங்க, இன்னைக்கான கட் கேமரா ரோலிங் ஷோக்காக நான் ஆர்ஜே தேவி அண்ட் உங்க கூட வந்து இவ்வளவு நேரம் 2:15 கனெக்ட் ஆயிருந்திருப்பாங்க. நம்ம ஆர்ஜே கீர்த்தனா வந்து கூட இருக்காங்க. ஸோ வந்து ஹாய் கீர்த்தனா.
2: வணக்கம், எல்லாம் என்ன பண்றீங்க? ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஷோ.
1: எல்லாம் என்ன பண்றாங்க, இவ்வளவு நேரம் உங்க ஷோ கேட்டுட்டு இருந்தாங்க. சோ வந்து ஸ்டே டியூன்டா இருக்காங்க,
2: வந்து நம்ம கட் கேமராக்கு எல்லாம் ரெடியா லைன்ல நிப்பாங்கல.
1: ஸ்டே டியூன்டா இருந்துட்டே இருக்காங்க. சோ வந்து எப்படி நீங்க அதாவது एक्चुअली வந்து நம்மளோட காம்போ அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்திருக்கோம் இல்லீங்களா? சோ 12 நம்மளுடைய இந்த காம்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அதுல நம்ம ரெண்டு லேடிஸ் இருக்கோம். கரெக்ட்டா? ஓகே ஓகே, சூப்பர்.
2: லேடிஸ் இருக்கோம், கலக்க போறோம்ல,
1: கலக்க போறோம். பாருங்க அப்பனா வந்து நம்ம கீர்த்தனா தான் ஒரு ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ நேர்களே, கட் கேமரா ரோலிங் ஷோக்கு நீங்க பார்ட்டிசிபேட் என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் அதுவே தான், 2271760225230 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். சோ வந்து கீர்த்தனா, நீங்க வந்து உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றத பத்தி நீங்க எப்படி சொல்வீங்க, உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணனும்னா?
2: நல்ல ஆக்டர்லாம் இல்லங்க, போரான ஆக்டர் தான்.
1: போரான எனிவே ஆக்டர் அப்படின்றத ஒத்துக்கிட்டாச்சு.
2: அதேதான் நீங்க சொன்னீங்களா, லைட்டா ட்ரை பண்ணுவோம். அந்த அளவுக்கான ஒரு ஆக்டர்.
1: ஓகே, அப்ப வந்து ஆக மொத்தம் வந்து ப்ரிபேர்டா இருக்கீங்க. நம்ம நேயர்கள் வந்து எது சொன்னாலும் நாம கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க.
2: எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் க்வெஸ்சன் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பிளாங்கா விடாம ஒரு ரெண்டு
1: வார்த்தைகள் எல்லாம் போட்டு மானிட்டு.

0: நீங்களா கண்டிப்பா ரெடியா இருந்திருப்பீங்க கட் கேமரா ரோலிங்ல இன்னைக்கு என்ன மாதிரியான டயலாக்ஸ் எல்லாம் வந்து பிளே பண்ண போறோம் அப்படின்னு உங்களுடைய நடிப்பு திறமைகளை வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல உங்களுக்கு வரக்கூடிய மாடுலேஷன் உங்க ஸ்டைல்ல நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி நிகழ்ச்சியில பங்கேற்று நிகழ்ச்சியில பயங்கரமா வந்து அசத்தலா வந்து நம்ம நிகழ்ச்சியை கொண்டு போக போறீங்க கரெக்டா
1: கண்டிப்பா கண்டிப்பாக
0: ஓகே சூப்பர்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ வந்து நம்ம ஆர்ஜே கீர்த்தி, நான் கீர்த்தனாலாம் இல்லைங்க, கீர்த்திங்க. நான் ஷார்ட்டான எங்கள் நேயர்கள்கிட்ட நான் இப்படி தான் அறிமுகம் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆமாங்க, ஆர்ஜே கீர்த்தி நம்ம கூட வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கான ஃபர்ஸ்ட் டைலாக் நம்ம பிளே பண்ணிடலாமா?
1: ரொம்பவே
0: ஆர்வமா இருக்கீங்க, மாத்தீங்களா? பயங்கர ஆர்வமா இருக்காங்களா? சரி ஓகே, ரொம்ப இன்னைக்கு வந்து ரொம்ப பயங்கரமா காம்ப்ளிகேட்டடான வந்து டைலாக்ஸ் எல்லாம் கொண்டு வரல, ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. ஃபேமஸ் ஆன டைலாக், ஃபெமிலியரான டைலாக் தான் இருக்க போகுது. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டைலாக் நம்ம பிளே பண்ணிடலாம் ஓகேவா?
2: ஒரே மாதிரி பதில் சொல்லணும். பாபநாச படம் பாத்தீங்களா?
3: நான் எங்க பார்த்தேன், எல்லாம் விட்டு போயிட்டீங்களா?
2: நீ வாயே தரக்கூடாது.
0: திரும்பின
4: பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு
4: மாபெரும்
6: தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் ஷோல வந்து ஃபர்ஸ்ட் டயலாக் உங்களுக்காக பிளே பண்ணியாச்சு. ஸோ இந்த டயலாக எங்களுக்காக பிரசென்ட் பண்றது, அதாவது நமக்காக, நம்ம ஷோக்காக பிரசென்ட் பண்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. உங்களோட பேசிடலாமா கீர்த்தி?
1: கண்டிப்பா.
0: ஹாய்,
7: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: நீங்க தான் சொல்லணும்.
0: அப்பனா நீங்க டயலாக் வந்து எங்களுக்கு எப்படி பிரசென்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து நாங்க கண்டுபிடிப்போம் ஓகேவா?
1: ஒரு வாட்டி போடுங்க.
0: ஓகேவா? டீல் ஓகேவா?
7: ஓகே
0: ஓகே, ரெடி, கட் கேமரா ரோலிங்,
1: ஆக்ஷன்.
7: எல்லாரும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாசம் படம் பாத்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களே? நீ முதல் வாயை துரத்த வேணாம்.
0: ஓகே, நீங்க பாத்தீங்களா பாபநாசம் படம்?
7: பாத்திருக்கோம்.
0: பாத்திருக்கீங்க, சரி ஓகே. நீங்க யாரு அப்படின்றத நாங்க ரிவீல் பண்ணிட்டுமா? நீங்க டயலாக் பேசுறத வச்சு, அறந்தாங்கில இருந்து ஐயப்பன் சார், கரெக்டா?
7: நன்றி சார்.
0: கீர்த்தி
1: சொல்லுங்க. தேவி,
0: நீங்க வந்து பாபநாசம் படம் பாத்தீங்களா?
1: பாத்தீங்க,
0: அதுல என்ன ஃபேமஸ்?
1: என்ன ஃபேமஸ்? எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்களே, அதுதான் ஃபேமஸ்.
0: அதனால

0: அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது,
1: எவ்வளவு அடிச்சாலும் சொல்லாத,
0: அந்த மாதிரி கரெக்டா. சரி,
1: ஓகே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா ஃபேமிலியா சேர்ந்து? ஒரே மாதிரிதான்
0: இல்லைங்க, அந்த அளவுக்கு எல்லாம் நாங்க தைரியசாலி இல்லைங்க. நம்ம மொழி இருக்கு இல்லைங்களா, அந்த மொழியை
1: காமிச்சிருக்கேன்.
0: இந்த மாதிரி மூஞ்சி எல்லாம் பயங்கரமா டிசைன் பண்ணிருப்பாங்க. எப்படின்னா நம்ம உண்மையே பேசுவோம், ஆனா அதையே பொய் மாதிரி திருத்திரு முழிச்சிட்டு பேசுவோம். அதனாலே நம்ம மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி இது ஏதோ சொல்றாங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த எக்ஸாம் ஹால்ல பாக்கணும். இந்த ஸ்குவாட்ல அந்த ஃபிளைங் ஸ்குவாட் வருவாங்க பாருங்க எக்ஸாம்க்கு இடையில. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா யாரையும் பார்த்து நான் காப்பி எல்லாம் பண்ண மாட்டேன், அது எனக்கு வரவும் வராது. நான் வந்து திருத்திருந்து அவங்க வந்ததை பார்த்து திருத்திருந்து முழிக்கிறத பார்த்தா என் பேப்பரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் புரட்டி பார்த்துட்டு தான் போவாங்க.
1: நாம வந்து அவர் வந்திருக்காரே, ஐயோ என்ன பண்ணுவாரோ என்ன கேட்பாரோன்ற மாதிரி அதுக்கு பயந்துருப்போம். பட் அவர் என்ன நினைச்சுப்பாருன்னா இந்த பிள்ளை கண்டிப்பா
0: அவருக்கு தெரியாது பாவம், இது இதுக்கெல்லாம் லாயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
1: நம்ம மொழிக்கிறத பார்த்தோன்னே அவரே நினைச்சுப்பாரு, இது ஏதோ மறைக்குது போல, ஏதோ வச்சிருக்குது போல.
0: சோ அந்த மாதிரிதான் நாங்க அந்த கேட்டகரியில வந்திருக்கேன் நானு. சோ இப்ப ஒரு நேர் வந்திருக்காங்க, உங்களோட பேசலாமா?
1: கண்டிப்பா.
0: வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?

0: பயந்துருப்போம். பட் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா, இந்த பிள்ளை கண்டிப்பா
1: அவருக்கு தெரியாது பாவம், இது இதுக்கெல்லாம் லாகியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு
0: நம்ம மொழிக்கிறத பார்த்தோன்னே அவரே நினைச்சுப்பாரு, இது ஏதோ மறைக்குது போல, ஏதோ வச்சிருக்குது போல.
1: சோ அந்த மாதிரிதான் நாங்க அந்த கேட்டகரியில வந்திருக்கேன் நானு. சோ இப்ப ஒரு நேர் வந்திருக்காங்க, உங்களோட பேசலாமா?
0: கண்டிப்பா.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்லாம் ஒரு சைஸா இருக்கே.
2: உற்சாகமான மாலை வணக்கம் இரண்டு மடங்குக்கும்.
0: வணக்கம் சார். உங்களுக்கும்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க? எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டேன்னா தெரியல. சரி ஓகே, நாம இந்த பயங்கரமா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாஸ்க் நம்ம அப்புறமா வருவோம். டயலாக் பேசுறீங்களா?
2: பேசுறீங்க
0: சொல்லுங்க.
1: என்ன டயலாக்டே தெரியாது எங்களுக்கு.
0: இல்ல பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம சொல்லணும்ல.
1: ரெடி.
2: பங்கு பணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனா என் குணத்தை பத்தி புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனா தன்மானத்துக்கு ஒரு தகராறுனா தலையே போனாலும். ஏய், நாங்க மொத்தம் 20 பேரு, நீ ஒத்த ஆளு, அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிற தண்டா பிளானே.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சார், ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
0: நன்றி சார்.
1: இல்ல இல்ல, நன்றி சொல்றதுக்கு முன்னாடி யாருன்றத சொல்லிடுங்க.
0: தங்கப்பாண்டி
2: முதலியார்பேட்டை.
1: பாத்தீங்களா, நான் தங்கப்பாண்டி சார். உங்களை தம்பி வருவாருன்னு கரெக்டா கேட்டேனா?
2: கண்டிப்பா கேட்டீங்க.
1: ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே
2: தேங்க்யூ மேடம்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: நன்றி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ கட் கேமரா ரோலிங். கீர்த்தி
1: சொல்லுங்க தேவி.
0: ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம நேயர்கள்லாம் வந்து பயங்கர ஃபார்முக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா?
1: ஆரம்பத்திலே ஃபார்முக்கு வந்து
0: நம்ம நிகழ்ச்சியில் அந்த மாதிரிங்க. நாங்க கொஞ்சம் வந்து துவண்டு போயிருந்தாலும் நம்ம 4 மணி ஆனாலே பயங்கர பிரிஸ்க் ஆயிடுவோம்.
1: எனர்ஜி வந்துரும் நம்ம ஷோனாலே, எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி வந்துரும்.
0: சரி, ஓகே, இப்போ என்ன அப்படின்னா அடுத்த டயலாக் என்ன அப்படின்றத நான் பிளே பண்ணிடுறேன். சோ வந்து இது நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள நீங்க ஒரு டயலாக் வந்து ட்ரை பண்ணும். ஓகேவா? இதுதான் நமக்குள்ள இருக்க ஒப்பந்தம்.
1: ஓகே, நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்களா?
0: நான் கொண்டு வந்திருக்கேன்ல,
1: நான் ட்ரை பண்ண மாட்டீங்களா?
0: ஆமா. சரி, ஓகே, நானும் ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே, போலாம்.
1: ஓகே.
2: வசதி மட்டுமா? நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா? நீ யாரு? நீ நீச்சல் அடிப்ப, ரெண்டு கையை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவ, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பேன், நாக்கால முக்க தடுவ, விசில் அடி.
0: கேட்டீங்களா? ஓகே, டயலாக் கேட்டிங்களா?
1: கேட்டாச்சு. இந்த வந்து பேத்திர டயலாக்
0: உசு பேத்தி உசு
1: பேத்தி உடம்ப ரெண்டகலம் பண்ணி.
0: அதேதான், அதேதான். அந்த சின்ன டைம், அந்த சின்ன ஸ்கூல் படிக்கிற டைம்ல பயங்கர

இருக்கும். இந்த மாதிரி ஸ்கூல் மெமரிஸ்லாம் நம்ம மறுபடியும் இதை வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நேரிலே நீங்களாம் வந்து ரெடி ஆகிட்டே இருங்க. எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். கட் கேமரா ரோலிங் ஷோக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் 2271760 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்கலாம். கஜினி படத்துலேருந்து

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 4:19 ஆயிட்டிருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் ஷோல நான் ஆர்ஜி தேவி அந்த ஆர்ஜி கீர்த்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஸோ எந்த டைலாக் பேச போறாங்க அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீர்த்தி,
3: ஹலோ. ஹலோ, வணக்கம்.
4: மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சந்திரசேகர் சார், டைலாக் கேட்டீங்களா?
4: சொல்லுங்க, எனக்கான டைலாக்.
2: டைலாக் உங்களுக்கான டைலாக் வந்து நாங்க சொல்ல மாட்டோம், பிளே பண்றோம். ஓகேவா?
3: உங்களுக்கான டயலாக் வந்துட்டே இருக்கு, ரெடியா இருக்கு.

0: ரெடி சார், உங்களுக்கான டயலாக் ப்ளே பண்றோம்.
1: ஓகே ஓகே கொடுங்க.
0: ஓகேவா கேட்டிங்களா?
1: மேம் அவங்க பேசுறது எனக்கு சுத்தமா கேட்கவே இல்ல. மேம்
0: சுத்தமா கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்றீங்க.
1: ஏதாவது ஒரு கணீர்னு குரலா போடுங்க மேம்.
0: கணீர்னு குரலா போடணுமா? சோ நம்ம ஆர்ஜி கீர்த்தியும் நானும் ரீக்ரியேட் பண்றோம். ஓகேவா? நீங்க பேச முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே ரெடி. நம்ம எந்த டயலாக் போலாம்?
2: ஃபர்ஸ்ட் டயலாக்கே போலாம்.
0: ஃபர்ஸ்ட் டயலாக் போலாம். ஓகே நீங்க சொல்லுங்க.
2: கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க.
0: கட் கேமரா ரோலிங் ஆக்சன்.
2: எல்லாரும் ஒரே மாதிரி பேசணும் சரியா? எல்லாரும் பாபநாசம் படம் பாத்திருக்கீங்களா?
0: எங்க என்னதான் கூட்டினே போலியே.
2: அதுக்கப்புறம் என்ன வரும்?
0: அதுக்கப்புறம் நீ பேசவே கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். அதுதான்
2: இது என்ன சொல்றாரு.
0: ஓகே ரொம்ப சிம்பிளான டயலாக்.
2: ஹலோ
0: ரெடியா?
1: மாடுலேஷன்ல ட்ரை பண்றீங்களா?
0: ஓகே
1: என்ன மாதிரி பசங்கள பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்.
2: ஏன் அழுத்துக்கிட்டே சொல்றீங்க?
1: கோபமா இருப்போம். என்ன மாதிரி பசங்கள பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும்.
2: இது கோபமா இருக்கே,
0: பயந்துட்டோம்.
1: மூணு மாடுலேஷன்ஸ்ல சொல்லிட்டேன் மேம்.
0: ஓகே சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி.
1: Thank you so much. இருவருக்கும் நன்றி.
2: நன்றி சார்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும்

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: எஃப்எம் பிரெயின் போ 102.8ல கட் கேமரா ரோலிங் ஷோல நான் ஆர்ஜி தேவி அண்ட் ஆர்ஜி கீர்த்தி வந்து இணைஞ்சிருக்கோம். சோ இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாமா கீர்த்தி?
2: கண்டிப்பா பேசலாம் தேவி. யாரு?
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் ஜான்சி ராணி, கெனடி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: கெனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி மேடம்.
2: ஜான்சி ராணி மேடம்,
1: சோ ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: என்னது,
1: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: கேட்டீங்களா?
1: உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதோ அதை பேசலாம். ஓகேவா? ஃபுல்லா பேசணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ரெடி, கட் கேமரா ரோலிங்,
2: ஆக்சன்.
3: வாட் இஸ் யுவர் நேம்? என்ன தமிழ் வராதா? இல்ல பாக்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கீங்களே, இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சேன். தங்களின் பெயர் என்ன? முத்து.
1: அவ்வளவுதான். ஹலோ, அந்த அந்த மாடுலேஷன்ல சொல்லுங்களேன். அவங்க ஸ்டார்டிங்ல ஹலோ சொன்னாங்கல்ல.
3: நல்லது கெட்டது பணம் பட்டம் பதவி எல்லாம் தானா வரும். வந்தாலும் ஏன்னு கேட்க முடியாது, போனாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
1: அதாவது நீங்க ஒரு சின்ன கோடு போட்டா புள்ளி தான் வைப்பீங்க, நாங்க கோடு போட்டு ரோடு போட்டுருவோம், அதுதானே? அதேதான். ஓகே, சூப்பர் சூப்பர். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
2: நன்றி மேடம். நாம ஒரு டயலாக் போட்டோம், பட் அந்த அதே படத்துல இருந்து அவங்க வேற ஒரு டயலாக் பண்ணி ஸ்கோர் பண்ணிட்டாங்க.
1: एक्चुअली அந்த டயலாக் எல்லாரும் ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் பழசா இருக்குமே, சோ புதுசா போலாமே பார்த்தா இல்லங்க, நாங்க அதுல தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம்.
2: ஃபேமஸான டயலாக் அது சொல்லாம எப்படி
1: அப்படின்ற மாதிரி இருக்காங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இங்கிலீஷ் ட்ரை பண்ணிருக்கீங்களா?
2: இந்த மாதிரி மாடுலேஷன்,
1: இந்த மாதிரி மாடுலேஷன்ல ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி
2: இந்த மாதிரி
1: ட்ரை பண்ணதுல. ஓகே, இந்த பசங்க மூவில இருந்து நம்ம வந்து ஒரு டயலாக் போட்டோம் இல்லீங்களா?
2: ஆமா.
1: சோ அந்த டயலாக் மறுபடியும் ப்ளே பண்ணி நம்ம ரீக்ரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாமா?
2: கண்டிப்பா.
1: ஓகே, ரெடி.
4: வசதி மட்டுமா, நீ சோக்கா இருக்க ஜீவா ஏண்டா பக்கடா? நீ யாரு? நீ சொல்லிடுப்பா, ரெண்டு கை விட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவா, நான் எல்லாம் கரெக்டா கல்லால குறி வச்சு அடிப்பா,
1: பாத்தீங்களா என்ன மாதிரியான டேலண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க பாருங்க. நீ வசதி மட்டுமா, ஷோக்கா இருக்க ஜீவா,
2: நாக்கால மூக்க தடுவ,
1: நாய கரெக்டா குறிப்பாத்து கல்லால் அடிப்பேன், கைய விட்டு சைக்கிள்
2: ஓட்டுவேன்.
1: சோ வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஏதாவது ஒரு டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா கீதி?
2: இப்படி இருக்கிற மாதிரி எனக்கே தெரியல.
1: இது வரைக்கும் நீங்க வந்து
2: இன்னும் கண்டுபிடிக்கல
1: அப்படின்னு சொல்றீங்க. சரி ஓகே, யாரையாவது இந்த மாதிரி உசு பேத்திருக்கீங்களா, இல்ல உங்களை யாராவது இந்த மாதிரி உசு பேத்திருக்காங்களா?
2: எல்லாரும் பண்றது தானே ஸ்கூல் டைம்ல.
1: ஸ்கூல் டைம்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்றீங்களா?
2: எப்படி சொல்றது, நான் எப்படி சொல்றது, என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி தான். உனக்கு என்ன இந்த போர்டுல எழுதலாம் சொல்வாங்க தெரியுமா? இந்த எப்பவுமே லீடர் எழுத சொல்லுவாங்க, இல்லைன்னா யாரோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கோ எழுத சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சு என் டர்ன் வரும், அன்னைக்கு நாம கொஞ்சம் சோம்பேறி பட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஏய் என்ன என் ஹேண்ட் ரைட்டிங் விட உன் ஹேண்ட் ரைட்டிங் தானே நல்லா இருக்கும், நீ எழுதினாதான் பாராட்டுவாங்க, உனக்குதான் நிறைய எப்படி சொல்ற ஃபாண்ட்
1: பயங்கரமா போட்டு விடுறதுக்காகவே இந்த மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் வரும் இல்லீங்க,
2: உனக்குதான் டிஃபரெண்ட் ஃபாண்ட்ல எல்லாம் எழுத வரும், கொஞ்சம் நீயே எழுதுப்பா அப்படின்னு.
1: அப்படி உங்ககிட்ட அடிக்கடி ஏமாற ஃப்ரெண்ட் யாரு ஞாபகம் இருக்கா?
2: அங்க இருக்காங்க, இப்பதைக்கு பேர் சொல்ல முடியாது,
1: பேர் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றீங்க.
2: ஆமா ஆமா, என்ன பண்றது, மாட்டி விட கூடாதுல இப்பதான்
1: பாத்தீங்களா, எவ்வளவு நல்ல மனசா
2: இல்ல. எப்பவுமே நாமளே அந்த ஒர்க் பண்ண முடியாதுல்ல, சோ அப்பப்ப மாத்தி விடணும், அதுக்கு கொஞ்சம் லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் உசு பேத்தணும்.
1: ஓகே சூப்பர். நேர்லயே நீங்க வந்து கட் கேமரா ரோலிங் ஷோல நீங்களும் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2275230 இந்த எண்கள்ல.

0: வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்,
1: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ, கட் கேமரா ரோலிங். நம்ம நிகழ்ச்சியில இப்போ நேயர் வந்திருக்காங்க கீர்த்தி, அவங்களோட பேசலாமா?
2: கண்டிப்பாக. யார்? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: இதுவரைக்கும் வணக்கம். நான் புதுவில இருந்து ஆசிச்சந்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கோம் சார்.
1: நீங்க நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, நம்ம ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: போட்டீங்க
2: கேட்டிங்களா சார்?
3: ஓகே
1: ஓகே, ரெடியா?
3: ஆ ஓகே,
1: ரெடி.
2: கட் கேமரா ரோலிங்,
1: ஆக்சன்.
3: ஹாய், வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? என்னது ஆக்கா ஸ்டைலா இருந்தா நான் இங்கிலீஷ் தெரியும் நினைச்சேன். தங்கள் பேர் என்ன? ஓகேவா,
1: சூப்பர் சூப்பர்
2: சூப்பரா ட்ரை பண்ணீங்க.
3: இன்னொன்னு, நேத்தி போட்டதுல அது ஒரு சிம்பிளா போட்டாங்க, அதான் என் பாணியில வந்து அது கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி
1: வச்சிருக்காங்க. ஆனா
3: சொல்றது வந்து கொஞ்சம் நேத்து கேட்டவங்களுக்கு நல்லா புரியும்.
2: ஓகே ஓகே, நாங்கதான் மிஸ் பண்ணிட்டோம். சரி, இன்னைக்கு நாங்க கேக்குறோம், கட் கேமரா ரோலிங்.
3: டேய், அது எப்படிரா? நீ காலையில எந்திரிக்கிற, 3 வேளை குளிக்கிற, 6 வேளை பல்லு வளர்க்கிற, 10 தடவை தலை செய்வற, பார்க்க நீட்டா இருக்கிற, அது சீக்கிரட்ரா? அதுதான் என்ன சீக்கிரட்ரா? அத நான் சொல்றேன், அவன் தனியா சிரிக்கிறான், தனியா பேசுறான், அவனுக்கு லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னடா
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: FM Rainbow 102.8 கட் கேமரா ரோலிங் ஷோ வந்து பயங்கரமா வந்து நம்ம ஆக்சுவலா 45 minutes வந்து கடந்து வந்திருக்கோம். சோ அது டைம் போனதே நமக்கு தெரியல.
2: சோ வந்து ஆரம்பத்துல இருந்து நேயர்கள் எல்லாரும் உற்சாகமா சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: சோ வந்து ஒரு சின்ன பிரேக் தொடர்ந்து ஒரு நேயர் வராங்க, அவங்களோட பேசலாம் கீர்த்தி.
2: கண்டிப்பா.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
1: கேமரா ரோலிங் ஷோல இப்ப ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் கீர்த்தி.
2: கண்டிப்பா.
1: ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? தண்டபாணி சார், எங்க இருந்து பேசுறீங்க?
7: டிஎன் பாளையம்.
1: டிஎன் பாளையம். ஓகே, எந்த டயலாக் பேச போறீங்க சார்?
7: அந்த படிச்ச நேம்.

0: What is your name?
1: What is your name? Okay. முத்து பட டைலாக். ஓகே வா.
0: கட் கேமரா ரோலிங்.
1: ஆக்ஷன்.
2: What is your name?
1: ஸ்ட்ரைட்டா what is your name?
2: நான் இங்கிலீஷ் டீம் பார்த்தேன். தமிழா இருக்கிறேன் நீனே. பரவாயில்லையே.
1: தங்களின் பெயர் என்ன?
2: தங்கள் பெயர் என்ன?
1: முத்து.
0: முத்து.
1: ஓகே சூப்பர்.
2: இன்னொரு மேடம், இன்னொரு டைலாக் மேடம்.
1: இன்னொரு டைலாக். ஓகே.
0: ஓகே சார். கட் கேமரா ரோலிங்.
2: அண்ணே, பெட் மாஸ் லைட் வருமாண்ணே? பெட் மாஸ் லைட் தான் வேணுமா? இந்த பந்தம் தீபிட்டி எல்லாம் ஒண்ணு வேணாமா? இல்ல இல்ல, பெட் மாஸ் லைட் தான் வேணும். பெட் மாஸ் லைட் இல்லம்மா,
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி சார்.

0: இளமங்கலம்
1: முருகன் சார், கீர்த்தனாக்கு மட்டும் கீர்த்திக்கு மட்டும் நீங்க வந்து அடைமொழி வச்சிருக்கீங்க.
2: தெரியுங்க.
1: நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு நன்றி.
2: உங்கள் இருவருக்குமே மாலை வணக்கம். நன்றி மேடம்.
3: நன்றி சார்.
1: கீர்த்தி
3: சொல்லுங்க. தேவி
1: பாத்தீங்களா, பயங்கரமா வந்து டயலாக், நீங்க டயலாக் எல்லாம் பே பண்ண வேணாம், நாங்க கேட்டுட்டோம், நாங்க வந்து பிரசன்ட்
3: பண்ண ரெடியா இருக்கோங்க, நாங்க ரெடியா இருக்கோம்
1: அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஹலோ அது மட்டும் சொல்றீங்களா?
3: ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? உனக்கு தமிழ் தெரியாதா? இல்ல பாக்க நல்லா இருக்க, இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சேன்.
1: பாத்தீங்களா, தங்களின் பெயர் என்ன?
3: முத்து.
1: அவ்வளவுதான். ஓகே சூப்பர். வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ பண்றோம், எங்களுடைய பங்களிப்பு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சது கொடுத்துருக்கோம். சோ நேயர்களே, நிகழ்ச்சியில இது வரைக்கும் பங்கெடுக்காதவங்க நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி டயலாக் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப ரெயின்போல கட் கேமரா ரோலிங் ஷோக்கு கால் பண்ணுங்க.
3: கட் கேமரா ரோலிங்க்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர் 2271760202752330. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
1: ஓகே, நிகழ்ச்சியில இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 4:53 நிமிடம் 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் ஷோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வழக்கமா நம்ம கடைசியா இந்த டயலாக் சொல்லி வச்சிருந்தோம் அப்படிங்களா? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஷோல எப்படி இருந்துச்சு. நீங்க ஏதாவது டயலாக் பேச விரும்புறீங்களா?
1: நான் தான் டயலாக் பேசிட்டேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி. நல்லா இருந்துச்சு எனக்கு ஷோ எல்லாம், நல்லா இருந்துச்சு. எப்படி

0: சொல்றது, நேயர் எல்லாமே வந்து சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்கள ஓன் டைலாக் சொல்றாங்க, மாடுலேஷன்
1: நேத்து சொல்ல
0: சொல்றாங்க.
1: மிஸ்
0: ஆ,
1: பண்ணதெல்லாம் இன்னைக்கு
0: நான் மிஸ்
1: சொல்றாங்க.
0: பண்ணிட்டேங்க, நான் இனிமேல் மிஸ்ஸே பண்ண
1: அதாவது
0: கூடாதுங்க.
1: ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்புற மாதிரி
0: ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் யாரும் செய்ய மாட்டாங்க. பட் நம்ம நேயர்கள் வந்து நம்ம ஷோக்கு வந்து டான் வந்து
1: வாலண்டியரா வந்து அவங்க பிரசன்ட் பண்றாங்க.
0: நேத்து நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு சொல்லியே ஆகணும்.
1: ஆக்சுவலா நாம தான் நேத்து ஷோ மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன்.
0: நாம மிஸ் பண்ணிட்டோம், பட் நேயர்கள் மிஸ் பண்ண விரும்பல பாத்தீங்களா?
1: ஓகே சூப்பர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து உங்களோட நான் ஜாயின் பண்ணி பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்ம நேயர்களும் ரொம்ப சூப்பராவே வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட வந்து வெளிப்படுத்தினாங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்கள் மட்டும் இல்லாம நிகழ்ச்சி கேட்டு அனைத்து நேயர்களுக்கும் நிலத்தின் சார்பாக நன்றி பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம். வரும் பாடலோட டாடா பாபி சொல்லிட்டு நான் கிளம்புறேன். நான் 6:25, 6:20 உங்களை மீட் பண்றேன். இப்போ 5 மணிக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சி இருக்கு. நம்மளோட இன்னொரு ஆர்ஜே பீச்ல இருந்து பயங்கரமா உங்களை வந்து வந்து சூப்பரா வந்து உங்களை என்ஜாய் பண்ண வைக்க போறாங்க. சோ நிகழ்ச்சியை கேளுங்க, ஸ்டே டியூன்டா இருங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 5:12 FM ரெயின்போ புதுவை 102.8. நேர்கள் அனைவருக்கும் ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். கடற்கரை காத்து நம்ம மேல படும்போது வர அந்த ஒரு குஷி இருக்கு பாருங்க, அதே குஷியோட அதே சுறுசுறுப்போட இன்னைக்கு நாம விளையாட போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? இது அலையோட விளையாடு வித் மீ ஆர்ஜே கீர்த்தி. விளையாடு ரெடியான்னு கேட்டேன், பட் நம்மள யாரு பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களே? அதான், நம்ம அன்பு நண்பன் ஒருத்தர் பீச்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் தான் நம்மள பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னெல்லாம் கேம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. ஹலோ
1: ஹலோ, எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். சூப்பரான ஈவினிங் டைம்ல தில்லுன்னு கடல் காத்தோட நம்ம அலையோட விளையாடு நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். வாங்க டேரக்டா ஷோக்குள்ள போலாம். நம்மள்ட்ட பேசுறது ஒரு காலேஜ் லைன் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக வந்துருக்காங்க, என்ன ஃபோன் பண்றாங்கன்னு அப்படி அவங்கள்ட்ட போலாம். ஓ டு டெக்ஸ் காலேஜ் பீப்பிள் சொல்லுங்க. என்
2: பேர் ராஜேஷ்.
1: ராஜேஷ் வங்க நேமே? தர்ஷினி. வங்க நேமே?
2: சாதனா.
1: சாதனா கரடி பத்திர சொல்லிட்டு முகையில வாங்க. நீங்க அங்க தமிழ்வா? ஓகே கேஸ், எதுக்காக பேச வந்திருக்கீங்க? அப்படியா?
2: உங்களுக்கு
1: காட்ட வந்திருக்கீங்க. நீங்க என்ன ஊருமா?
2: திருக்கனூர்.
1: ஓ, ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க பாலியா? திருக்கனூர்ல இருந்து
2: வரவங்களுக்கு
1: தானே ஒரு கேம் ஆரம்பிக்கலாமா? ஃப்ரெண்ட்ஷிப் கேம் அப்படின்னா யாரா ஒருத்தன அவங்களை பத்தி சொல்லி சொல்லணும். எல்லா சாப்பிட்டு நல்லா சொல்லுவேன். நைட்ல நிலா பாத்துட்டு நல்ல விஷயங்களா ஒரு விஷயம். அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய். அந்த ஒரு பைக்க டிபேட் கண்டுபிடி போறாங்க. உங்க நட்பு எந்த அளவுக்கு பலமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போறோம். ஓகேவா? முதல்ல யார் மதம் சொல்ல போறீங்க? முதல்ல அவரா சொல்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுங்க. எனக்கு தெரியும் நான் யாரும் சொல்றேன். யார் நீங்க சொல்ல போறீங்களா? கேட்டு இல்லையா? நான் முதல்ல ஒரு பஞ்சாயத்து பிடிப்போம். நீங்க தான் திருக்குறள்ல இருந்து வரீங்க, பாவம் எவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க. நீங்க ஆரம்பிச்சீங்க கேம்மா. எனக்கு பைக் ஓட்டுறது பிடிக்கும். அது மாதிரி ஒரு விஷயம். அது ரெண்டு ஒண்ணு ஒரு பைக்.

ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் நம்பர் 1 2 3 4 5 7 8

0: ஒரு தமிழ் ஒரு கிளாஸ் நம்பர் 1
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. இது அலையோடு விளையாடு. நம்ம அன்பு நம்பன் ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ,
1: வெல்கம் பேக் டு த ஷோ. வாங்க, அடுத்து நம்மள்ட்ட பேச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேச வரேன் நம்மள்ட்ட கேட்கலாம். மாக்கம் அங்க பேச சொல்லுங்க. பேசா, அவங்க நேம்
2: திருமங்கை.
1: திருமங்கை கிட்ட வாங்க. இவங்க கேக்குறது ஃப்ரெண்ட்ஸ் தானே? கிறிஸ்துமஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க.

0: பாட்டு
1: பாடுறதுக்கு பாட்டு
0: பாடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பதில கொடுத்தா கடமைக்கு ரெண்டு போட்டோ எடுத்து கொடுத்து ஏய் நல்லா இருக்கு அழகா இருக்கு இல்லைன்னா பர்சல் அப்ப நம்மளே சாட்டிஸ்பை கொண்டு போவாங்க. அது யாரு உங்க ரெண்டு பேர்ல பாட்டு யாருக்கும் பிடிக்காது நீங்களா உங்களுக்கு பிடிக்காது பாட்டு கேட்பீங்களா? பாட்டு கேட்பீங்களா? சரி ஓகே நான் ஒரு லைன் படிக்கிறேன். அது என்ன பாட்டு பிடிக்கும் படிக்கிறேன். காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்த தோகம் ஒண்ணு தாக்கும் என்னன்னு வந்து அழுகை நின்றது. அவ்வளவுதான், இது மாதிரி வேணா கண்டுபிடிச்சிருங்க. இப்பயே கண்டுபிடிச்சிருக்கு. காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க, எந்த தோகம் ஒண்ணை தாக்கும் என்னன்னு போது வந்து அழுகை நின்று போச்சு. ஏங்க என்னங்க யோசிக்கிறீங்க? அங்கெல்லாம் வந்து குரல் வச்சு கண்டுபிடிக்க முடியாதுங்க. சரி ஓகே, இது வந்து கமல் சார், கமல் சார் ஃபேமஸ் சாங். மஞ்சுமல் மகேஷ் வந்து பாட்டு நிறைய தடவை போட்டு போட்டு ஃபேமஸ் பண்ணாங்க. எஸ் ஆரம்பிக்கும். சரி அழகா பாருங்க. சரி ஓகே, இந்த பாட்டு பார்க்கலாம். நல்ல மெலடி சாங்கு தான். போய் மறந்து உன் மடி நீ பாய்ந்தது வைகை, மெதுவா மெதுவா மெதுவா அந்த வைகையில் வைத்திருக்கேன். என் பாடு அதெல்லாம் அது நான் குறித்து நல்ல அனைத்து மனத்திரையில் யூபிஎஸ்சி எக்ஸாம் கூட
1: ஓகே.
0: அது வந்து அகாடமிக்கு வீட்டு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
1: பாடு
0: சரி, மயில் வச்சு வரும். தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. என்னப்பா கோவிந்தா அவனோ தெரியாது
1: நினைச்சா
0: பிடிக்கும். தெரியாத வந்துட்டீங்க

0: சூப்பருங்க. நெக்ஸ்ட் வந்து சரத்குமார், செகண்ட் பிக்ல வந்து மமிதா பேஜர், தேர்ட் பிக்ல வந்து ரவுசினி, அண்ட் ஃபர்ஸ்ட் பிக்ல யாரு டிராவிட். கரெக்ட், சூப்பர் சூப்பர். இந்த வந்து அனுப்பாமா, செகண்ட் பிக்ல வந்து டவுசர் சனன், தேர்ட் பிக்ல வந்து கயர் லோகன், ஃபோர்த் பிக் வந்து பிஸ்கின். நாலு பேரோட படம் தான் புது படம்.
1: ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, நீங்க வைஃப் கண்டிப்பா நேரில் நான் திரும்ப வரேன். எனக்கு தப்பு ரைம்போ புது 102.8 ஏர்சம் மங்கள் மாதோட.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 5:32 ஏழு நொடிகள் ஆகிட்டு இருக்கு. அலையோடு விளையாட நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் ராக் பீச்ல இருந்து அங்க இருக்கிற மக்கள் கூட நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம். ஹலோ
2: ஹலோ, பேசலாமே. நெக்ஸ்ட் நம்மள்ட்ட பேசுறதுக்காக ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், பேசலாம். என்ன வேணும்? என்ன இந்த பேரை எங்க நான் கேட்டிருக்கேன். யுவராஜ். உங்க நேம்?
3: செல்வி.
2: உங்க நேம் சொல்லுங்க. என்னன்னா, ஒரு மூணு விஷயம் உங்களை பத்தி. கைண்ட் ஆஃப் எனக்கு நல்லா டிராவல் பண்ண பிடிக்கும், எல்லாம் பார்க்க பிடிக்கும். நான் ஒரு இயற்கையை விரும்பி எதனோ சொல்லலாம். அதுல ரெண்டு ஒண்ணும் சொல்லணும், ஒரு பொய் சொல்லும். அந்த ஒரு பொய்ய வந்து உங்க என்ன கண்டக்ட் கண்டுபிடிக்கிறாரா அப்படிதான் வந்து கேமே. உங்க நட்பு எந்த அளவுக்கு ஆழமா இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி அவர் கண்டுபிடிக்கிற பாரு.
4: டிராவல் பண்ண உங்க
2: டிராவல் பிடிக்கும்.
4: ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்.
2: சாப்பிட பிடிக்கும். மூணாவது யோசிச்சுனா பொய்ன்னு
4: சொல்றேன்.
2: சாப்பாடு

0: டிராவலிங், கார் டிராவலிங் ஒன்னு பைக் டிராவலிங், ரெண்டுமே
1: குடும்பம் எடுத்துக்கோ, கார் பிடிக்கும் பைக் பிடிக்கும் ரெண்டும். சரி ஓகே, நெக்ஸ்ட்
0: தூங்குறதுண்ணா.
1: நீங்க சொல்லுங்க ஒரு தமிழ் ஒரு இங்கிலீஷ் நீங்க ஃப்ரீயா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: அப்பாடா சூப்பரா,
1: இப்ப கேம் ஆரம்பிக்கலாமா? சரி ஆரம்பி
2: ஒன்.
1: அப்ப நீங்க வரீங்களா? மம்மி த்ரீ சொன்னா நீங்க
3: என்ன
1: சொல்லுவீங்க? பாப்பா ஓகே ஆரம்பிக்கலாம்.
2: ஒன் த்ரீ
1: சூப்பர். ரெண்டு த்ரீ நாலு நாலு பாப்பா நீங்க நாளுக்கு அப்புறம் என்ன வரும்?
4: அஞ்சு.
1: அப்பாடா பரவாயில்ல, அஞ்சு முடிஞ்சிருக்குது.
4: பதினாலு
1: ஹரீஷும் முத்து செல்வி இந்த கேம் வின் பண்றாங்க. சரி, இப்ப வந்து நான் ஒரு பாட்டை படிக்க போறேன், அது என்ன பாட்டு கண்டுபிடிக்க போறீங்க? ஓகேவா? இந்த பாட்டு வந்து ஏதாச்சும் சாங் கேப்பீங்களா? ஓகே, ஆனா என் லைன் கட்ட கண்டு என்ன பாட்டுன்னு. சரி ஓகே. பூகின்ற குயிலை கூட்டுக்கள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சொற்மையில் தன்னை சிறையிட்டு கூட்டி ஆறென்று சொன்னால் ஆடாதம்மா. நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன், காவல்கள் எனக்கு இல்லைங்க, சோகங்கள் எனக்கும் நெஞ்சோட இருக்கும் கிடைக்காத ஆள் இல்லை. பாட்டு எல்லாம் கிடையாது, எவ்வளவு ஃபேமஸ் பாட்டு. பாராட்டும் கலைஞன், சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் திரிக்காள் இல்லையே. சுத்தம் சில நேரம் பொங்கி
4: வரும்போது
1: பாட்டு முதல்ல கேட்டீங்க, கல்யாணம் ஆரம்பிக்கும்.
4: கல்யாணம்
1: சரி ஓகே. ஒரு புது கேக்குறேன், 90ஸ்ல அடைமழை வரும் அதில் அனைவோமே, காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்கு இருக்கும். என்ன பாட்டு?
0: முழு தெரியலடா,
1: அடே பாட்டாடா. சரி வேற பாட்டு போறீங்கன்னா வேற செட் கேம் போலாமா? வேற கேம் போலாமா? இப்போ வந்து சம்பந்தம் சம்பந்தமா என்கிட்ட பேசணும், சொன்னதே திரும்ப சொல்லக்கூடாது, எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது, சம்பந்தமே இல்லாம என்கிட்ட பேசணும். ஓகேவா? படம்
0: நல்லா இருக்கு
1: உனக்கு பிடிச்ச கலர் என்ன?
0: கடல் சூப்பரா இருக்கு,
1: வேற என்ன சூப்பரா இருக்கு, அவ்வளவுதான்.

பாட்டு என்ன பாருங்க, உங்க வாய்ப்பை கட்டு பண்ணுங்க. நேர்களே நான் திரும்ப வரேன். 102.8 என் சுமங்கள் மனதோடு.

0: நேரம் 5:44 25 இருக்கு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜார்ஜ். அடுத்தது யார் கூட பேச போறாங்கன்னு வாங்க கேக்கலாம்.
1: வாங்க கேக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேச காலேஜ் கேங் போய் பண்ணிட்டு இருக்கு, அவங்கள்ட்ட கூட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் சொல்றதுல என்ன இன்டர்வியூ வேண்டி கிடைக்கு, பேர் சொல்லலாம்டா. ஆச்சு அவ்வளவுதான்டா. உங்க பேர் சொல்லலாம்.

0: அவன ஆர்டர் லேட் டிஸ்குவாலிஃபை பண்றான்னு அவன் கடைசி சேர்ந்து வாங்கு.
1: பயன்பாடு என்னதுங்களா? இப்ப பயன்பாடு சின்ன பிள்ளையே டென்ஷன் உங்கள் மனதோடு பேடா பேடா பேடா.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நேரம் 5:55 33 நொடிகளாக இருக்க அலையோட விளையாட நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜார்ஜ் அங்க இருக்கிற மக்கள் கூட நிறைய ஃபன் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: Yes, once again, welcome back to the show. Next, நம்மள்ட்ட பேசுறதுக்காக ரெண்டு ஃபேமிலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி தான், ரெண்டு அக்கா அண்ணன் தம்பி சொல்லலாம் பார்த்தா அவங்க அம்மா குறுக்கல போட்டாங்க. அப்புறம் ரெண்டு ஒன்னாக்கி அவனும் ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க. பேசலாமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சுபாஷ்.
1: சரி, உங்க நேம்?
3: மோகனா.
1: மோகனா, ஓகே. சுபாஷ் கம்ப்ளீட். ஓகே, இப்ப எதுக்காக பேசிட்டு வந்திருக்கோம்? அவங்க அழகா சொல்றாங்க, நான் ஏத்துக்கிறேன். நீங்க வந்து அக்கா தம்பி இல்லையா, உங்க ரெண்டு பேரும் பேசுற குட்டி கேம் வந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, நீங்க எப்படி சின்ன வயசுல இருந்து ஒன்னா மனதா பழக்கிருப்பீங்க, அதனால இந்த கேம் தான் இருக்கும். உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம், ரெண்டு உண்மை ஒரு போய் கைண்ட் ஆஃப், நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், நைட்ல நிலா பாக்குறது பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு மூணு விஷயம். அதுல ரெண்டு உண்மை ஒரு பொய், அந்த ஒரு பொய்ய வந்து உங்களுக்கு தம்பி கண்டுபிடிக்கிறாரா நினைப்பாங்க. இப்ப ஜகா வாங்காதா, நீங்க தப்பா சொன்னா ஒன்னும் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. நான் வந்து ராக்கெட் ப்ரொபல்ஷன் क्वेश्चन கேட்டிருக்கேன் மேடம். யோசி c is equal to mc square ன்றது கழிச்சி சம்மேஷன் c equal to ஃபார்முலா போடுவாங்க இல்ல?
3: நான் வந்து நல்லா பைக் ஓட்டுவேன், நல்லா சமைப்பேன், நல்லா பாட்டு பாடுவேன்.
1: பாட்டு ஓடுவீங்களா? நோட் பண்ணி வைக்கிறேன். இருங்க, வர வர போங்க. நான் தூளா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். இல்ல, ஒரு பொய், இல்ல ஒரு பொய் இருக்கு இல்லையா? அந்த பொய் என்ன பொய்? வண்டி ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்ட தெரியாது, அதுதான் பொய். அப்படியா? அவங்களுக்கு எடுத்து வந்தீங்களா? என்ன பொய் அவரு சொன்னது கரெக்டா? இடியே ஆனாலும் தம்பி இங்க வாடா, இங்க வாடா, உங்க அக்கா தானே வண்டி
3: ஓட்டுவாங்க.
1: அப்படி சொல்ல வரீங்களா? உங்க வண்டி ஓட தெரியும்,
3: தெரியும்
1: அவனுக்கு தெரியாம பொய்க்கல. ஆக்சுவலா இது பொய்,
3: பாட்டு பாடு,
1: அதுதான் பொய். நான் அப்பயே சொன்னால குழு கொடுத்துருக்கேன் நான், அதையும் நீங்க எனக்கு கதை கண்டுபிடிக்க. நீங்க வா, உன்ன பத்தி சொல்ல அவங்க கண்டுபிடிக்க பாக்கலாம். ரெண்டு ஒண்ணும் ஒரு பொய். மாறி மாறி உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. சரி, ஓகே. எப்படியும் அக்கா வந்து ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவங்க வந்து அக்கான்றது நிரூபிச்சாங்கல்ல, இல்லைன்னா மட்டும் அக்கா இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படியே அக்கா தான். ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கேம் போலாமா? இந்த கேம் வந்து சம்பந்தம் இல்லாம என்டர்டைன்மென்ட். ஓகே.

0: நீங்க உங்க அக்காக்கு பிடிச்ச புட் என்ன?
1: கடல்
0: வேற என்ன நீண்ட கலர் இருக்கு
1: பாக்குறேன். அம்மா டீச்சரா வர்க் பண்றேன்.
0: அப்படி அவன் நடிப்பாங்களா?
1: விஜய் படம் பிடிக்கும்.
0: வேற யார் படம் ரொம்ப பிடிக்கும்?
1: எங்க அக்கா பாட மாட்டாங்க.
0: எப்போ சொல்றான் பாத்தியா, அதுவும் சொல்லி அது முடிஞ்சு போச்சு. அடுத்த தீபாவளியே வந்துடுச்சு. வேற என்ன சொல்லு நினைக்கிறேன்? தாடியை பிடிச்சி சொல்றேன்னு நினைக்கிறேன். இல்ல சொல்ற அதையும் யோசிச்சு அவனையும் அவுட் சொல்றேன்.
1: காந்தி ஸ்டைலா
0: நிக்கிறாரு தூக்கவா டீச்சரோட டக்குன்னு பார்த்தா ரொம்ப பிடிச்சாரு. அது
1: நான் வரும்போது வண்டியில வந்த
0: போகும்போது எதுல போவா? வேற என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்?
1: புது பாட்டு கேட்பீங்களா?
0: ஓகே. யாரை போல் என்னை நான் பார்க்கிறேன், ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர் போல் தெளிவாய் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன். சூப்பரா கைய கூடுறா. என்ன பாட்டு
1: இப்போ முதல்ல மட்டும் பாரு.
0: இல்ல அவங்களதான் பாட மாட்டேன்றாங்களே. சரி ஓகே, இந்த பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டு இதுவரை பார்த்த பெண்ணில் உனை போல என்ன யாருமே அழகாலே தொன்று தின்று உயிர்மிட்டு தரவில்லையே. உன்னோடு நடக்கின்ற சிறுவம் கிடைக்கின்ற கையப்படுறான். ஒரு வீட்டில் நாம் இருந்து ஒரு இலையில் நம் இருந்து இரு தூக்கம் ஒரு கனவில் மூழ்கி வாழ்க்கை தொடங்கும். நான் சமயம் செய்திடுவேன், நீ வந்து அணைத்திடுவாய். என் பசியும் உன் பசியும் சேர்ந்தே ஒன்றை அடக்கும். நான் கேட்க ஆசைப்பட்ட பாடல் நூறு நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம். தாளாட்டை கண்ணில் சொன்ன ஆணும் மீதான் காலம் நேரம் தாண்டி வாழ்வோம். ஜீவா படம் சரியா இருப்பாங்க. நல்லா சொல்ல மாட்டான் மெலோடியா இருக்கும். ஒண்ணு ஏப்பா எல்லாத்தையும் பாஞ்சு பாஞ்சு சொல்லுவேப்பா. இல்ல நீங்க தான் கட்டுப்பட்ட. சரி மாலைன்னு ஆரம்பிக்கும். போடா உங்க வாயில வர வைக்கணும்னா இவ்வளவு பாடுபடுறான். சரி ஓகே, மூவி மூவி மூவிஸ்ல பாத்தீங்களா? நான் ஒரு மூவி காட்டுறேன். அது எந்த ஒரு நாலு இமேஜ் இருக்கும். அது வந்து ஒரு மூவி ஆகும். அது என்ன மூவின் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிக்ல வந்து அனுப்பாமா, செகண்ட் பிக்ல வந்து சௌத்த மேலன், தேர்ட் பிக்ல வந்து காயடு, ஃபோர்த் பிக்ல வந்து மிஸ்கின். நாலு பேர் ஒரு மூவில கனெக்ட் ஆகுறா. இது மட்டும் வர வர அடுத்த ஒரு படம் காமிச்சு எஸ்கேப் ஆயிடும். அப்படி இருங்க இருங்க இருக்கு. இந்த படம் எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த படம் வரும். ஐயோ இந்த பக்கம் இருக்கு. கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் பழைய படம். பழைய படம் உங்களுக்கு பழைய படம். எங்களுக்கு சொல்லிடுறேன். நயன்தாரா, செகண்ட் பிக்ல சந்தானம், தேர்ட் பிக்ல ரீமாசன், ஃபோர்த் பிக்ல சந்தியா. நாலு பேர் ஒரு படத்துல கண்டிப்பா வராங்க. படத்துல ஹீரோ சிம்பு. இதுக்கு மேலாம் சொல்ல மாட்டோம். அப்பாரா பின்றீங்களே. அடுத்த படம் அடுத்த படம்
2: நாலு பேர் ஒரு படத்துல வேண்டாம் சொல்லிடுறேன்.

0: காப்பாத்துமா, கை கூட கேஜி உனக்கு நான் தனியா கை தட்டுறேன், நான் தத்தளிக்கும் போதே நான் நீ காப்பாத்திட்டு போயிடுறேன். எனக்கு மட்டும் போகுமா, அடுத்த செக்மெண்ட் போகுமா, ராபிட் ஃபயர்ரா டப்பு டப்பு டப்பு டப்பு சொல்லுங்க. இப்ப ஈஸியா தான் கேட்க போறேன், நீ தான் முதல்ல பேச போற. அஞ்சு செகண்ட்ல அஞ்சு ஃபிளவர்,
1: அஞ்சு ஃபிளவரா,
0: ஒண்ணு
1: ரெண்டு ஃபிளவர்.
0: நீ தக்கா சொல்ல
1: லில்லி அல்லி ஹைபிஸ்கஸ்.
0: ஆ பயாலஜியா, நீ அவுட் ஆயிட்ட தம்பி, நான் உட போறதா வரா. நாலு செகண்ட், நாலு சாப்பாடு பேர் சொல்லு.
1: பிரியாணி சாம்பார் தயிர் சாதம்.
0: இங்க வா, இங்க வா, உனக்கு எங்க இருந்து பதிலாக்க தெரியும், எனக்கு தெரியும்டா. மூணு செகண்ட்ல மூணு
1: கார் கார்
0: கலர் கார்
1: கலரா
0: கலர்
1: ரெட் ப்ளூ.
0: ரெண்டு செகண்ட்ல ரெண்டு பேர்டு
1: பீகாக்
0: சன் வரா. சொல்லமா, அஞ்சு செகண்ட்ல அஞ்சு ஹீரோ பேர் சொல்லுங்க.
2: விஜய், சூர்யா, கமல், ரஜினி.
0: விட்டு நாலு செகண்ட்ல நாலு ஹீரோயின்.
2: ஹீரோயின் த்ரிஷா, நயன்தாரா, நஜீயா, ஜெபிலியா.
0: நாலு வந்து நாலு மூணு செகண்ட் இருங்க, மூணு செகண்ட்ல மூணு
2: பேட்டர். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
0: ம், ரெண்டு செகண்ட்ல ரெண்டு காமெடி.
2: என்ன
0: ஒரு செகண்ட்ல ஒரு பாட்டு. அதான் ஒரு செகண்ட் முடிஞ்சு நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் என்ன அடுத்த நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஒரு செகண்ட்ல வரல. மூணு பேருக்கு ரெண்டு ரெண்டு போனா ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. நீங்க ஒன்னு அவங்க ரெண்டு சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு நானும் என்னன்னு சொல்லுவேன். அநேயமா அவுட் ஆயிட்டியாடா, நீங்க ஆரம்பிங்க. நீங்க மற்றும் கேட்ட நேர்கள் அனைவருக்கும் நேரத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் கடைமுட்டிய நிலையத்தை கேட்டு போய் போய் சீ யூ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வரும் பாடலுடன் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் மூன்றாவது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த தொழில்துறையினர் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளில் ஒன்றான தட்டாஞ்சாவடி தொகுதியில் இருந்து அவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் மூன்றாவது இந்தோ நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுப்பிக்கவல்ல எரிசக்தி போன்ற துறைகளில் நார்டிக் நாடுகள் உடனான தந்திரோபாய கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் நோக்குடன் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் நார்வே பிரதமர் திரு ஜோனஸ் ஸ்டோர், டென்மார்க் பிரதமர் திருமதி மெட்டே ஃபிரெட்ரிக்சன், பின்லாந்து பிரதமர் திரு பெட்ரி ஓர்போ, ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டன்சன் ஆகியோரும் உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். உச்சிமாநாட்டிற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து பிரதமர் உள்ளிட்ட நார்டிக் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் சந்தித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐந்து நாடுகளுக்கான தமது ஆறு நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நார்வேயில் இருந்து இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி அழைப்பின் பேரில் இப்பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இன்றும் நாளையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் தங்கியிருக்கையில் இத்தாலிய பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், முதலீடுகள், கடல்சார் பாதுகாப்பு மற்றும் வலுவான போக்குவரத்து தொடர்புகளுக்கு இப்பயணத்தின் போது முக்கிய கவனம் செலுத்தப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் இத்தாலி பயணம் குறித்து அங்குள்ள இந்திய சமூகத்தினர் மிகுந்த உற்சாகம் அடைந்திருப்பதாகவும், பிரதமரை வரவேற்க இத்தாலியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ரோம் நகரில் கூடியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. வியட்நாம் சென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு தோலாமை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலியுறுத்தினார். பின்னர் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ஃபான் வான் ஜியாங்குடன் இணைந்து வியட்நாமின் விமானப்படை அதிகாரிகள் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள மொழி ஆய்வகத்தை திறந்து வைத்தார். முன்னதாக வியட்நாமின் தேச தந்தையான அதிபர் ஹோ சி மின் பிறந்தநாளையொட்டி அன்னாரின் நினைவிடத்தில் திரு ராஜ்நாத் சிங் அஞ்சலி செலுத்தினார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி போட்டித்திறனை அதிகரிப்பதன் மூலம் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் பயணத்தை துரிதமாக்குவதில் தொழில்துறையினர் அரசுடன் இன்னும் ஆழமாக ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் வர்த்தக சீர்திருத்தம் பற்றிய உச்சிமாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: உலக அளவில் தற்போது நிலவும் நிச்சயமற்ற புவி அரசியல் சூழலை இந்தியாவில் வர்த்தக நடைமுறைகள் மற்றும் பொருள் விநியோக சங்கிலியை வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகவே எடுத்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். இந்தியாவில் டேட்டா மையங்கள் மற்றும் கிளவுட் சேவைகளுக்கு ஏற்ற முதலீட்டு சூழல் ஒன்றை அரசு உருவாக்கி வருவதாகவும், திறமையான மனிதவளம், குறைந்த டேட்டா கட்டணம் போன்ற பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் பன்னாட்டு நிறுவனங்கள் தற்போது நம்பகமான கூட்டாளி நாடாகவே இந்தியாவை பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகள் உடனான இந்தியாவின் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களால் கூடுதல் ஒத்துழைப்பிற்கான புதிய கதவுகள் திறந்திருப்பதால் இந்திய வர்த்தக நிறுவனங்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். இந்தியா தற்போது $1 trillion என்ற ஏற்றுமதி குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதையும் அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார்.
1: ஸ்வச் பாரத் இயக்கம் வெறும் தூய்மை இயக்கம் என்பதற்கு அப்பாற்பட்டு நீடித்த நெகிழ்வுத்தன்மையுடன் கூடிய எதிர்காலத்திற்கேற்று நகர்ப்புற இந்தியாவை உருவாக்கும் இயக்கமாகவே மேம்பட்டுள்ளதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட நகர்ப்புற ஸ்வச் பாரத் இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்து தேசிய அளவிலான இரண்டு நாள் மறு ஆய்வுக் கூட்டத்தை இன்று புதுடெல்லியில் அவர் தொடக்கி வைத்தார். ஸ்வச் பாரத் இயக்கத்தின் அமலாக்கத்தில் உள்ள சவால்களை அனுபவ பகிர்வு மூலம் திறம்பட்ட முறையில் சமாளிப்பது குறித்தும், சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது குறித்தும் அர்த்தமுள்ள விவாதங்கள் இக்கூட்டத்தில் இடம்பெறும் என அவர் கூறினார். உலக நாடுகளின் ராணுவ செலவுகள் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எட்டுவதற்கான ஐநா பட்ஜெட்டையும் தாண்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா உலக சூழலை தனக்கு

0: சாதகமாக மாற்றிக்கொள்ள தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் தனக்குள்ள தேசிய வலுவை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தலைமை ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவேதி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாதுகாப்பு மூலம் வளர்ச்சி என்னும் பயிலரங்கில் அவர் பேசுகையில், செமிகண்டக்டர் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டுமே இத்தொழில்நுட்பங்கள் கிடைக்கும் நிலையும் புதிய ஆயுதங்களாகவே மாறியிருப்பதாக கூறினார். இதை சமாளிக்க தேவையான திறன் இந்தியாவிற்கு இருப்பதையே ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை உலகிற்கு வெளிப்படுத்தியிருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் சென்னை புறநகர் பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை 993 கோடி ரூபாய் செலவில் இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் அதிகம் உள்ள ஹவுரா டெல்லி ரயில் பாதை பிரிவில் கியூல் ஜஜ்ஜா ரயில் நிலையங்களுக்கிடையே 962 கோடி ரூபாய் செலவில் 3வது ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற வைஷ்ணோ தேவி கோவிலுக்கான ஜம்மு கத்ரா ரயில் பாதையில் சரிவான பகுதிகளை வலுப்படுத்தி குகைகளை புனரமைக்கும் பணிகளை 238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளும் உத்தேசத்திற்கும் ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. சவாலான நிலப்பகுதிகளுக்கும் நம்பகமான போக்குவரத்து இணைப்புகளை வழங்குவதில் அரசுக்குள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இம்முடிவு அமைந்திருப்பதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழக சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களுடன் இன்று சென்னையில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுக செயலர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் தொடர்ச்சியான பிரச்சாரம் காரணமாகவே அஇஅதிமுக சொந்தமாக 47 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடிந்திருப்பதாக பின்னர் அஇஅதிமுக தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் ஆகியோர் தலைமையிலான மற்றொரு அஇஅதிமுக அணியின் கூட்டம் வேறொரு இடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்து சட்டப்பேரவைத் தலைவரிடம் சமர்ப்பித்த கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கை புதுச்சேரி அரசிதழில் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. வெறி நோயிலிருந்து குணப்படுத்த முடியாத நிலையில் உள்ள அல்லது மிகவும் அபாயகரமான தெருநாய்கள் அதிகமுள்ள இடங்களில் நகராட்சி அமைப்புகள் மனித உயிர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இத்தகைய நாய்களை கருணை கொலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: டெல்லி உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்க்கடி அதிகரித்து விட்டதாக கடந்த ஆண்டு ஊடகங்களில் வெளியான செய்திகளைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் தானாகவே முன்வந்து மேற்கொண்ட வழக்கு விசாரணையில் தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கான உத்தரவு முதல் முறையாக வெளியாகியுள்ளது. பொது இடங்களிலிருந்து பிடிக்கப்படும் தெருநாய்களை தடுப்பூசி அல்லது கருத்தடைக்கு பின்னரும் மீண்டும் விடுவிக்கக்கூடாது என்ற உத்தரவை திருத்த கோரிய மனுக்களை இன்று உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விலங்குகளுக்கான கருத்தடை மையங்களை அமைக்கவும் வெறிநாய்க்கடி தடுப்பு பூசிகள் கிடைப்பதை உறுதிப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
0: வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதைகள் காரணமாக இன்று கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் குமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் 3வது இந்தோ நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்றுள்ளார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த தொழில்துறையினர் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெற்றி பெற்ற இரண்டு தொகுதிகளில் ஒன்றான தட்டாஞ்சாவடி தொகுதி

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21. ஐந்து நொடிகளாயிற்று. இப்போ ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கும் நான் ஆர்ஜே தேவி. ஸோ நேர்களை எல்லாரும் பயங்கரமாக வந்து எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க, உங்களுடைய மொபைல் எடுத்துக்கிட்டு வந்து ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ வந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணுங்கள். 2275232 3021760 இந்த எண்களில். ஸோ நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், 2271760 2275232 3 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எஃப்எம் ரெயின்போவில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்திலிருந்து.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் திரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரது பாட்டு மாதிரி பாடுறது? வணக்கத்தையே. காண்டிபன் சார், நலமா இருக்கீங்களா?
1: அருமையா இருக்கேன் மேடம், நீங்க?
0: ரொம்ப நாங்களும் அருமையா இருக்கிறோம். ஓகே, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: தனி ஒருவன் படத்தில் இருந்து மேடம்.
0: வெயில் எப்படி அடிக்குது? நீங்க என்னன்னா நெஞ்சோரமா காதல் துளிருது அப்படின்னு சொல்றீங்க. அந்த பாட்டு ஏன் சார் உங்களுக்கு பிடிக்கும்?
1: இதுல வந்து அந்த காட்சி எல்லாம் அமைப்பு நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும், ஒளிப்பதிவு நல்லா இருக்கும் சொல்றீங்க, கரெக்டா? நீங்களே கற்பனை நேயர்களே, நீங்களும் வனம் விரும்புதே நிகழ்ச்சியில நீங்களும் வந்து உங்களோட விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரெயின் போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275 2330 இந்த எண்களில் இப்போ பாடல் கேட்கலாம். தனி ஒருவன் படத்திலிருந்து

0: வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நேயர்கள் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க என்ன பாடல் கேட்கறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: வணக்கம், யார் சொல்வது?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி, குப்பம்.
0: ஓகே, என்ன பாட்டு சார் வேணும் உங்களுக்கு?
1: படம் தாலாட்டு பாடவா? பாடல் வராத வந்த நாயகன், அருண்மொழி, எஸ் ஜானகி, இருவர் பாடிய பாடல்.
0: பாத்தீங்களா யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்றத நாங்க வந்து ஷார்ப்பா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க, கரெக்டா? அப்பனா அந்த பாட்டு வந்து எங்களுக்காக
1: இனிமையா இருக்கு மேடம்,
0: குரல் இனிமையா இருக்கு. ஓகே, ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா?
1: பாட்டி பாடலுக்காக அந்த பாடல் கேக்குறேன் மேடம்.
0: ஓகே, நீங்க கேக்குறீங்க யாருக்காக கேக்குறீங்கன்றத சொல்லிட்டீங்க, ஆனா ரெண்டு லைன் பாடுவீங்களா?
1: மத்த நேரங்கள் வழிவிடலாம் மேடம்.
0: வழிவிடலாம், பாத்தீங்களா ஜெனியூனா நாங்க எஸ்கேப் ஆகிறோம், கரெக்டா? ஓகே சார், பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றி மேடம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில ஒரு நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புவனகிரில இருந்து வேறுமணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கா மேம்.
0: ஓகே, என்ன பாட்டு சார் வேணும்?
1: எனக்கு நினைவு சின்னம் படத்துல இருந்து ஊருக்குள்ள ஒன்னையும் பத்தி என்னையும் பத்தி என்னன்னு சொல்றாங்க மேம்.
0: அப்படியா? அப்படி சொல்றாங்களா? சரி ஓகே, இந்த பாட்டு கேட்டுடலாம். ஏன் சார் இந்த பாட்டு பிடிக்கும்?
1: சித்ரமா வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
0: நல்லா இருக்கும் இந்த பாட்டுல, குறிப்பா நல்லா இருக்கும் உங்க பார்வையில, கரெக்ட்டா?
1: மேம் இன்னொரு விஷயம் மேம், நீங்க எஃப்எம் ரேடியோ 102.8 சொல்றீங்களே?
0: ஆமா சார்.
1: அது ரொம்ப அழகா இருக்கும் மேம்.
0: ஓகே, மிக்க நன்றி சார்.
1: நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி மேம்.
2: ஊருக்குள்ள என்ன பத்தி

0: நேரம் 6:43 5 நொடிகள் ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் நேயர் வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு முன்னிற வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்? என்ன பாட்டு சார் வேணும்?
1: துணி கிளி தேடி துடிக்கையில், தனி கிளி தனிமையில் தவிக்கையில், எழுத வருவது மகிழ்ந்த கோலம், இளம் பணி துளிர்விடும் இந்நேரம், இலைகளில் தெரிவது பேரானந்தம், ஆராதனையோடு பாடலை பாட வருவது ராதிகா. இவளை கேட்காத ஒரு பாடலை எமக்காக தேடி கொடுத்து தங்களுக்கு நன்றி, எங்கள் தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு நன்றி.
0: நன்றி சார், பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே நிகழ்ச்சி கிட்ட ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் நேயர் வணக்கம்.
1: ஹாய் வணக்கம்.
0: ஹாய் வணக்கம். யார் சொல்றது?
1: சேதராபட்ல இருந்து தமிழ் செல்வி சொல்றேன்.
0: தமிழ் செல்வி மேடம் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அக்னி நட்சத்திரத்துல இருந்து ஒரு பூங்கா வனம்.
0: ஏன் இப்ப வந்து அக்னி நட்சத்திரம் நடந்துட்டு இருக்குன்னு ஒரு பூங்கா வனம் பாட்டா?
1: ஆமா அதனாலதான் அக்னி.
0: அப்படியா?
1: வெயில் அதிகமா இல்லையே?
0: வெயில் இல்ல பத்தல உங்களுக்கு அப்போ? அப்படியா? நாளைக்கு அப்போ சொல்றேன். நாளைக்கு அதிகமா வந்து தமிழ்ச்செல்வி மேடம் வீட்டு கிட்ட வந்து அதிகமா வெயில் பத்தலையா அப்படின்னு சொல்லி அனுப்பட்டுமா? சரி ஓகே. இந்த ஒரு பூங்காவனம் பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க.

0: பார்க்கலாம். சாரி, கேட்கலாம்.
1: ஒரு பூவனம் புது மனம், அது ரோமாஞ்சனம் தினம் தினம் பூலா வரும் கலாக்கல் கண்ணிலே. அதோடதான், அதுக்கு மேல எல்லாரும் கேட்பாங்க.
0: சரி, ஓகே, சூப்பரா பாண்டிங்கம்மா, நன்றி.
1: நன்றிம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி வெண்ணியப்பாளையத்துல இருந்து ரமேஷ் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: உங்க பேர் சொல்லுங்க சார் மறுபடியும்.
0: குள்ளஞ்சாவடி வெண்ணியப்பாளையம் ரமேஷ் மேடம்.
1: ரமேஷ் சார், எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கு மேடம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: பாண்டி நாட்டு தங்கம் இந்த படத்துல இருந்து மனசுல பாட்டுதான் இருக்குது.
1: யார் மனசுல?
0: மனசுல கேட்கத்தான் தவிக்கிறேன்னு அப்பிரமான பாட்டு மேடம், இந்த பாட்டு தான்
1: போயிடும். ஓகே, அந்த பாட்டுன்னு சொல்லிட்டீங்க சார். இந்த பாட்டு வந்து உங்க மனசுலதான் இருக்கு கரெக்டா?
0: நம்ம நேயர்கள் நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டா இருக்கும் மேடம்.
1: நேயர்களுக்கு பிடிச்ச பாட்டு, ரமேஷ் சாருக்கு பிடிச்ச பாட்டு கரெக்டா?
0: ஆமா மேடம்.
1: ஓகே சார், இந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: நன்றி மேடம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். மாநாட்டிற்கு முன்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து பிரதமர் உள்ளிட்ட நார்டிக் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் சந்தித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நார்வேயிலிருந்து இத்தாலி செல்கிறார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தமது வியட்நாம் பயணத்தை முடித்துக் கொண்டு 3 நாள் தென்கொரிய பயணமாக சியோல் நகருக்கு சென்றுள்ளார். வர்த்தகம் புரிவதை எளிதாக்கி முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் பயணத்தில் தொழில்துறையினர் அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் வர்த்தக சீர்திருத்தம் பற்றிய உச்சிமாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் சென்னை புறநகர் பகுதிக்கான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு ரயில் பாதையை 993 கோடி ரூபாய் செலவில் இரட்டை பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே துறை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒன்றான தட்டாஞ்சாவடி தொகுதியில் இருந்து அவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து அத்தொகுதி காலியாக உள்ளது. வெறிநோயிலிருந்து குணப்படுத்த முடியாத நிலையில் உள்ள அல்லது மிகவும் அபாயகரமான தெருநாய்கள் அதிகமுள்ள இடங்களில் நகராட்சி அமைப்புகள் மனித உயிர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இத்தகைய நாய்களை கருணை கொலை செய்யலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இன்று கோவை திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் குமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் மோதவுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. டைம் கரெக்டாக 7:03, 10 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில இப்போ வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: கற்கண்டின் சொற்கொண்ட கனிச்சாறு குரல் உண்டாய் காற்றாலையில் கலைபடுத்துக் கொண்டிருக்கும் தேவி அவர்களுக்கு வணக்கம் சொல்வது திருவண்ணாமலை கிருஷ்ணாமூர்த்தி.
1: ஓகே, நலமா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நலமா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
2: ஜேஜே பட்டது உனினான் உனினான் பாடல் படம். பாடலுக்கு ஒரு சின்ன இருக்குது. பாவை உந்தன் பாதம் பதியும் வேலை, புவியில் பூக்கள் தேனை பொழியும் சோலை, உந்தன் இமை மூடி திறக்கும் நொடியில், ஒரு இரவும் பகலும் புவியில், உந்தன் பூவிதழ் அசையும் பொங்கு பொழுதில், இன்மை இசையமதம் வழியும் மொழியில், பாடல் வரும் காற்றலையில், ஒரு பரவசம் துள்ளும் எந்தன் செவிப்பறைகளில், பாடல் ஒலிக்கட்டும் பரவசமாய்.
1: ஓகே, பாட்டு ஒரு நிலை பாடுவீங்களா? பாட்டுலாம் பாட மாட்டோம், கவிதை மட்டும் தான் சொல்லுவோம். ஓகே சார், பாடல் கேட்கலாம். நன்றி.
2: நன்றி மேடம்.
1: நேயர்களே, இப்போ நேயர் கேட்ட பாடல் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து.
3: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமிப்பா இருக்கணும்.
4: சூப்பர் சார். அப்போ சிவபலவிலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாத மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
3: சிவபலவிலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
1: ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேம்.
1: ஓகே, என்ன பாட்டு வேணும்?
2: ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா சாங் வேணும்.
1: கனிமா சாங் தான் வேணும். ஓகே, இந்த சாங் வந்து போட்டா டான்ஸ் ஆடுவீங்களா?
2: உங்களுக்கான
1: பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. ஓகேவா?
2: நன்றி.
1: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில்

0: பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க. ஓகேவா?
1: நன்றி.
0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: நாளைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.

0: உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவை செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீப் பருவம்

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக

0: தமிழகத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதிக் கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இணைய வழி நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
0: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 முறை உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக கே எல் ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6ஆம் தேதி முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக்டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26:33 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: இளமங்கலம் முருகன். முருகன் இளமங்கலம்.
1: முருகன் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: பாட வந்து இதய கோவில். பாடல் வந்து கூட்டத்துல கோவில் பூரா யார கண்டு தேடுதம்மா, அந்த பாடல் வேணும் மேடம்.
1: அப்படியா, இன்னும் ரெண்டு லைன் பாடுவீங்களா?
2: அதனால எனக்கு வராது மேடம்,
1: பாடலாம் வராது. சரி ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.
2: கேட்கலாம் மேடம்.
1: நன்றி. நேர்களே, பாடலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

தித்தகதிமி தளாங்கு தகதிமி தகதி தகதிமி தூம் தித்தோம் தித்தகிட தகிட தகிட தகிட தகிட ததிமி தஜனு தனு தஜாம் தஜாம் தஜாம் தகிட தகதாம் தத்தகிட தகிட தகிட தகிட தகிட தூம் கடக தகிட தூம் தத்தகதிமி தகதிமி தகத் தகிடதும் தகிடதும்

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜெயா மேம்.
0: ஜெயா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் அண்ணாமலை மேம், பாடல் அண்ணாமலை. அண்ணாமலை
0: அண்ணாமலை அண்ணாமலை, நாங்க வார்த்தை மட்டும் தான் சொல்லுவோம், பாட்டாலாம் பாட மாட்டீங்க கரெக்டா? நன்றி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 7:38, 28 நொடிகள் ஆயிற்று. இப்போ ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரும் நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்வது யாரு?
2: இளமையத்திலிருந்து மகாலட்சுமி பேசுறேன்.
1: மகாலட்சுமி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: சுதாபிமானம் சொல்லுந்து ஏசே பாப்பா வெறும் பாட்டு.
1: ஓகே, பாப்பா என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: 4th ஸ்டாண்டர்ட். உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் தெரியுமா? யார் வந்து கேட்டாங்க இந்த பாட்டு உங்க வீட்ல?
2: அப்பா.
1: அப்பா சொல்லி பாப்பா கேக்குறாங்க, கரெக்ட்டா? ஓகே, பா உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி பா. நன்றி
2: நன்றி மேடம்.
1: பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
3: நாளைய ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து மேம். குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு. வெயில் மழை எல்லாம் கலந்து போயிட்டு இருக்கு.
0: ஓகே. எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க மேம். சூப்பரா. நம்ம ரெயின்போ எஃப்எம் மாதிரியே.
0: ஓகே, சூப்பர் சூப்பர். என்ன பாட்டுமா வேணும்?
1: எனக்கு வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துல இருந்து மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா பொன் மாலை எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா. அந்த பாட்டு போடுங்க.
0: ஏ சூப்பர். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: தேங்க் யூ மேம். நன்றி நன்றி
0: நன்றிங்க
1: மேம்.
0: நிகழ்ச்சியில சின்ன பிரேக் தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
2: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட்

நேரம் 7:50 20 ஆயிற்று. எஃப்எம் பிரெயின் போ 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரும் நேயர் வணக்கம்.

0: வணக்கம்.
1: சொல்லுங்க,
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: நாங்க கல்லூர் மாவட்டம் முத்தரசிங்கம்.
0: பேர், உங்க பேர் சார்?
1: ஏழுமலை.
0: ஏழுமலை சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அன்பேவா படத்துல போடுங்க, எம்ஜிஆர் பாட்டுங்க.
0: ஓகே, அன்பேவா படத்துல இருந்து நீங்க வந்து வேற பாடல் ஏதோ நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் 3வது இந்தோ நார்டிக் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். மாநாட்டிற்கு முன்பாக பின்லாந்து பிரதமர் உள்ளிட்ட நார்டிக் தலைவர்களை இருதரப்பு ரீதியிலும் அவர் சந்தித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 5 நாடுகளுக்கான தமது 6 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று நார்வேயிலிருந்து இத்தாலி செல்கிறார்.

மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் அமெரிக்க அணுசக்தி தொழில்துறையின் உயர்நிலை பிரதிநிதிகளை சந்தித்து பேசினார். இந்திய அணுசக்தி துறையில் முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டு வரும் வகையில் சாந்தி சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அவர் இந்த சந்திப்பின் போது சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதிக்குட்பட்ட ஜெகதல்பூரில் 26வது கிழக்கு மண்டல சபை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், நக்சல் பிரச்சினைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட பஸ்தார் பகுதி அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் மிக முன்னேறிய பழங்குடி பகுதியாக மேம்படுத்தப்படும் என்றார். இபிஎஃப் சந்தாதாரர்களின் பிரச்சினைகளை விரைந்து தீர்க்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் முயற்சிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை முன்கூட்டியே இனம் கண்டு சரிப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் எளிமையான ஆயுள் காப்பீட்டு வசதிகளை வழங்க அரசு முன்னுரிமை அளிப்பதாக மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாமி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்தியா போஸ்ட் நிறுவனத்தின் அஞ்சலக ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் குறித்து அவர் மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த ராஜஸ்தான் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட லக்னோ அணி சற்று முன்வரை 4.3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 62 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலன் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

என்ன பாட்டு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. லேசா லேசா படத்திலிருந்து ஹரிஷ், ராகவேந்திரா, ஸ்ரீலேகா, பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம் வாங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16:05. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி. மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு காற்றுல கலந்து ஒரு வாசம் வரும் இல்லைங்களா, அதுபோலதான் இந்த பாடலும். காதல் வந்து விட்டது என்பதை விட காதல் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியை சொல்லும் ஒரு மெல்லிய அதிர்வு மாதிரி தான் இந்த பாட்டு.

எஃப்எம் பிரெயின் 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில் சமையலில் உப்பு எப்படி கண்ணுக்கு தெரியாமல் சுவையை கூட்டுதோ அது போலவே வரக்கூடிய இந்த பாடலில் வரும் காதலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிக ஆழமான சுவையை கொண்டிருக்கும் பாடல் கேட்கலாம். வித்யாசாகர் இசையமைப்பில் சுஜாதா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல் தில் படத்திற்காக கேட்கலாம் வாங்க.

என்ன ஒரு சூப்பரான எண்டிங்கோட ஒரு சாங் இல்லைங்களா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல், உண்மையை சொன்னால் காதல் வளரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் காதலிக்காக சொல்லக்கூடிய சின்ன சின்ன பொய்கள் தான் காதலை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுது. உண்மையை விட அழகான அந்த பொய்களின் சங்கீதம்தான் இந்த ரன் படத்திலிருந்து வரக்கூடிய பொய் சொல்லக்கூடாது பாடல். ஹரிஹரன், சாதனா சர்க்கம் இவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல், கேட்கலாம் வாங்க.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:33 ஆயிற்று. கிஃப்ட் ரெயின்போ 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. காதலை சொல்லி துடிக்கும் ஒரு இளைஞனும் அதை ஏற்க தயங்கும் ஒரு பெண்ணும் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்ளும் மெல்லிய உரையாடல்தான் இப்போ வரப்போகிற பாடல். என்ன பாடல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ரோஜா கூட்டம் படத்திலிருந்து முட்டுகளே முட்டுகளே பாடல் கேட்கலாம் வாங்க.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிலத்திற்கு எதிர்பாராம வரக்கூடிய ஒரு மழை தூறல் எப்படி இருக்கும், அப்படிதான் காதலை தேடும் காதலனுக்கு இப்ப வரக்கூடிய பாடல் ஒரு இதமான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. இப்ப வரக்கூடிய பாடல் யூத் படத்திலிருந்து சகியே சகியே பாடல் கேட்கலாம்.

0: நாளைய
1: ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
2: நேரம் 9:44 நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் கேட்க போற பாடல், செடியில இருக்கும் பூவை பறிக்காம ரசிக்கும் பொழுது ஒரு அழகு இருக்குமே, அதுதான் இந்த பாடல். இதுல வரக்கூடிய காதல் அப்படின்றது ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாத மிக மிக மென்மையான ஒரு பிணைப்பான ஒரு இசையா இருக்கும். இப்போ கேட்க போற பாடல் ஆல்பம் படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: நாளைய
2: ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆஃப் இந்தியா புதுச்சேரி.
0: எஃப்எம் பிரெயின்போ 102.8 தேன் சிந்திதே வானம் நிகழ்ச்சியில் கண்ணுக்குள்ள காதல வச்சிருப்பது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய வைரத்தோட நம்ம ஒப்பிட முடியும். அந்த வைரம் வெளியே தெரியாது, ஆனா அந்த ஒளி மட்டும் கண்கள் வழியாக மின்னி கொண்டே இருக்கும். பரத்வாஜ் இசையமைப்புல உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா இணைந்து பாடியிருக்கும் பாடல் தமிழ் படத்திற்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.

நேரம் 9:54 ஆயிட்டுருக்கு. ஃப்ரம் பிரெயின்போ 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இப்போ வரக்கூடிய பாடல், இந்த பாடலுடைய இசை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பட்டு நூலை நம்ம சருமத்தின் மேலே மெதுவாக இழுப்பது போல இருக்கும். அது மென்மையாக இருக்கும், ஆனால் ஒரு விதமான சிலிர்ப்பை உள்ளுக்குள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். கேட்க போகிற பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், பாலா படத்திற்காக.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் இருட்டில் இருக்கும் ஒரு அறைக்குள்ள ஜன்னல் வழியாக நுழையும் முதல் சூரிய கதிர் அப்படின்றது அந்த ரூமுடைய அழகையை எப்படி மாற்றி நமக்கு காட்டும். அதுபோல தான் காதல் வந்தவுடன் ஒரு பெண்ணின் உலகம் மாறுவதை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. நிகழ்ச்சியில் பாடல் புதிய முகம் படத்திற்காக.

பொருட்களை திருடினாதான் அது குற்றம், ஆனால் மனதை திருடினால் அது காதல். இந்த பாடல் ஒரு ஆழமான காதல் திருட்டை பற்றியது. சத்தமே இல்லாமல் நடக்கும் ஒரு மிகப்பெரிய கொள்ளை அப்படின்னே சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் மனு அவர்கள் குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல் திருடா திருடா படத்திற்காக கேட்கலாம்.

காதலியின் சிரிப்பை தூய்மையான மற்றும் மென்மையான வெள்ளை மல்லிகை பூவுக்கு உவமையாக சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில். சிரிப்பில் வரும் ஒரு ஒரு வாசனையும் அழகும் இருப்பதாக இது உணர்ந்தது. காதலியின் மேனியை அல்லது அவளோட வருகையை புல்லின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய மென்மையான பனித்துளிக்கு ஒப்பிடுறாங்க. அவளது மென்மையையும் புத்துணர்வையும் இந்த பாடல் குறிக்குது. நிகழ்ச்சியில் பாடல் ஜென்டில்மேன் படத்திலிருந்து

கண்களை இமை எப்படி எப்போதும் பாதுகாப்பாக மூடிக்கொண்டிருக்குதோ அதுபோல நான் உன்னை விட்டு பிரியாமல் பாதுகாப்பேன் என்ற உறுதியை இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகாகவே கொடுக்குது. வானம் இல்லாமல் நிலவுக்கு அழகு இல்லை, தென்றல் இல்லாமல் நிலவின் குளிர்ச்சிக்கு அர்த்தம் இல்லை, அதுபோல நீ இல்லாமல் நான் இல்லை என்ற பிணைப்பை இந்த பாடல் குறிக்கிறது. பாடல் கேட்கலாம் எஜமான் படத்திலிருந்து.

நேரம் 10:22 ஆயிட்டு எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. கவிதைக்கு தாளங்கள் அப்படின்றது தேவையில்லை, காதலுக்கு பாஷைகள் தேவையில்லை. காதலை ஒரு தாளம் இல்லாத கவிதைக்கு உருவகப்படுத்தியிருப்பாங்க இந்த பாட்டில். கவிதைக்கு ஓசை நயம் எப்படி இயல்பாகவே வருதோ அதே போல காதலுக்கு மொழிகள் தாண்டிய ஒரு புரிதல் இருக்குது அப்படின்றத இந்த பாட்டில் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. பாடல் கேட்கலாம், கலைஞன் படத்திலிருந்து.

மனதில் எழும் ஆசைகளை இயற்கை முளைத்து பறக்கும் மேகங்களுக்கு உவமையாக சொல்லியிருக்கும் பாடல் இந்த பாடல். மேகம் எப்படி வானில் சுதந்திரமாக அலைகிறதோ அதுபோல காதலில் மனம் அலைப்பாய்வதை இந்த பாடல் குறிக்கிறது. பாடல் கேட்கலாம், நந்தவன தேரு படத்திலிருந்து.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் இப்ப கேட்க போற பாடலுடைய படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குடும்ப பாச போராட்டத்தை மையமாக கொண்டிருக்கும். காதலுக்கும் கடமைக்கும் இடையிலான சிக்கலை உணர்ச்சிகரமாக காட்டியிருப்பாங்க இந்த படத்துல. என்ன படம் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. என்ன செய் மச்சான் படத்துல இருந்து கருப்பு நிலா சாங் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.

சில நேரங்கள்ல வார்த்தைகள் தோற்று போகும் இடத்தில் இசை பேசும். அந்த இசையும் மௌனமாகும் இடம்தான் இந்த பாடல். கருணா படத்திலிருந்து மலரை மௌனமா பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க.

நேரம் 10:43, 53 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 தேன் சிந்திதே வானம் நிகழ்ச்சியில் வானத்திற்கு எல்லை கிடையாது, அதுபோல காதலும் எல்லையற்றது, பறந்து விரிந்தது என்ற ஊமையை இந்த பாடல் தலைப்பிலேயே நமக்கு சொல்லுது. காதலையும் காதலியையும் வானில் தவழும் நிலவிற்கும் அதை சுற்றி வரும் மேகத்திற்கும் ஒப்பிடும் வரிகள் இந்த பாடல்ல வருது. நிலவு மறைந்தாலும் ஒளி இருப்பது போல பிரிவிலும் காதல் நிலைத்திருக்கும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. நிகழ்ச்சியில் பாடல் ராசையா படத்திலிருந்து.

ஒரு பெண் நடந்து வரும்போது கொலுசு சத்தம் அவள் சொல்ல நினைக்கும் காதலை இசையாக சொல்கிறது என்பது இந்த பாடலுடைய மைய கருத்தா நம்ம பார்க்கலாம். மௌனமாக இருக்கும் பெண்ணின் மனதை அவளது பாத கொலுசுகள் காட்டி கொடுத்து விடுது. நிகழ்ச்சியில் பாடல் திருமதி பழனிசாமி படத்திலிருந்து.

தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. காற்றிலோ அல்லது மலரிலோ தன் காதலை தூது விடுவது போன்ற உணர்வை தரக்கூடிய பாடல். தொலைவில் இருந்தாலும் இதயங்கள் இணைந்தே இருக்கும். நிகழ்ச்சியில் பாடல் சிறைச்சாலை படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. எஃப்எம் பிரெயின்போ புதுவை 102.8 மற்றும் 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இரா பூபாலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் உலக தேனி தினம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், தனிநபர் நிலைத்தன்மை வாசிப்பவர் முனைவர் எஸ் உடலை அவர்கள். 7:02 புதுவை புதுமை, இதில் தமிழமுது, தமிழின் சிறப்பு சித்திரம் எழுதியவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்க்கு விஜயலட்சுமி அவர்கள். 1:02 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நேரலை நிகழ்ச்சி, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்சஸ் ஆப் இந்தியா புதுச்சேரி. 2:15 காலத்தை வென்று காணுங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயினால் ஏற்படும் பார்வை செயலிழப்பு கணினி பார்வை குறைபாடு குறித்து கடலூர் அரசு மருத்துவமனை தலைமை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் டபிள்யூ அசோக் பாஸ்கர் அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஆனந்த். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை மீண்டும், 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே.

வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 முதல் 11 வரை தேன் சிந்ததே வானம், 11 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேர்களை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:30 நகரோலா, 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம், பங்கேற்போர் வானொலி நேயர்கள் பாலயோகமீனா, கன்னித்தாய், பாலசுப்பிரமணியன், நீதிராஜா, வேணுகுமார் ஆகியோர். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சென்னை அஞ்சல். 9 அரங்கிசை, ஆர் சாய் விக்னேஷ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்களின் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம், தலைப்பு இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி. 12 உழைப்பவர் அரங்கம், மின் சாதனங்கள் பழுது பார்க்கும் வேலை செய்யும் ஆர் வேல்முருகன் அவர்களுடனான ஒரு சந்திப்பு, சந்தித்து உரையாடுபவர் சீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சீர்காழி எஸ் திருஞான சம்பந்தம் அவர்கள் பாடிய தேவாரம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1 மகளிர் நேரம், பெண்களின் வயது மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலைகள் ஒரு பார்வை குறித்த புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்களின் பாட்டு, 4 ஒளிச்சித்திரம் குழந்தையும் தெய்வமும் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், வசனம் ஜாவர் சீதாராமன், இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு, 5 பொன்மாலை பொழுது குழந்தை எனும் தலைப்பில் பாடல் கேட்கலாம், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விமர்தர நிகழ்ச்சி, 6 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், பயறு வகைகளின் முக்கியத்துவம், ரகங்கள், பயன்பாடு, மதிப்பு கூட்டல், ஊட்டச்சத்து மற்றும் சந்தைப்படுத்துதலின் வழிமுறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் விரிவாக்கத்துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி சுமதி அவர்களின் உரை. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி இடம்பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.